0: பிரிட்டிஷ் கொலம்பியா கன்சர்வேட்டிவ் கட்சியின் புதிய தலைவராக முன்னாள் மத்திய அமைச்சரான கெர்லி லின் பின்லேஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் CK செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165

0: உங்களுக்காகவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தேரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பாடலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4 6 6 4 4 6 2 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு காலை பொழுதுல ஒரு கடையினுடைய முதலாளி தன்னுடைய கடையை திறந்தாராம். அந்த நேரம் ஒரு பெண் வந்து அந்த கடை முதலாளியிடம் 10 ரூபாய் தாளை நீட்டினாராம். அதை பார்த்து அந்த கடை முதலாளி ஏனென்று கேட்கும் பொழுது அந்த பெண் சொன்னாராம், நீங்கள் நேற்று எனக்கு அதிகமாக 10 ரூபாய் கொடுத்து விட்டீர்கள். நான் நேற்றே உங்களுடைய கடைக்கு திருப்பி தருவதற்காக, ஆனால் உங்களுடைய கடை பூட்டி விட்டது, ஆகையால் நான் இன்று காலை வந்தேன் என்று சொன்னாராம். அதை கேட்டு அந்த கடையினுடைய முதலாளி கேட்டாராம், நீங்கள் 5 ரூபாய்க்கு தானே பேரம் பேசினீர்கள் நேற்று, அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி 10 ரூபாயை கொண்டு வந்து தருகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த பெண் சொன்னாலும், பேரம் பேசுவது என்பது என்னுடைய உரிமை, ஆனால் அந்த 10 ரூபாய் வந்து அது வந்து உங்களை நான் ஏமாற்றி எடுக்கிறதாக, நான் என்னுடைய கணவரும் இப்பொழுது உயிருடனே இல்லை. அவர் சொன்னார், யாரையுமே 1 ரூபாய் கூட யாரையுமே நாங்கள் ஏமாற்றி சம்பாதிக்க கூடாது என்று. இந்த 10 ரூபாய் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறோம், ஆனால் எனக்கு அதை ஏமாற்றி எடுக்கும் மாதிரி என்னுடைய உணர்வு சொல்கின்றது. அது உங்களுக்கு தெரியாவிட்டாலும் மேலே இருக்கிற கடவுள் அதை பார்த்து கொள்ளுவார். அந்த பாவம் வந்து எங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் எங்களுடைய குழந்தைகளுக்கு அது கிடைக்கும் ஆகியால் என்று சொல்லிவிட்டு அந்த பணத்தை திருப்பி அந்த கடையினுடைய முதலாளியிடம் கொடுத்து விட அந்த பெண் சென்று விட்டாராம். இதை பார்த்து அந்த கடையினுடைய முதலாளி என்ன செய்திருப்பார்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் தொடரலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு இந்த கதைக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பமில்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164644222.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் கலியவர்தன் கேட்கிறேன்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நல்ல சுகமா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். என்ன பாடல் தெரிவு?
3: நன்றி.
1: இந்த பாடல் ஹரிஹரன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில். ஒலிக்கும் இந்த நேரம் 8 மணி 8 நிமிடம்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். தோ மேரா, நலமா இருக்கிறீங்களா?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நலமா இருக்கின்றோம்.
3: சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்?
4: எனக்கு இந்த லீடர் படத்துல இருந்து நெஞ்சமே அந்த பாட்டு.
3: நெஞ்சமே, ஆமாம், லீடர் திரைப்படத்தில இருந்து வருகிற பாடல். அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம்.
4: ஆமாம், கதை கடைக்காரன் ஜோசிச்சர் பேர். இதே போல நானும் நேர்மையா இருக்கணும், சும்மா இந்த வியாபாரம் பண்ணு சொல்லி ஆக்களை, இப்ப எனக்கு மிதமிஞ்சி ஆசையால ஆக்களை ஏமாத்தி வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு ஜோசிச்சிருப்பேன்.
3: ஆக்களை ஏமாத்தி நாங்க வியாபாரம் செய்யக்கூடாது அப்படி?
4: ஆமாம், எனக்கு எனக்கு அந்த நிகர லாபம் ஆக லாபம் வச்சு ஆக்களை ஏமாத்தி வியாபாரம் செய்யக்கூடாது. நீங்க இப்ப எனக்கு லாபம் வந்தா எந்த சம்பளம் வந்தா காணும், நானும் இதை போல நேர்மையா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்.
3: ஆஹா, பார்க்கலாம் உங்களுடைய பதில் எப்படி என்று. உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி.
3: இந்த பாடல் ஸ்வேதா மோகன், கபில் கபில் என் குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 8:15.

0: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: Great, thank you.
1: ஆமா, என்ன பாடல் தெரிவு?
2: அஞ்சன மாலா சாங்.
1: கேட்டமாக்கலுங்கள். நன்றி.
2: Okay, bye.
1: நன்றி. இந்த பாடல் வந்து வந்தான் வென்றான் திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். இந்த பாடல் தமிழனுடைய இசையமைப்பில் தாமரையினுடைய வரிகளில், கார்த்திக் மற்றும் பிரியா அவர்களுடைய குரலில்.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: நீங்க வணக்கம் குயின்ஸ். என்ன போடி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் குயின்ஸ். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா வாழ்த்தியா இருக்கிறோம்.
1: அந்த மகிழ்ச்சியுடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: நான் கடவுள் திரைப்படத்தில் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஆகியன.
1: ஏன் இன்னைக்கு இந்த பாடல் தெரியும்?
2: நாணயம் காசண்டபடியா இந்த பாடலை கொண்டு வந்தேன்.
1: இந்த பாடலை நல்லது. சொல்லுங்க, அந்த கதையை கேட்டீர்களா?
2: நான் கேட்டேன்.
1: சொல்லுங்க.
2: நான் நினைக்கிறேன் இந்த கடை ஓனர் வந்து மனசாட்சியா தான் நடந்திருப்பார். என்னென்றால் அந்த பெண் வந்து திருப்ப கொடுக்கிறான்றால் நாணயமா தான் நடந்திருப்பார். அப்ப அவர் என்ன செய்திருப்பார் என்றால் காசை பண்ணி கொண்டு போய் படத்தாட்டில வச்சிருப்பார், சாமி படத்தாட்டில பெயிண்ட் நிகழ்த்திருப்பார். ஒரு கஷ்டம் ஒரு வேலைக்கு தான் தெரியும் அவாவும் இவரும் ஒரு வேலையான ஒரு வியாபாரி. அப்ப ஒரு வேலையும் கஷ்டம் ஒரு வேலை தான் தெரியும் நினைத்திருப்பாரு.
1: பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் இளையராஜாவினுடைய இசையமைப்பில் இளையராஜாவினுடைய வரிகளில் வந்த பாடல். மது பாலகிருஷ்ணனுடைய குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 8:27.

0: வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் அதே சுகமாக மகிழ்ச்சியாக
2: இருக்கின்றேன். அந்த மகிழ்ச்சியுடன் எனக்கு என்ன பாடல் தெரியும்?
3: பாடல் வந்து சங்கத்தமிழன் படத்துல இருந்து ஓ மை காட் ஓ மை காட்ங்கிற பாடல்.
2: ஓ மை காட்,
3: ஆமா
2: சொல்லுங்கள். இந்த பாடலுக்கான காரணம்,
3: இந்த பாடலுக்கான காரணம், அவ 2வது பாடல் வரும்போது 2வது பதில் சொல்லும் போது போலீஸ்காரன் தூக்கி போட்டு உள்ள போட்டு ஹரஸ்மெண்ட் கொண்டு போயிருவாங்க. அதுதான் அந்த பாட அவனுக்கு உள்ளதும் போச்சுடாண்டு. சரி, முத பதில் வந்து அவன் வந்து சொல்லியிருப்பா, இதுக்கு ஏமா இவ்வளவு தூரம் நடந்து வந்த அப்படின்னு கேட்டுப்பா, இல்ல என் மனசாட்சி ஒத்து வரல, மனசாட்சி ஒருத்துது, என் புருஷன் வேற செத்து போயிட்டான், ஆனா இவன் புருஷன் எப்ப செத்தான்னு தெரியாது, புருஷன் செத்து போயிட்டா அதனால பிள்ளைகள் கஷ்டம் வரும்னு சொல்லி உன்னை பண்ணவன. அவன் கடைக்காரன் உடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பக்கத்து கடைக்காரன்ட்ட முன்சாமி கடையில போய் திடீர்னு போய் $300 கொடுத்துட்டான். $300 கொடுத்துட்டான். அது என்ன $300 கொடுத்தேன்னு இல்லை, நான் நேற்று வந்து உன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வரும்போது உன்னை ஏமாத்தி $300 அதிகமாக கொண்டு வந்துட்டேன் நான், அதுக்கு என்ன நாளைக்கு கால கூட வரலாமே, நீ வேறடா காலில் நான் ஐட்ட செத்து போட்டு நான் என்ன பண்றது, அல்ல என் பிள்ளை தாழ முடியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கொடுத்துட்டேன். ஸோ இவனை ஏமாத்திருக்கேன், இவன் செத்து போனது அவன் புருஷன் செத்து போனால் இவனும் செத்துவன் பயத்தை கொண்டு அதை கொண்டு அவன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல என்ன தெரியுது, மனசாட்சிக்கு விரோதமா எது செஞ்சாலும் மனசை ஒட்டிக்கிட்டே இருக்கும், அது எப்போதுமே அந்த மடியில கணம் வச்சுக்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி அதனால அந்த அதான் அந்த கடைக்காரன் செஞ்சிருப்பான். இன்னொரு பதில் என்னன்னா, இந்த அம்மா வந்து கொடுத்துருக்கான், ஏமா நீதான் அவ்வளவு வீராவசமா தானெல்லாம் பேசிட்டு போன, பத்து ரூபாய்க்கு ஒரு நியாயம் பேசிட்டு போனியே, எதுக்கு திருப்பி கொண்டாந்து தர அப்படின்னா, இல்லையா உன் காசு எனக்கு எதுக்கு, இந்தா நீனே தூக்கி போட்டுக்க, நீனே வச்சுக்க, இந்த அம்மா டெஸ்ட் பண்ணிருக்க அவனை, நீனே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ கொண்டா இனிமே இந்த கடவுக்கு வந்தா பிச்சிடும் பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடத்தை வாங்கி வச்சிருந்தான். ஆனா இவன் என்ன நினைச்சான், 10 ரூபா அதிகம் போனாலும் டூப்ளிகேட் சரக்கு வச்சு அவன் கொடுத்துட்டான், அதனால சந்தோஷமா இருந்துட்டான். அந்த பொம்பளை என்ன சொல்லிடுச்சு, டூப்ளிகேட் சார்க்கு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு. இவன் பணத்தை கொடுத்துட்டு இவன் சந்தோஷமா இருந்தா பணம் வந்துருச்சு, டூப்ளிகேட் சாருக்கு 5 ரூபாய்க்கு தான் காசு கொடுத்து அதுவும் போச்சு நல்ல சாருக்குன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இருக்கு டூப்ளிகேட் சார் வித்துட்டு சந்தோஷத்துல இருந்தா போலீஸ்காரன் நம்ம போட்டு நான் போட்டாலும் கடையை சீல் பண்ணி ஆஸ் பண்ணி கொண்டு போயிடுச்சு. ஆமா,
2: அழகான 2 கதைகளை ஏற்றி விட்டீர்கள், பார்க்கலாம். நன்றி
3: நன்றி.
2: குரலில் வந்த பாடல் ஒலிக்கும் 8:36.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: இந்த பாடல் அநேக திரைப்படத்தில் இருந்து ஹரஸ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் குரலில்

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222 தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் லலித் கதகன், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஓ, நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம்.
1: லலித காண்றது குறைவு.
2: ஓ, இல்ல, கடைசியா வியாழக்கிழமை ராஜா
1: நினைக்கிறேன்.
2: ஆமா, அதுக்கப்புறம் வாரியல்.
1: ஆமா, சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் தெரியும்?
2: ஒழிக்கும்
1: இந்த நேரம் 8:47.

0: மகனே.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. உங்களிடம் ஒரு கதையும் கேட்டிருந்தேன். என்னவென்றால், ஒரு காலை பொழுதில் ஒரு கடையினுடைய முதலாளி தன்னுடைய கடையை திறந்து கொண்டிருந்தாராம். அந்த நேரத்தில் ஒரு பெண் வந்து ஒரு 10 ரூபாய் தாளை நீட்டினாராம். அப்பொழுது அந்த கடை முதலாளி வந்து ஏனென்று கேட்கும் பொழுது அந்த பெண் சொன்னாலாம், நீட்டி நீங்கள் எனக்கு அதிகமாக பணம் கொடுத்து விட்டீர்கள், நான் அந்த பணத்தை நீட்டி உங்களிடம் திருப்பி கொண்டு வந்தேன், ஆனால் உங்களுடைய கடை பூட்டி விட்டது, ஆகையால் இன்று காலை மீண்டும் வந்தேன் என்று சொன்னாராம். அப்போ அந்த கடை முதலாளி அந்த பெண்ணிடம் கேட்டாராம், நீங்கள் 5 ரூபாய்க்காக நேற்று பேரம் பேசினீர்களே, பிறகு எப்படி 10 ரூபாய் என்று கேட்கும் பொழுது அந்த பெண் வந்து அந்த கடை முதலாளிக்கு சொன்னாலாம், பேரம் பேசுவது என்பது என்னுடைய உரிமை, ஆனால் உங்களுடைய பணத்தை நான் ஏமாற்றி வாங்கினதாக நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அது உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் என்னுடைய கணவர் தற்பொழுது உயிருடன் இல்லை. என்னுடைய கணவர் சொல்லியிருக்கின்றார், 1 ரூபாய் தினம் நாங்கள் யாரையுமே ஏமாற்றாமல் வாழ வேண்டும் என்று. ஆகையால் உங்களுக்கு அந்த 10 ரூபாய் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மேலே இருக்கிற கடவுளுக்கு அது கண்டிப்பாக தெரியும். ஆகையால் நான் செய்யும் இந்த இது வந்து, நான் அப்படி உங்களிடம் 10 ரூபாய் வாங்கிவிட்டால் நாளைக்கு எனக்கு அது ஏதாவது செய்யாவிட்டாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு அது பாதிப்பை உண்டாக்கும், ஆகையால் என்று சொல்லிவிட்டு அந்த 10 ரூபாயை கொடுத்து விட்டு அந்த பெண் சென்று விட்டாளாம். இதை பார்த்து அந்த கடை முதலாளி என்ன செய்திருப்பார் என்று கேட்டிருந்தேன். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. அந்த கடை முதலாளிக்கு உடனே ஜோசனை வந்தது. உடனே அவர் தன்னிடம் இருந்த ஒரு 300 ரூபாயை எடுத்து கொண்டு போய் இன்னொரு இளைஞனிடம் கொடுத்தாராம். இளைஞனிடம் கொடுக்கும் பொழுது அந்த இளைஞன் ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த கடை முதலாளி சொன்னாராம், உன்னிடம் நான் 300 ரூபாய் அதிகமாக நான் உன்னிடம் சார்ஜ் பண்ணிவிட்டேன், வாங்கிவிட்டேன், ஆகையால் இதை திருப்பி தருகின்றேன் என்று. அப்போ அந்த இளைஞன் கேட்டானாம், நான் மீண்டும் வரும் பொழுது தரலாமே, ஏன் அதற்காக அவசரமாக வருகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த கடை முதலாளி சொன்னாராம், நீ வரும் பொழுது நான் உயிருடன் இருக்க வேண்டுமே, எந்த நேரம் எப்படி நடக்கும் என்பதே தெரியாது, இந்த பாவங்களை என்னுடைய குழந்தைகளுக்கு நான் கொடுக்கக்கூடாது, ஆகியால் தான் திருப்பி தருகின்றேன் என்று சொல்லிவிட்டு சென்றாராம். இதை பார்த்த அந்த இளைஞன் வந்து, அப்பொழுதுதான் அந்த இளைஞனுக்கு தன்னுடைய தவறுகள் உணர முடிந்ததாம். உடனடியாக பேங்குக்கு சென்று அந்த இளைஞன் வந்து ஒரு 15 லட்சத்தை எடுத்தானாம். ஏனென்றால் அந்த இளைஞனுடைய நண்பரிடம் ஒரு 10 வருடங்களுக்கு முதல் அந்த இளைஞன் வந்து 10 லட்சம் ரூபாய் காசு கடனாக வேண்டியிருந்தாராம். வாங்கி மறுநாளே அந்த அவருடைய நண்பர் இறந்து விட்டாராம். இறந்தவுடன் அந்த நண்பனுடைய குடும்பத்துக்கு அந்த காசு கொடுத்தது தெரியாதாம். ஆகையால் இந்த இளைஞன் என்ன செய்து விட்டார், அந்த காசை கொடுக்காமல் மறைத்து விட்டார். இப்பொழுது தான் அவருக்கு அந்த தான் செய்த தவறுகள் உணர்ந்து அந்த பணத்தையுடன் அதனுடைய வட்டியையும் சேர்த்து அந்த நண்பனுடைய மனைவியிடம் கொண்டு போய் தான் செய்த தவறுகளை சொல்லி மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கூறிவிட்டு அந்த பணத்தை கொடுத்தாராம். அந்த மனைவியும் அந்த நண்பனுடைய மனைவியும் சரியான கஷ்டத்தில் இருந்தபடியால் அந்த தங்களுடைய பணம் தான் என்று சொல்லி அந்த மனைவியும் வாங்கி விட்டாராம். அந்த பெண் வேறு யாரும் இல்லை, அந்த பெண் தான் இந்த கடை முதலாளியிடம் கொண்டு போய் கொடுத்த அந்த 10 ரூபாய் கொடுத்த அந்த பெண் தான் இந்த நண்பனுடைய மனைவி. இதிலிருந்து என்ன தெரிகின்றது, கடவுள் யாரையும் கஷ்டப்படுத்துவார், ஆனால் கைவிட மாட்டார் என்பது இதிலிருந்து தெரிகின்றது. நேர்மையாக இருந்தமென்றால் கடவுள் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு உதவி செய்வார் என்பது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு பாடம். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: CMRன் செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஞ்சி கிருபா. வெளி வடக்கில் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக குறிப்பிட்ட கால எல்லையை தம்மால் தற்போதைக்கு கூற முடியாது என்றும், உடனடியாக விடுவிக்கக்கூடிய காணிகளை இனங்கண்டு விடுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான இளங்குமரன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் முதலாவது வர்த்தக ரீதியிலான மின்கல எரிசக்தி சேமிப்பு கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் மேலும் 6 மின்கல சேமிப்பு கட்டமைப்புகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக வளிசக்தி அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் புதிய முப்படை தலைமை தளபதியாக ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி இன்று பொறுப்பேற்றார். கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ இடையிலான வர்த்தக ஒப்பந்தமான கஸ்மாவை ரத்து செய்து மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும் என வர்த்தக நிபுணர் எஸ்தர் ஹெல்மேன் எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ந்து நிலவி வரும் தீவிர போர் பதட்டங்கள் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலைகளின் புதிய மாற்றங்கள் பதிவாகியுள்ளன. ஐரோப்பிய சாம்பியன் லீக் இறுதிப் போட்டியில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் PSG அணி சாம்பியன் பட்டம் வென்றதை தொடர்ந்து பிரான்ஸ் முழுவதும் ரசிகர்களும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 219 பேர் காயமடைந்துள்ளனர்.
0: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3. நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446 2 2 2.

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: ஒரு சிறு கவிதை. காதல் என்பது கண்களால் தொடங்கும் ஒன்று இல்லை. காதல் என்பது கண்களால் தொடங்கும் ஒன்று இல்லை. மனதின் அமைதியை மெதுவாக களவாடும் உணர்வு. மனதின் அமைதியை மெதுவாக களவாடும் உணர்வு. ஒருவர் அருகில் இல்லாத நேரத்திலும் அவரின் நினைவால் நெஞ்சம் நிறைந்து போவதுதான் காதல். ஒருவர் அருகில் இல்லாத நேரத்திலும் அவரின் நினைவால் நெஞ்சம் நிறைந்து போவதுதான் காதல். சில காதல்கள் சேர்ந்து வாழ வைக்காது. சில காதல்கள் சேர்ந்து வாழ வைக்காது. ஆனால் உயிர் இருக்கும் வரை அவரை மறக்க முடியாத அளவிற்கு நேசிக்க வைக்கும். ஆனால் உயிர் இருக்கும் வரை அவரை மறக்க முடியாத அளவிற்கு நேசிக்க வைக்கும்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: இனிய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முதலாவது நேயர், வணக்கம்.
3: வணக்கம்
2: குயின்சன், எப்படி இருக்கிறீங்கள்?
3: நல்லமா மாதிரியா இருக்கோம், நீங்க?
2: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. உங்களுடைய கவிதையை கேட்போம், சொல்லுங்க.
3: படித்தாலே பிடித்த கவிதை, சிறு கவிதை
2: சொல்லுங்க.
3: அழுவதும் சிரிப்பதும் அவரவர் கண்களில், அமுதமும் விஷமும் அவரவர் மனதில், அன்பும் பண்பும் பாம்பும் அவரவர் செயல்களில், அறிவும் அறியாமையும் அவரவர் புரிதலில், அடங்குவதும் அடக்குவதும் அவரவர் குணத்தில், அரியணையும் பாதாளமும் அவரவர் உழைப்பினில், அனைப்பதும் தனிமையும் அவரவர் வாழ்வியல். அவ்வளவு.
2: அனைப்பதும் வாழ்வதும் அவரவர், அனைப்பதும்
3: தனிமையும் அவரவர்
2: அவரவர் வாழ்விய. அழகான கவிதை, வாழ்த்துக்கள். என்ன பாடல் தெரியும்?
3: சில்லண்டோர் காதல் படத்திலிருந்து, நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம்.
2: நேரம், நல்ல பாடல், கேட்டு மகிழுங்கள். நன்றி,
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. ரகுமானுடைய இசையமைப்பிள்ளை ரகுமான் மற்றும் அவர்களுடைய குரு பணிந்து பாடிய ஒரு பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 9:14.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
1: 4168210462 நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜு, நான் காலி வைக்கிறேன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல சுகமா இருக்கேன்.
1: சொல்லுங்கள் உங்களுடைய கவிதையை கேட்போம். சொல்லுங்க.
2: அன்பு என்ன வெறுக்க உனக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம், ஆனால் உன்னை உன்னை நேசிக்க எனக்கு ஒரு காரணம் மட்டும் போதும். நீ தந்த காதல் உன் நினைவுகள் எனக்கு போதும். உன்னை மறக்க நினைத்த என் இதயம் காயப்பட்டு போனதே தவிர உன்னை மறந்து போகவில்லை. என் உயிருக்கு மேலாக நேசித்து விட்டேன், அதனால் தான் இத்தனை வழிகள் எனக்கு. உன் நினைவு இல்லாத நாள் என் நினைவு நாளாகும். புரிந்துகொள் என் அன்பே. நன்றி.
1: ஆஹா, அழகான ஒரு காதல் வரிகள் நிறைந்த ஒரு கவிதை. வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: என்ன பாடல்?
2: எனக்கு வந்து மோனிசா என் மோனிசா உயிரே வா உறவே வா.
1: நல்ல பாடலும் ஹரிஹரன் பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி.

எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: இது ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் தோ, நல்லமா இருக்கிறீங்களா ராஜேஷ்?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லது. சொல்லுங்கள், உங்களுடைய கவிதையை கேட்போம். சொல்லுங்கள்.
1: அவளுக்கும் எனக்கும் ஆயிரம் இருக்கட்டும், வயது முடிந்து போனாலும் இனி என் வறண்டாலம் எனக்கு அவள் தானே. அவளுக்கும் எனக்கும் ஆயிரம் இருக்கட்டும், வயது முடிந்த போனாலும் இனி எனக்கு அவள் தானே. என் விரல் பிடித்து நீ என்னை கடக்கையில் நம் மனமீடை சுற்றியதுதான் நினைவில் உதிர்கின்றது. என் விரல் பிடித்து நீ என்னை கடக்கையில் நம் மனமீடை சுற்றியதுதான் நினைவில் உதிர்கின்றது. உனக்கும் எனக்கும் பருவ வயது திருமணம்தான் உனக்கும் எனக்கும் பருவ வயது திருமணம்தான் பாலியல் அறியாத அனுபவம்தான் ஆனாலும் வாழ அளவோடு 50 வருடம் அடக்க வேண்டும். பாலியல் அறியாத பருவம்தான் நான் உன் மீது காதல் கொண்டது, ஆயினும் 50 வருடங்கள் என் மனவாழ்வை கடக்க வேண்டும். என் உயிரே கூறாத நீயும் என் பெயரே கூறாத நீயும் உன்னை போடி என்று அழைக்காத நானும் என் பெயரே கூறாத நீயும் உன்னை போடி என்று அழைக்காத நானும் அதிக நினைவில் இல்லை. ஏனென்றால் நீ அருகில் இருப்பதால் இருபாதியாய் நாம் இருப்பது காண்பவர் கண்களுக்கு மட்டும்தான் நிழலாய் நானும் உருவாய் நீயும் இருப்பது நமக்கு மட்டும்தான் தெரியும். என் நிழலே நீதான் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். நன்றி.
0: ஆஹா, வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. நன்றி. உங்களுடைய மனைவி கேட்டுக்கொண்டிருப்பாவா? அழகான கவிதை, வாழ்த்துக்கள். சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
1: எனக்கு இன்றைக்கு 29 படத்திலே இருந்து ஒரே ஒரு பாடல் செய்யலை அந்த பாடலுக்கு.
0: ஆமா, கேட்டு மக்களுங்கள், நன்றி. இந்த பாடல் வந்து சென்ட் ரொனால்டனுடைய இசையமைப்பில், உமாதேவியினுடைய வரிகளில், ரொனால்டன் மற்றும் சின்மையினுடைய குரலில். ஒலிக்கும் இந்த நேரம் 9:32.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம். இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
1: இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் கவிஞர் இதயன் பேசுகிறேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கின்றேன். நான் என்னுடைய கவிதையை வாசிக்கலாமா?
1: கண்டிப்பாக. இது உங்களுடைய கன்னி கவிதையா? வாழ்த்துக்கள், சொல்லுங்க.
2: இல்ல, நான் முந்தி எழுதினதும் தெரிஞ்சிடுவேன். நட்டுவேருக்கு பாய்க்காடு. இது எந்த மகளுக்காக எழுதினது? என் குழந்தை அனிதா. கொஞ்சி கொஞ்சி சிரித்தது என் குழந்தை அனிதா, என் கைப்பிடித்து தத்து தத்தி நடந்தது என் அனிதா, பருவம் அடைந்தது பரீட்சைகள் பல பல ஜெயித்தது என் அனிதா, பெற்றோர் அண்ணன் அண்ணி சுட்டார் சூழ என் கைப்படுத்து, மணமேடைக்கு நடந்தால் மணமாலை சூடினாள் என் ஆறு அனிதா, அழகில் மிளிர்ந்தாள் அனிதா ஆண்டவனர் நாள். கவிஞர் இதயன், நன்றி, வணக்கம்.
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
2: நன்றி,
1: வாழ்த்துக்கள். சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: இதுக்கு அவக்காகவே நினைச்சபடி நினைச்சபடி மாப்பிளை அமைஞ்ச தட்டி அவர் நேற்றவை நான் கட்டி கொடுத்தது ஆனபடியா அவைக்காக அந்த பாடல் காதல் சின்னத்தில் இருந்து அந்த பாடல் இருக்கு.
1: கண்டிப்பாக கேட்டு மகிழுங்கள். நன்றி. அப்ப தொடர்ந்து உங்களுடைய கவிதையை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படியா?
2: ஓயா, ஒவ்வொரு நாளும் வரும்.
1: நன்றி. ஆமாம், இந்த பாடல் வந்து சுக்குமார் அவர்கள் பாடிய ஒரு பாடல். ஒளிக்கு வந்து நேரம் 9:40.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: இது ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: இனிய இரவு வணக்கம். நான் பிரசாதம் கேட்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி. உங்களோட கவிதையும் மற்ற வந்து சொன்ன இந்த கவிதை அனைத்தும் சிறப்பாக இருப்பது என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
4: இந்த கவிதை வந்து நான் ஒரு புனிதமான கவிதையா சொல்றேன். இறைவன் அமைத்த தூய பந்தம் தான் கவிதை தரப்பு நான் சொல்றேன். வானம் பூமி கழுதம், மௌன காதல் கடிதம் மலை, விண்ணிலது துளி, மண்ணிலது உயிர், வானத்தின் தீராத காதல், மலையாகி மண்ணை முத்தமிடும் போது மண்ணுக்குள் உறங்கிய விதைகள் நீர்த்துளி இஸ்பரிசத்தில் விழித்தழுகின்றன. அதுபோல சில உறவுகள் மனிதனுக்குள் மறைந்திருக்கும் மகத்துவத்தை உயிர்ப்பிக்கின்றன. அதனால்தான் இறைவனோ இரு இதயங்களை ஒரே அலைவரிசையில் இசைக்கிறான். அதனால் இரு ஆத்மாக்கள் ஓர் உயிரின் இரு துடிப்புகள் என தம்மை உணர்ந்து கொள்கின்றன. உண்மையான பேரன்பின் ஆழத்தை உணரச் செய்து மௌனத்திலும் இதயம் பேசச் செய்கிறான். நேர்மையின் பாதையில் நடக்க வைத்து மீண்டும் நேசத்தை உயிர்ப்பிக்கிறான். இது பரம்பொருளின் அழகிய நாடகம். சில நேரம் இனிமை நிறைந்த நினைவுகள் சில நேரம் வழியை விதைத்து வாழ்வின் உயர்ந்த பாடமாக நம்மை வடிவமைக்கிறான். அப்படி வடிவம் பெறும் உறவுகள் அழைக்கும் முறைகள் மாறலாம். மரியாதையின் பேரன்பு பேரன்பின் புனித நட்பு என்றும் அழியாது. அது நித்திய சுவாசமாய் நிலைத்து வாழும். மனிதர்கள் உருவாக்கிய சொந்தமல்ல, இறைவன் இதயங்களில் விதைத்த நித்திய விதைகள். இரு ஆத்மாக்களுக்குள் விரோதம் இல்லை. அங்கே புண்ணாகி போன காயங்களும் இல்லை. புரிதல் அங்கே பூரணமடைந்தது. புனிதமே பேசுகிறது. ஒருவரை ஒருவர் நினைக்கும் போது நித்திய புன்னகை தானாய் மலர்கிறது. அங்கே தூய உள்ளங்கள் ஜீவிப்பதால் அன்பின் வாசம் பாசமாய் மலர்கிறது. ஒருவரின் நலமும் நன்மையும் மற்றவர் இதயத்தின் அமைதியின் தீபமாக பேரொளி பொழிந்து பிரகாசிக்கிறது. தன்னையே தியாகிக்கும் ஆத்ம அமைதியில் உருவாகும் புனித பந்தம். விழிகள் பார்க்காமல் புனிதமாய் மலர்ந்த அற்பிரம் இது. மரியாதையே இதற்கு அர்த்தம் தருகிறது. நாமோ இந்த தெய்வீக பந்தத்தை உருவாக்கவில்லை. இணைத்தது பரம்பொருள்தான். அதை என் புண்ணியம் என்று நானோ புனிதமாய் சுவீகரித்தேன். காலங்கள் மாறினாலும் தூரங்கள் பெருகினாலும் இனம்புரியா பந்தம் ஒரு நாள் அவன் திருத்தலத்தில் ஆத்மாக்கள் ஒன்று சேரும். அவன் அருளின் நிழலில் புனித நட்பாய் மலரும். என் அன்பு பரம்பொருளின் வரம். அதுவரை மலைத்துளி மண்ணை நேசிப்பது போல நாம் ஒருவரை ஒருவர் மதிப்போம். என் அன்பு உள்ளத்தில் என்றும் மரியாதையின் ரூபமாய் ஒளிவடிவில் வாழும்.
0: வார்த்தைகள் உங்களுடைய கவிதைக்கு
4: நன்றி. நன்றி. வானங்கள் வாழ்த்த வசந்தங்கள் என்று.
0: நல்லது கேட்டு மகிழுங்கள். நன்றி.
4: நன்றி. வாழ்த்து.
0: நன்றி. இந்த பாடல் வந்து சுஜாதா பாடிய ஒரு பாடல். ஒளிக்கு முந்தைய நேரம் 9:51 நிமிடம்.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
1: தமிழை இங்கு குட்டி
0: ஆண்ட்ரியா
1: சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca
2: இது ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: புல்வெளியிலும் நூல்வெளி கட்டி காத்திருந்தேன் அவள் வருகைக்காக. கண்விழியில் மை போட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் கடந்து விட்டாள். அரச மரத்து கிளையிலும் தொட்டில் கட்டி தொங்க விட்டேன். ஆலமரத்து கிளியெல்லாம் பாடச் சொல்லி பாடம் எடுத்தேன். ஆத்தங்கரை ஓடத்திலும் மாடம் கட்டி காத்திருந்தேன். இந்த அத்தைக்கு பிறந்தவள் ஆளாகி என்னை மறந்தவளாகி விட்டாளே. பட்டுப்பூச்சி உடுப்பெடுத்து அது பட்டு போக விடுவதா? தொட்டு பார்க்க உரிமை இல்லையா? இனி எத்தனை நாள் இவள் கொட்டம் அடக்க முடியுமோ தெரியாமல் தவிக்கிறேன். முடிஞ்சது.
2: ஒரே தவியாய் தவிக்கிறீர்கள் அப்படியா?
3: ஒரே தவிதான்.
2: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
3: நன்றி நன்றி.
2: என்ன பாடல் தெரியும்?
3: பாடல் வந்து கிழக்கு சீமையில படத்துல இருந்து ஆலமரத்து கிளி ஆர்த்தனத்துக்கு என்ன பாடல்.
2: ஆல வாத்த மரத்து
3: ஆத்தங்கரை மரமே.
2: ஆமா, கேட்டு மக்களுங்கள் நன்றி
3: நன்றி. வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் மனோ மற்றும் சுஜாதாவின் குரலில் வந்த பாடல் ஒழிக்கும். இந்த நேரம் 9:58 நிமிடம்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே. உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே. உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: இதய ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 நீங்கள் வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664426222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்களும் தரப்படும். ஒழிக்கே இருக்கும் பாடல் ராவணன் திரைப்படத்திலிருந்து ரகுமானினுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் கார்த்திக் மற்றும் முகமது இஃப்ரான் குரலில். ஒழிக்கும் 10:06.

0: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வீத கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: சீமா தமிழேஸ்தியின் இதய ராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள். முதலாவது வந்து படையப்பா திரைப்படத்திலிருந்து சுத்தி சுத்தி வந்தீர்கள் என்ற பாடல். இரண்டாவது பணக்கார குடும்பம் திரைப்படத்திலிருந்து பல்லாக்கு வாங்க போனேன் என்ற பாடல். மூன்றாவது புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து குருவாயூரப்பா குருவாயூரப்பா என்ற பாடல். நான்காவது சக்கரக்கட்டி திரைப்படத்திலிருந்து மருதாணி என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது தாளம் திரைப்படத்திலிருந்து எங்கேயின் புன்னை என்ற பாடல். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன். முதலாவது படையப்பா திரைப்படத்திலிருந்து சுத்தி சுத்தி வந்தீர்கள் என்ற பாடல். இரண்டாவது பணக்கார குடும்பம் திரைப்படத்திலிருந்து பல்லாக்கு வாங்க போனேன் என்ற பாடல். மூன்றாவது புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து குருவாயூரப்பா குருவாயூரப்பா என்ற பாடல். மற்றும் நான்காவது சக்கரக்கடி திரைப்படத்திலிருந்து மருதாணி என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது தாளம் திரைப்படத்திலிருந்து எங்கேயின் புன்னகி என்ற பாடல். இந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். 10:30 நீங்கள் வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: இதயராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ரமேஷ்.
1: வணக்கம் ரமேஷ், சொல்லுங்கள்.
2: 1 3 1 3 5 4 2 5 4 2. ஆமா,
1: 1. படையப்பா, நன்றி.
2: நன்றி
1: நன்றி. ஹலோ, எப்படி இருக்கும் அடுத்த நேயர்? வணக்கம்.
3: வணக்கம் பேர்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
3: 3 1 5
1: 3 1 5
3: 5 4 4 2.
1: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம், நான் பிரசோதமன் கேட்கிறேன்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
4: வணக்கம். 5 1 3 4 2
1: 2. நன்றி
4: நன்றி
1: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ரஜி, நான் பாட்டு கேட்கிறேன்.
1: பரவாயில்ல, சொல்கின்றேன். முதலாவது படையப்பா திரைப்படத்திலிருந்து சுத்தி சுத்தி வந்தீர்கள். இரண்டாவது பணக்கார குடும்பம் திரைப்படத்திலிருந்து பல்லாக்கு வாங்க போனேன். மூன்றாவது புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து குருவாயூரப்பா. நான்காவது சக்கரக்கட்டி திரைப்படத்திலிருந்து மருதாணி. மற்றும் ஐந்தாவது தாளம் திரைப்படத்திலிருந்து எங்கே என் புன்னகை.
5: நான் இந்த குருவாயூரப்பா காலையில கேட்டுறான் இந்த பாட்டு தான்
1: தான்.
5: அப்ப அதை விட்டு விட்டு முதலாவது பாட்டும் மற்றது எங்கே என் புன்னகை,
1: எங்கே என் புன்னகை.
5: நாலாவது என்ன பாட்டு சொன்னீங்க?
1: மருதாணி, சக்கரக்கட்டி திரைப்படம்.
5: அது நல்ல பாட்டு தானே? அது மருதாணி. 1 4 5
1: 1 5 4
5: 1 5 4.
1: நன்றி
5: நன்றி நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: ரஜி, நான் பவன் கேட்கிறேன்.
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: சுகமா இருக்கும். எனக்கு 3 2 1 4 5
1: 3 2 1 1 5 4. நன்றி
6: நன்றி ரஜி.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் ரஜி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்கள்?
7: நானும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறேன்.
1: நல்லது, சொல்லுங்க.
7: எல்லாம் நல்ல பாடல் தெரியுங்க.
1: 1 4 5 1 4 5. நன்றி
7: நன்றி. வணக்கம்
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்கள்.
8: எனக்கு 1 2 5
1: 1 2 5. நன்றி
8: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம் ரஜினா காந்தி.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
9: 2 5 3 3.
1: நன்றி
9: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் தவம்.
10: ஹலோ.
1: வணக்கம்.
10: நான் தவம் கேட்கிறேன்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
10: நான் சூப்பரா இருக்கிறேன். 1 2 1 2 3 5 4
1: அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம் மேடம், நான் தம்பி கேட்கிறேன்.
1: வணக்கம், சொல்லுங்க.
11: 5 1 2 2.
1: நன்றி
11: நன்றி
1: நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது முதலாவது படையப்பா திரைப்படத்திலிருந்து சுத்தி சுத்தி வந்தீர்கள். இரண்டாவது பணக்கார குடும்பம் திரைப்படத்திலிருந்து பல்லாக்கு வாங்க போனேன். மூன்றாவது புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து குருவாயூரப்பா. நான்காவது சக்கரகட்டி திரைப்படத்திலிருந்து மருதாணி. மற்றும் ஐந்தாவது தாளம் திரைப்படத்திலிருந்து எங்கே என் புன்னகை. இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 நீங்கள் வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4 6 6 4 4 6 2 2 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நந்தா திரைப்படத்திலிருந்து ஜுவன் சங்கராஜாவினுடைய இசையமைப்பில் பழனி பாரதியினுடைய வரிகளில் SPB குரலில்.

0: டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். நான்
1: வணக்கம்.
2: ஓ வணக்கம். இதெல்லாம் நல்ல பாடல்கள். எனக்கு 1, 4, 5.
1: நான்கு ஐந்து. நன்றி
2: நன்றி. வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். சொல்லுங்கள். முதலாவது படையப்பா திரைப்படத்திலிருந்து சுத்தி சுத்தி வந்தீர்கள், இரண்டாவது பணக்கார குடும்பம் திரைப்படத்திலிருந்து பல்லாக்கு வாங்க போனேன், மற்றும் மூன்றாவது புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து குருவாயூரப்பா, மற்றும் நான்காவது சக்கரக்கட்டி திரைப்படத்திலிருந்து மருதாணி மருதாணி, மற்றும் ஐந்தாவது தாளம் திரைப்படத்திலிருந்து எங்கேன் புன்னகை. இந்த ஐந்து திரைப்படங்களையும் நீங்கள் ஐந்து பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 நீங்கள் உங்களுடைய வாக்கள் பதிவிடலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி எண் 4164-4462-22. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் குயின்சன். சொல்லுங்கள்.
4: 1, 3, 5, 1, 4, 2.
1: நன்றி
4: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். இன்னும் சில நிமிடங்கள் இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி எண் 4164-4462-22. அடுத்து அழைக்கவிருக்கும் பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ரகுமானனுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில். அழைக்கும் இந்த நேரம் 10:26.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது
1: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA Credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
6: Music Connects.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: இதயராகம் நிகழ்ச்சியில் வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. உங்கள் வாக்கள் அடிப்படையில் 3வது இடத்தை பிடித்த திரைப்படமான தாளம் திரைப்படத்திலிருந்து SBB மற்றும் ஷோபாவினுடைய குரலில். இந்த திரைப்படம் 1999 வந்த திரைப்படம். ஒழிக்கும் இந்த நேரம் 10:35.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
2: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ் HD
2: தமிழ் HD
3: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் இதய ராகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான பணக்கார குடும்பம் திரைப்படத்தில் இருந்து TMS-னுடைய குரலில் வழங்கும் நேரம் 10:43.
4: எனக்கு வேண்டாம், குணமுள்ள ஒரு நல்லவனை தேடி அவனுக்கு உங்கள் மகளை கொடுங்கள். ராணி வாழ அதுதான் வழி.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
1: இதயராகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலாவது இடத்தை பிடித்து வெற்றி பெற்ற திரைப்படமான படையப்பா திரைப்படத்திலிருந்து SPP மற்றும் ஹரணியினுடைய குரலில் ஒலிக்கும் நேரம் 10:49.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: ஒழிக்கும் இந்த பாடலுடன் நான் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்து மற்றும் இதிராகும் நிகழ்ச்சியுடனும் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: காட்சி.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

பூவை பறிக்கும் போது அதில் வீரம் உன் காதல், வாழை எடுக்கும் போது அதில் வீரம் உன் காதல்,

0: தினமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம்.
5: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: சிம்மக்கார கரிச காடு
1: சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: இணைய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: கிப்ளிங் ஸ்டீல் சந்திப்பில்
2: ஏசியா கோல்டன்.
1: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள். பொன்னுக்கு தாலி கொடி, நகை திருத்த வேலைகள்,
2: விதவிதமான நகை தெரிவு,
1: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
2: லேசர் கட்டிங்,
1: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
2: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
1: ஏசியா கோல்டன், 416-746-2742.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2nd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD. தமிழ் HD. தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1800 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா, கிளிகூட் CA.

0: HD Double HD வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-7-6-6-7-2. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: 8-1-0462.
0: குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: இதுவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 61 மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களெல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

தரிக்கிட்டான் அலன்ன கிட்ட தக்க தரிக்கிட்டான்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Everything okay, no problem undichu nam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing jayda Pradhi's chelladdhuk thanks.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.
9: பிரம்ப்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை பைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம். இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிரம்ப்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
5: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குற
2: உங்களுக்கு வருது வீட்டுக்கு சாப்பிட வர போய் மெலிவா மண்டலாவன் பாக்குறேன்.
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
9: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800. 905-270-8800.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட்,

Listen to us around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

அவனுக்கு தமிழ்நாடே போட்டது பாஸ்கெட்சு, சிதாவத்துக்கு ரமணன் தான் போட்டான் ஸ்கெட்சு, ரமனுக்கு பண்ணா தலா.

0: Alo.
1: அடுத்த

0: தமிழ்நாட்டின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-4765-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல் வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை. இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2nd கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். Experience radio like never before. Tamil HD Radio. Tamil FM. Now in hybrid digital.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
6: Working for you.
5: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677202.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் இல்லையா, அதனால ஒரு தத்துவத்தோடு இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

என்ன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்ததுனா தோல்லையே தொங்கி நின்றுருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி,
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 61, மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

டார்லிங், ஐ வாண்ட் டு மேக் இட் அப் டு யூ. வித் யூ எவ்ரிதிங் ஃபீல்ஸ் நியூ. சோ நியூ தட் ஐ கான்ட் பேர் த தாட் ஆஃப் லூசிங் யூ. ஐ ஸ்வேர், ஐ ஸ்வேர்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம். இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
2: உத்தரவாதம்
3: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: இதுவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட்.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
8: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் Mega Sale. பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம். இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம், 905-458-9701.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ்,
2: உலகளந்தெய்வப்புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 61, மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

கம்மியா கொடுறா.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருக்கும் நான் ஆர் ஜே ராஜ். இன்னைக்கும் சூப்பரான ஒரு தலைப்பு காத்திருக்குது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பயங்கரமாக கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியை வந்து இன்னும் சிறப்பித்த எல்லா நேர்களுக்கும் மறுபடியும் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆல்வேஸ் லவ் யூ, தேங்க்யூ அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ செய்திகள், சிஎம்ஆர் செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்க போகின்றோம். ஜாலியாக ஒரு டாபிக்கை பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களோட விருப்ப பாடலையும் நீங்கள் கேட்கலாம். அலையுங்கள் 416-6444-6222 இந்த நம்பர் கால் பண்ணி எங்களோட பேசிட்டு நீங்கள் உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்க போகின்றோம்.
1: ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் வாழும் இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்த விசேட கலந்துரையாடலுக்கு விடுக்கப்பட்ட அழைப்புக்கு இணங்க அதில் கலந்து கொண்டதாக வெளிவிகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரையிலான 3 மாத காலப்பகுதிகள் மாத்திரம் 5 தடவைகள் எரிபொருள் விலை திருத்தி அமைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அனைத்து பிரதான எரிபொருட்களின் விலைகளும் லிட்டருக்கு 103 ரூபாய் முதல் 155 ரூபாய் வரையில் பாரியளவில் அதிகரித்துள்ளன. யாழ் வடமராட்சி கடற்பரப்பிலிருந்து கடந்த 27ஆம் தேதி மீன்பிடிக்கச் சென்று காணாமல் போன மீனவர்கள் 4 தொடர்பில் எந்தவிதமான தகவல்களும் கிடைக்கவில்லை என்று யாழ் மாவட்ட கடற்றொழிலர் நீரியல் வளத் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் கிருஷ்ணன் அகிலன் தெரிவித்திருக்கின்றார். மீனவர்களை தேடும் நடவடிக்கை விசேட அனுமதியோடு இந்திய எல்லை வரை நடத்தப்பட்டும் எந்தவித சாதகமான முடிவுகளும் இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு வழங்கப்பட்டு 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள் என்று அமைச்சர் ஆனந்த் அறிவித்துள்ளார். இன்று திருச்சி சென்ற முதலமைச்சர் விஜய் வீதி உலா சென்று தனக்கு வாக்களித்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் அவர் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். இந்திய முப்படைகளின் தலைமை தளபதியாக ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி நேற்று பதவியேற்றுக் கொண்டார். முப்படைகளின் தலைமை தளபதியாக இருந்த ஜெனரல் அனில் சௌஹான் நேற்று ஓய்வு பெற்றதை அடுத்து இந்தியாவின் புதிய தலைமை தளபதியாக ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நேற்று பதவியேற்றுக் கொண்டார். இளைஞர்களிடையே மின் சிகரெட் புகைத்தல் பழக்கம் அதிகரித்து வருவதனால் 2045ஆம் ஆண்டுக்குள் கனடியர்களிடையே நிக்கோட்டின் பயன்பாட்டை மக்கள் தொகையில் 5% குறைவாக குறைக்க வேண்டும் என்று பல சுகாதார அமைப்புகள் மத்திய அரசை வலியுறுத்தி வருகின்றன. 25 வயதுக்குட்பட்ட கனடியர்களிடையே நிக்கோட்டின் பயன்பாடு அதிவேகமாக வளர்ந்திருக்கின்றது என்றும் இது ஒரு பெரும் கவலைக்குரிய விடயம் என்றும் புகைப்பிடித்தல் மற்றும் ஆரோக்கியம் மீதான நடவடிக்கை ஆக்ஷன் ஆன் ஸ்மோக்கிங் அண்ட் ஹெல்த் அமைப்பின் நிர்வாக இயக்குநர் லெஸ் ஹெகன் இதனை தெரிவித்திருக்கின்றார். முக்கியத்துவம் வாய்ந்த பழங்குடி மொழிகள் அலுவலகம் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. முறைப்பாடுகளை பெற்றதைத் தொடர்ந்து பழங்குடி மொழிகள் அலுவலகத்தில் நடைபெறும் பரிவர்த்தனைகள் மற்றும் செயற்பாடுகள் குறித்து நிதி தணிக்கை செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. லெபனானின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க 900 ஆண்டுகள் பழமையான பியோ கோட்டையை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் லெபனானுக்குள் மேலும் ஊடுருவி வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டையையும் அதை சுற்றியிருக்கின்ற மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த மலைத்துறையும் கைப்பற்றியுள்ளது. 6 வாரங்களுக்கு முன்னர் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் லெபனானுக்குள் தனது படைகளை மேலும் முன்னேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் 2% அதிகரித்திருக்கின்றன. அமெரிக்க மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றுக்கு $2.37 அதிகரித்து $89.73ஆகவும் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றுக்கு $2.16 அதிகரித்து $93.28ஆகவும் உயர்ந்திருக்கின்றன.

0: நேரம் சரியாக 9:09 ஆகுது. மறுபடியும் வந்து 1ஆம் தேதி வந்துடுச்சு. ஏ என்னடா பொசுக்குன்னு இந்த மாதம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். உங்கள் எல்லாருமே ஜூன் மாதத்துக்கு வரவேற்கிறேன். சூப்பரான ஒரு மாதம் இது. கனடாவில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 3 மாதமும் வந்து பேரடைஸ் பீரியட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஜூன் மாதம்தான் வந்து கனடாவில் வெயில் அடிக்கிற மாதம். ஆஹா வெயிலே வெயிலே அப்படின்னு சொல்லிட்டு போய் வைட்டமின் டியை வந்து அப்படியே உள்ளே சேகரிக்கிற ஒரு மாதம். ஆனால் இன்னைக்கு வெதர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16 டிகிரி தான் இருக்குது. கொஞ்சம் குளிராக தான் இருக்குது, ஃபீல்ஸ் லைக் 15. பட் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 21 டிகிரி 22 டிகிரின்னு சொல்லி போகுது. நல்ல காலநிலை இன்னைக்கு, இன்றைக்கும் வந்து சூப்பராக இருக்க போகுது வெதர். ஜூன் வந்து என்னுடைய ஃபேவரட் மாதம் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் கால் பண்ணும்போது அதையும் சொல்லுங்கள். எனக்கு வந்து எந்த மாதம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி அதோட ரீசனையும் சொல்ல போகிறீங்க. ஓகே, எனக்கு வந்து எனக்கு ஜூன் மாதம் ஃபேவரட் மாதம் கிடையாது. பட் ஆனால் ஜூன் பிடிக்கும். என்னுடைய ஃபேவரட் மந்த் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வேறு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் சஸ்பென்ஸாக வச்சு கடைசியில் சொல்கிறேன். உங்களுடைய ஃபேவரட் மாதம் எது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை வந்து அந்த இருக்கிறதுலே நீங்கள் மிக உயரமான ஒரு மலைக்கு போன இடம் எது, சிகரம் தொட்ட மனிதர்களில் நீங்களும் இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுடைய உயர்ந்த சிகரம் நீங்கள் தொட்டது எந்த ஊரில் எந்த மலை பிரதேசம் அப்படிங்கிறத கேட்டிருந்தோம். அது கொஞ்சம் நேரம் தான் பேச முடிஞ்சது, மற்றவங்க கண்டென்ட் சொல்ல வந்தப்போ அந்த எடுக்க முடியல, அதான் அதுக்காக மன்னிக்கணும். இன்றைக்கி என்னென்ன நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துலாம். இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் டே. யூஸ்வலாக சில்ட்ரன் டே நவம்பரில் வரும், சில ஊரில் வந்து ஜூனில் வரும். நம்ம ஊரில் இங்கே வந்து இப்போ பொதுவாக எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் ஜூன் 1ஆம் தேதி வந்து இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் டே. இந்த சில்ட்ரன்ஸ் டேயில் முக்கியமாக சும்மா சில்ட்ரன்ஸ் டேக்கு வந்து குழந்தைங்களுக்கு மிட்டாய் கொடுத்துட்டு அப்படி போகிறதில்ல. ஏன்னா இப்போ வந்து சைல்டு அபியூஸ் கேஸில் வருடா வருடம் வந்து அதிகமாகிட்டே போகுது. இந்த வருஷம் வந்து லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் சைல்டு அபியூஸில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் 8.2% அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு கவலைக்கிடமான விஷயம். அதே மாதிரி புல்லிங், அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் கிடைக்கிறது இல்லை. அனாதை ஆசிரமங்களில் அந்த அனாதை குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது, அதுக்கப்புறம் சைல்டு அப்யூஸு, இது மட்டும் இல்லாமல் இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ், குழந்தைங்களை வந்து இந்த கிட்னாப்பிங், குழந்தைங்களை வச்சு பண்ணுற இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து அதிகமாக தான் ஆயிருக்கு, எதுவுமே குறையில. இன்ஜஸ்டிஸ் டு கிட்ஸு, அப்புறம் இந்த மாதிரி எல்லா நெகட்டிவான விஷயங்களும், குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து வர்ற நோய்கள், அவங்க சாப்பிட்ற உணவில் இருக்கிற பாய்சன்ஸு, குழந்தையிலேயே கேன்சரு, டயபெட்டிஸ்ன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் நியூஸ்லேயும் கேட்டிருப்பீங்க, இப்போ இருக்கிற யங் அடல்ட்ஸ் மத்தியில் வந்து சிகரெட் ஸ்மோக்கிங்கும் வந்து பயங்கரமாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த வேப்பிங் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. 25 வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்களில் இப்போ வந்து போன வருடத்தோடு இந்த வருடம் வந்து 12% ஏதோ வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கு இல்லையா, எதை நோக்கி போகுது நம்ம நாடு அப்படின்றதுனால இந்த அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை கொடுத்துட்டு போகணுன்ற கடமை இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் நம்ம பண்ணியே ஆகணுன்றதை வலியுறுத்துகிற ஒரு நாள் அதுதான் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் டே. அதை வலியுறுத்துறதுக்கு இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முதல்ல இன்றைக்கி மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதுதான் இன்றைக்கி முக்கியமான தலைப்பு இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் டேயில் வந்து. இப்போ அது தவிர வந்து இன்னைக்கு பேர் ஃபுட் டே அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. யூஸ்வல் எங்கள் கனடாவில் வந்ததுக்கப்புறம் வின்டரில் வந்து வீட்டுக்குள்ளாரே வந்து சாக்ஸை போட்டு தான் சுற்றுவோம். வெளியில் போனாலே வந்து முக்கியமாக இப்போ வந்து 90% எல்லாருமே ஷூ மட்டும்தான் போடுறது, அந்த சாண்டில்ஸ் போடுற பழக்கம் கூட இல்லாமல் போயிடுச்சு. ஃப்ளிப்ஃப்ளாப் சாண்டில்லாம் வந்து போட்டு நம்ம என்ன பீச்சிலையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த பேர் ஃபுட்டில் அப்படியே வெறும் காலில் தரையில் நடந்து பார்க்குற ஒரு ஃபீல் இருக்குல்ல, பூமிக்கும் நமக்கும் ஒரு கனெக்ட் இருக்குல்ல, அதை வந்து டெய்லி காலையில் கொஞ்சம் ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வந்து நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் வந்து இந்த அக்குப்ரெஷர் அப்படின்ற ஒரு வைத்தியம். அது வந்து பல நரம்புகளை வந்து நரம்பு மண்டங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணி உங்களை சுறுசுறுப்பாக வச்சுக்கணும்னு சொல்லி அந்த மாதிரியே இடத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதில் நடக்கிறதுக்காக. கல் இந்த பெபிள்ஸ்லாம் போட்டு கற்கள் வச்சு அதில் ரவுண்டு போகிறதுக்காக. நீங்கள் வந்து இப்போ இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அதில் வந்து நடத்துக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது உண்மையில் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே இருக்கிறது. முன்ன கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கோயிலில் வந்து அந்த கற்கள் போட்டு வச்சுருப்பாங்க கோயிலை சுற்றி வர்றதுக்கு. அது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக பிளெயினாக நீட்டாலாம் இருக்காது. ஆனால் அதில் வந்து நீங்கள் நடந்து வர்றப்ப தான் உங்களுடைய கால்களில் அந்த அக்கு ப்ரெஷர்லாம் வந்து உங்களுக்கு பயங்கரமான நர்வ்ஸ் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு பயங்கரமான ஒரு எனர்ஜி வரும் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் சும்மா முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மைதான். அந்த மாதிரி பழக்கம்லாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. ஸோ பேர் ஃபுட்டில் வந்து கொஞ்சம் நடந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அதுவும் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு நாள் இன்றைக்கி நீங்கள் பேர் ஃபுட்டில் இது வரைக்கும் வெறும் காலில் வெளியில் போய் நடக்கவே இல்லைன்னா அட்லீஸ்ட் உங்கள் ட்ரைவேலையாவது போய் நடந்து பாருங்கள். செம ஃபீலாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ என் பையன்லாம் செருப்பு போடுறதுக்கு ஷூ போடுறதுக்கு கதறான் அப்படின்னு வெறும் காலையில் நடக்கிறான். ஆனால் அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. அதை வந்து கனெக்ட் பண்ணுறேன் நான் அப்படி விட்டேன், ஓகே இல்லை கொஞ்சம் பூமியோடு கனெக்ட் பண்ணி பார்க்கணும் என்ன ஆயிரப்போகுது பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. இப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில அருமையான நாள் கொண்டாடப்படுது. இன்றைக்கி வந்து வேர் யுவர் ஃபேவரட் ட்ரெஸ் டே அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. எவ்வளவோ வார்ட்ரோப்பில் வந்து நிறைய துணிகள் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஃபேவரட் ட்ரெஸ் இருக்கும். அது யூஸ்வலாக வந்து வெளியில் போட்டு போகிற லட்சணத்தில் இருக்காது, கன்றாவியாக இருக்கும். ஆனால் அது எந்நேரமும் நம்ம வீட்டில் போட்டு சுற்றும். அதே மாதிரி வெளியில் போகணும் அப்படின்னாலே வந்து டக்குன்னு எடுத்து போடுற ஒரு ட்ரெஸ்ஸும் இருக்கும். எனக்கு வந்து ஃபேவரட்டாக ஒரு ஜீன் இருக்குது, அதுதான் வெளியில் போகணும் அப்படின்னா வந்து ஒரு ஃபேவரட்டான அந்த ஜீன் வந்து ஆவணாக எடுத்து போடுவேன். அதே மாதிரி ஒரு ரிச், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் அது ஒரு ஒயிட் ஷர்ட், ஒரு பியூர் ஒயிட் ஷர்ட். அதை போட்டாலே அது பயங்கர ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த ஒயிட் ஷர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது ஃபேவரெட்டாக டக்குன்னு எங்கேயாவது வெளியில் போனோம் நம்ம வந்து பிரைட்டாக நல்லா தெரியணும் அப்படின்னா அந்த ஒரு ஒயிட் ஷர்ட்டும் ஒரு ப்ளூ ஜீனும் போடுறது வந்து வழக்கம். அதை அப்பப்போ போட்டுட்ருப்பேன். என் மனைவி கேட்பாங்க வேறு துணியே இல்லை எந்நேரமும் இதே போடுறீங்க அப்படின்னு சொல்லி. உங்கள் வீட்லேயும் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபேவரட் ட்ரெஸ் வச்சுருப்பீங்க, பொசுக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல அக்கேஷன் அப்படின்னா அதை தான் எடுத்து போட மனசு வரும். அந்த மாதிரி ஆனால் ஆளாக நீங்கள் அதையும் வந்து இன்றைக்கி வந்து மைண்டில் வச்சு உங்களோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸை போய் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வேணால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தான் என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ் இல்லைன்னா அந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் எடுத்த ஃபோட்டோவையும் அனுப்பலாம். அப்புறம் இன்றைக்கி வந்து வேர்ல்டு மில்க் டே. பால் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம லைஃப்பில் இல்லையா. ஆனால் இப்போ வர்ற பால் எல்லாமே வந்து நிஜமாகவே பால் தானா, நியூட்ரிஷியஸான ஒரு பாலா அப்படின்னா அதுவும் வந்து இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னொரு நிறைய அட்வான்டேஜ்னா இப்போ கண்ட்ரி சைடில் வந்து பால் கறந்த பாலை வந்து அங்கங்கே கொடுக்குறாங்க, இலங்கை கடைகள்லேயே வந்து கிடைக்குது. நீங்கள் போய் வந்து டீல் பேசி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் உங்களுக்கு வந்து ரியலாக வந்து கறந்த பால் எந்த ஒரு கலப்படமும் இல்லை எந்த ஒரு ப்ராசஸிங்கும் பண்ணாத ஒரிஜினல் பால் வந்து இப்போ அங்கங்கே கிடைக்குது. அதை வந்து டிமாண்டாக போய் வாங்கிடுறாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் காசு செலவானாலும் பரவாயில்ல, உடல் நலம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிச்சிங்க அப்படின்னா அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கமர்ஷியலை சாரத்துக்கு முன்னாடி அதை பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இத்தனை இருந்தாலும் வந்து நம்மக்கிட்டே இருக்கிற தலைப்பு கொஞ்சம் வேறு மாதிரி தானே இருக்கும். அந்த தலைப்பு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னா யூஸ்வலாக வந்து சில்ட்ரன்ஸ் டேக்கு வந்து வாத்தியாரங்களாம் வந்து ஸ்டூடெண்ட் ஆகிடுவாங்க. நம்மளை வந்து வாத்தியாராக ஒரு நாள் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ண சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு லெசனை எடுத்து நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அந்த ரோலை கொடுப்பாங்க. அப்புறம் வாத்தியார் மாதிரியே நடித்து காட்ட சொல்லுவாங்க. வாத்தியார் மாதிரி பேசி நடித்து பண்ண அலப்பறைகள்லாம் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ இது வந்து ஒரு பயங்கர ஜாலியான ஒரு தலைப்பு. என்னென்னா வாத்தியாருங்களுக்கு பட்ட பேர் வைப்போம், நிக்னேம் வைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மறக்கவே முடியாத ஒரு பட்ட பேர் உள்ள ஒரு வாத்தியார், அவர் மாதிரி நீங்கள் நடித்து இல்லை அதை மாட்டி அந்த வாத்தியார் இப்போ கூட மைண்ட்லேயே இருக்கார் அந்த டீச்சரு, அவர் எல்லாரும் இப்படி தான் ஓட்டுவாங்க, அவர் என்னெல்லாம் அடிச்சிருக்காரு மிரட்டியிருக்காரு பயங்கர பாசமாக நடத்தியிருக்காரு இல்லை என்ன நிறைய விஷயம் என்னை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டீச்சர் யார் அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லை உங்களுடைய உயர்ந்த மலைப்பகுதி எங்கே இந்த மலை பிரதேசம் போனீங்க அப்படிங்கிறதும் என்கிட்ட சொல்லலாம். அது விட்டு போன டாப்பிக்கு, இது புது டாப்பிக்கு, இது ரெண்டுமே வந்து சொல்லிவிட்டு உங்களோட விருப்ப பாடலை கேட்க அலையுங்கள். 416-644-6222 இப்பொழுது இணைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கும் தருணம். இணைப்பில் இருக்கும் முதல் நேயர் வேற யாரு, நம்ம எம்ஜிஆர். வணக்கம்.
1: ஓ வணக்கம் ராஜ், நான் இதே நான் தளபீங்க தளபா
0: நலம் நலம் நலம் நலமறிய ஆவல். இந்த கான்வர்சேஷனை பத்தி நீங்க வீட்டில் பேசுவீங்களா உங்க மனைவி கிட்ட, இந்த நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறத பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு நீயானாவே நடந்தது அப்படின்னு? கண்ணாலேயே வந்து பேசிட்டு காலத்தை கடத்திடுறது. அவங்க அவங்க அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன வேணா பண்ணுமா, தயவு செய்து என்கிட்ட பேசாத அப்படின்ட்டு இருக்காங்களா?
1: நேற்று சொல்லி இங்கே கலைச்சி விட்டாச்சு, டவுன் டவுனுக்கு வந்துட்டேன் நேற்று.
0: ஓ,
1: ஐபிஎல் முடிஞ்சதானே இங்கே என்னதுக்கு ஃபீ பார்த்தோட வா வா.
0: சூப்பர், சே, இதுவெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்தா இதே மாதிரி வாழணும். அதான் என்னை யாரா கேட்டாங்கன்னா உங்களோட ஆசை என்னன்னு நான் அதான் சொல்ல போறேன். வாழ்ந்தா இதே மாதிரி வாழணும்.
1: ஜூன் தொடங்கிட்டது, இனி அங்க நின்று இல்லதானே, இங்க என்ன சும்மா சும்மாவே இருக்கலாம்.
0: உங்க அந்த புறத்துக்கு எங்களை இன்வைட் பண்ணா கிளம்பி வந்துடலாம்.
1: அதுதான் கூட வீட்டுக்கு கடைசி நாள்,
0: போமாட்டா திருப்பி திருப்பி போக விருப்பம் வராது.
1: ஏக்க அந்தியாவ பார்த்த மாதிரி தான் இருக்கும், தனியா போய் பார்த்தா எங்க அந்தியா ஓடினா வந்தீங்கடா. அதோட சரி,
0: அது
1: இதை விட்டுடுங்க. இங்காடி பக்கம் சுதா கேட்டு திரியறார், பாப்போம். நாளைய சுதாவை கூப்பிடுவோம், ஜங்க போய்
0: தான் அவரையும் கூப்பிடுவோம். பல வாத்தியாரங்களுடைய கண்ணில விரல விட்டு ஆட்டினவர் தானே நீங்க?
1: இல்ல, நான் படிச்சது அங்க தமிழ் வாத்தியார் வந்து முந்தி தெரியும், வேட்டியும் இதுவும் போட்டு அந்த சாலை வந்து அந்த மடியாமல் வடிவா அயன் பண்ணி அந்த மாப்பிளைக்கு போடுற மாதிரி போடுவினா.
0: ஓ சூப்பர், பட்டு வேஷ்டி மாதிரியா?
1: இல்ல இல்ல, நூல் நூல் வெட்டி கொடுத்துட்டானே, அத போட்டுட்டா அதுக்கு தாழ்வு அப்படியே மடியாம கழுத்தல் சுத்தி அந்த போடுவினா மாப்பிள்ள வந்துட்டா நல்லா இருக்கும்.
0: ஓ சூப்பர், ஓகே,
1: குளியவே மாட்டுது. அப்ப நீங்களா பார்த்தாண்டி சாழ்வு இருக்கும், அந்த பெரிய சாழ்வு. அப்ப அவர பாம்பர் ரெண்டு வாங்கல்
0: பாம்பரா
1: பாம்பு
0: கழுத்துல
1: அவருக்கு அவர் அவர் அவட்ட மகன் சாதிக்கிறது என்ற அவனை இந்த கிளாஸ்மேட் பறக்கிற கொப்பரனுக்கு பாம்பர் பாம்பர்ன்றதுக்காக சும்மா பதிவு மகன அவர் அவட்ட ஞாபகம் வந்து. பட் இங்கிலீஷ் டீச்சர் வந்து அவ இதட்டி போட்ட அந்த பிண்டுக்கு அந்த சாரிய வந்து முந்தி அம்மாக்க கட்டி அந்த பின்னுக்கு தான் அந்த இது கொழுவினமே அந்த தெரியுமில்ல ஞாபகம் அந்த முந்தானே இந்த அம்மாக்கள் எல்லாம்
0: முன்னிசார் மாதிரி மடிசார் கட்டுற மாதிரி
1: அந்த பின்னுக்கு வந்து அவருக்கு குதிரை வாழ்ந்து வச்சார்கள்.
0: ஓ, மடிசார் கட்டிட்டு தான் ஸ்கூலுக்கே வருவாங்களா? கொசுவம் வச்சு
1: அவருக்கு குதிரை வாழ்ந்து வச்சார்கள்.
0: மிகப்பெரிய சேலஞ்ச் தான். சொல்லுங்க,
1: இன்னைக்கு காதல் படத்துல இருந்து
0: இருக்குதோ அப்பெல்லாம் இந்த பாட்டு கேப்பேன். நீங்க கேக்குற பாட்டு எல்லாமே வந்து நம்ம வைபிலேயே தான் இருக்கு. சூப்பர்.
1: இல்ல, இது நல்ல பாட்டு. இனி பரிசுல எடுத்த இந்த பாட்டு.
0: ஆமா ஆமா,
1: நான் இருந்திருக்கேன் தானே. அப்ப அதுல வைஃபையும் குடிக்கிற பரிசு காட்டி இது லவ் லவ் எல்லாம் காட்டினா அப்ப இந்த பாட்டு ஞாபகமாக சொன்னான்.
0: சூப்பர் இதேன். சிறப்பு.
1: நன்றி
0: நன்றி நன்றி டார்லிங், மீண்டும் சந்திப்போம். சூப்பராக வழக்கம் போல் ஆரம்பித்து வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ இந்த ஸ்கூல் பேர் அப்படின் போது வாத்தியார்கள், எனக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி அப்படின்னு ரெண்டும் இருக்கும். இது ரெண்டும் வந்து ரெண்டு தராசில் போடுற மாதிரி சைடு சைடு எப்பயுமே வந்து இந்த லஞ்ச் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஹிஸ்ட்ரி கிளாஸ் வரும், இன்னொரு நாள் ஜியாகிரஃபி கிளாஸ் வரும். ரெண்டுமே வந்து அப்படியே ரொம்ப வச்சு ஆத்தாத்தன் ஆத்துவாங்க இல்லையா. சில ஹிஸ்ட்ரிலாம் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னே தெரியாது. சில இதெல்லாம் சூப்பராக இருக்கும். நம்மளுடைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதெல்லாத்தையும் வந்து படிக்கிறப்போ அப்படியே இப்போ வா செமையாக இருக்குது இதெல்லாம் அப்பயே அப்படியே இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற நல்லது. சிலதெல்லாம் அவசியமே இல்லாமல் இருக்கும். அப்புறம் வந்து ஜியாகிரஃபியில் இந்த மார்க் பண்ண சொல்லுவாங்க, ரெட் சி எங்கே இருக்குது, பிளாக் சி எங்கே இருக்குது, எல்லோ சி இந்த எங்கே இருக்குது, இதெல்லாம் வந்து ரெட் சி பிளாக் சி எல்லோ சியில் கண்டுபிடிச்சி தெரிஞ்சு மார்க் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன். இல்லை அட்லீஸ்ட் வந்து எந்தெந்த ஊர் இது, அதோடய கேபிட்டல் எது, எந்த ஏரியாவில் எது இருக்குது, ஆப்பிரிக்கா கண்டம் எங்கே இருக்குது, ஆஸ்திரேலியா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு குளோபல் மேப்பை வந்து அந்த அட்லஸ் அப்படின்ற விஷயம் ஜியாகிரஃபியில் வரும். அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, முதல் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் எந்த ஊர் இருந்தது அது எப்படி இருந்தது அதெல்லாம் ஓகே. ஆனால் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க, அது வந்து அவசியமே இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த அந்த ரெண்டு கிளாஸும் நடத்துகிற ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேருமே வந்து பயங்க, அதாவது சில பேர் வந்து கருப்பாக பயங்கரமாக இருப்பாங்கள்ல, அதுதான் ஜியாகிரஃபி சார். கருப்பாக பயங்கரமாக இருக்கிறது எங்களுடைய ஜியாகிரஃபி சார். அதுக்கப்புறம் பயங்கர கருப்பாக இருக்கிறது எங்களுடைய ஹிஸ்ட்ரி சார். ரெண்டு பேர் அதில் வந்து ஒருத்தர் வந்து ஜியாகிரஃபி சார் வந்து என்ன பண்ணுவார் தெரியுமா, கிளாஸ் வந்து 40 நிமிஷம், வந்த உடனே ஒரு 30 நிமிஷம் எல்லாரையும் போட்டு அடிப்பார், பொழந்து கட்டுறது. அடிக்குன்னா அடினா என்ன அடி, குனியை வச்சு முதுகில் தும்மு தும்முன்னு அந்த கிளாஸே சத்தம் கேட்குற அளவுக்கு கதறுவானுங்க பசங்கள்லாம். ஏன்னா ஒன்று அட்டஸ் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, எல்லாம் யாரெல்லாம் அட்டஸ் எடுத்துகிட்டு வரல எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வெளி வெளின்னு எழுப்பார். அதுக்கப்புறம் வேற ஏதாவது இங்கே ஒரு மேப் எடுத்துகிட்டு வந்து இங்கே ரெட்ஸ் இங்கே போய் போர்டில் போய் மார்க் பண்ணு அப்படின்னு சொன்னால் நேராக போய் தப்பான இடத்துல மார்க் பண்ணுவோம். அவனை ஒரு ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு மார்க் பண்ண வச்சுட்டு 3-3 நிமிஷம் அடித்து அனுப்புவார். அவர் பயங்கரமாக அடிக்கிறது தான் அவருடைய வேலை, காட்டா மாதிரி அடிப்பாரா. ஸோ அதனால் அவர் வந்து பார்க்க வந்து நல்ல பெரிய கண், சுருட்ட முடி, நல்ல மீசை வந்து வச்சுருப்பார். அவர் பார்த்தாலே டர் ஆகணுங்க. பிடி சார் மற்ற யாரையும் மதிக்க மாட்டாங்க, ஆனால் இந்த ஜியாகிரஃபி சார் வந்து சார்ல்ஸ் அவர் பேர், அவர் வந்தார்னா மட்டும் என்டையர் கிளாஸே கதி கலங்கும். ஏன்னா பொழந்து கட்டி அடித்தே கொண்டுருவார் மனுஷன் அப்படின்னு சொல்லி பயம். ஸோ இதுதான் இதுதான் ஜியாகிரஃபி சார். சரியா அவருக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்கிறேன் இருங்க. அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி சார் வந்து கருப்பாக இருப்பார் ஆனால் குள்ளமாக இருப்பார், ரொம்ப குள்ளம். அவர் பின்னாடி கிளாஸில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்திங்கன்னா அவர் சார் வர்றதே தெரியாது. திடீர் நம்மளாம் பின்னாடி ஆட்டம் போட்டிருப்போம், பார்த்தா டப்புன்னு முன்னாடி வந்து நிற்பார், எப்படா இருந்தாலும் வந்தான் அப்படின்ற மாதிரி வந்து பயம் வரும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்பயுமே அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ஒன்றா தான் சுற்றுவாங்க, லஞ்செலாம் ஒன்றா சாப்பிடுவாங்க, அவங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கர க்ளோஸு. அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பேர் வச்சோம். அது ஸ்கூல் பூரா ஃபேமஸ் ஆகி அது யார் வச்சாங்கன்னு கண்டுபிடிச்சி சஸ்பெண்ட் வேற பண்ணாங்க. அதில் நூல் இலையில் வந்து எஸ்கேப் ஆனது நானும் என் ஃப்ரெண்டு வினோத் தான். ஆக்சுவலி நாங்கள் தான் இந்த பேரை முதல்ல ஆரம்பிச்சது, அது ஆனால் நைஸாக எஸ்கேப் ஆகிட்டோம். ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டாக வந்து மாறி அப்ரூவராக மாறி எஸ்கேப் ஆகிட்டோம். அந்த பேர் என்ன தெரியுமா, ஜியாகிரஃபி சார் பேர் சூளக்கருப்பன், இவர் பேர் கூலக்கருப்பன். ரெண்டு சூளக்கருப்பனும் கூலக்கருப்பனும் வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லி பேர் வச்சு ஆரம்பிச்சது. அவர் வந்து பயங்கரமாக அந்த கருப்பண்ண சாமி மாதிரி, சூளக்கருப்பன் மாதிரியே இருப்பார், பெரிய கண்ணை வச்சுட்டு மீசை வச்சு சுருட்ட முடியோட, இவர் ஷார்ட்டாக கருப்பாக இருப்பார். ஸோ சூளக்கருப்பன் கூலக்கருப்பன் சொல்லி ரெண்டு பேர் வச்சது இப்போயும் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பட்ட பேர் வச்ச ஆட்கள் வாத்தியார்கள், உங்களை பொழந்து போட்டு எடுத்த வாத்தியார்களை பற்றி பேசலாம். இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் டே. ஸோ சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னாலே வந்து குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும், ஸ்கூல் தான் பிடிக்கும், அதில் என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்லாம் பேசுவாங்க. நாம் வந்து டீச்சர்ஸ் டே தலைப்பு மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். டீச்சர்ஸ் டே அன்றைக்கி நம்ம வேறு ஒன்று பேசுவோம், அது வந்து உங்களுக்கு கண்டென்ட் அதையும் சொல்கிறேன். இப்போ இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் ஈசன் கேட்குறேன், எப்படி இருக்கீங்க?
0: காலை வணக்கம் ஈசன், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம் அப்பப்போ. ஆமாம், அட்டெண்டன்ஸ் போட மாட்டீங்க அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வேறு வந்தது. போய் விளக்கேத்தலனா உங்க நைட்டு தூக்கம் வர்றதில்ல உங்களுக்கு? நீங்க ஆல்ரெடி ரெண்டு விளக்கு ஏத்திட்டீங்க, மூணாவது விளக்கு ஏத்த போயிட்டு இருக்கீங்க.
2: வீக்கெண்ட் ஃபுல்லா பிஸி ஆயிட்டோம்.
0: சரி, வீக்கெண்ட்னா தானே நீங்க பிஸியே. அது சரி, கரெக்ட் தான். சொல்லுங்க ஈசன், உங்களுடைய பள்ளிக்கூட வாத்தியார் உங்களோட ஃபேவரட், இல்லை நீங்க பட்ட பேர் வச்சு கூப்பிட்டு பட்டி பின் எடுத்து தரணும்லாம் இருக்கா?
2: ஓ, நாங்கள் படிப்பு சொல்லிக் கொண்டு இருக்க வேட்டியோட
0: தருவார்.
2: அவர் வந்து நூல்றவர், கூட நூல்ற அடிக்கிறேன்.
0: அடிக்கிறதோட மோசமான விஷயம் படிச்சோண்டு கேக்க பேரன் பக்கத்துல பேண்டாவது பாடியதை விட்டு சொல்லி அங்கேதான் கிராக் பாக்குற மாதிரி காட்டிட்டாங்கன்னா நான் இதை மறந்து அங்க பாத்துக்கணும். அப்ப எழுப்பி எனக்கு தான் அடிபடும்.
2: வீட்டோட
0: வர முடியுமா, உரி விட்டுருவானுங்க.

0: இப்ப அதிகமா ரிங்கிள் ஃப்ரீ ஸ்ட்ரெச் ஷர்ட்ஸ் தான் இப்ப பயங்கர ட்ரெண்டிங், நிறைய அதுதான் ஓடுது எல்லா இடத்துலயும்.
1: படத்துல அதோடைய பாட்டுடைய ரீமிக்ஸ் வெர்ஷன், அதாவது ரீமிக்ஸ்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இப்போ ட்ரெண்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருப்பாங்க, செமையாக இருக்கும். அதை போடுவோமா இல்லை பழசை
2: போட்டுடலாமா?
1: சூப்பர். அது வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கள் வீட்டில் அடிக்கடி ஓடுற பாட்டு இது. ஆமாம், அதே தான் கேட்டிருக்கீங்க. சிறப்பு, போட்டுருவோம். ஈசன் நம்ம வந்து இந்த பல டேஸ்ட் ஒரே மாதிரியே இருக்குது நமக்கு. நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பேசுவோம் அதை பற்றி. சரியா,
2: நன்றி
1: நன்றி ஈசன், நன்றி. விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
7: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
8: 4167002222j.ca.
9: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
10: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
9: 9054176069.
10: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 9054176069.
1: வாத்தியாரங்க பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு கண்டென்ட் இருக்கும். சில வாத்தியாரங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து, அவர் பேர் சுரேஷ் பால், சரியா? சுரேஷ் பாலை வந்து சூனா பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சு கூப்பிடுவோம். இன்னொருத்தர் வந்து, அவர் பேர் வந்து கந்தன், அவர் ஆனால் ஓகே கந்தன் அப்படின்னு தான் வந்து கூப்பிடுவாங்க. ஏன்னா பேசும்போது ஒவ்வொரு லைனுக்கும் ஓகே, டேக் யுவர் புக்ஸ், ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு சி சாப்டர் நம்பர் 5, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவார். அவருக்கு ஓகே கந்தன் அப்படின்னு பேர். இந்த மாதிரி ஒவ்வொரு வாத்தியாரங்களுக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு பேர் இருக்கும். ஸோ அவர் வந்து அதே மாதிரி தான் வந்து, நானே எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அப்படி நீங்களும் கொஞ்சம் கண்டென்ட் கொடுங்க. சில பேர் வந்து இப்போ இந்த ரேடியோவில் பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியே வந்து வாத்தியாரங்களாம் சில பேசுவாங்க. அந்த ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர், அவர் ஆட்டோன்னு ஏன் பேர் இருந்ததுன்னா, இப்போ இப்படி தான் பேசுவார். குட் மார்னிங், யூ ஆர் ஹாவ் டு டேக் யுவர் புக்ஸ் அண்ட் கீப் அந்த டேபிள் அப்படின்னு ரொம்ப, யூ சி திஸ் திஸ் சம் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், திஸ் வில் கம் ஃபார் தி எக்ஸாம் அப்படின்னு சொல்ல ஒரு வரி எப்பயுமே அப்படின்னு ஒரு பின்னாடி ஒரு ஆட்டோ ஓடினே இருக்கும். ஒரு பேர் ஆட்டோ, அப்படி பேர் இருக்குது. இன்னொருத்தர் வந்து, அது சரி, மற்றதெல்லாம் நான் சொல்கிறேன், என்கிட்ட லிஸ்ட்டு நிறைய இருக்குது. நான் இதெல்லாம் வந்து இந்த தலைப்பை கொண்டு வரப்பே வந்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணல. இதுதான் எனக்குடைய மோஸ்ட் பியூட்டிஃபுல் என்ஜாயபிள் ப்ராசஸ் ஆஃப் பீயிங் இன் ஆர்ஜே. ஒரு தலைப்பு எடுத்து வரதுக்கு முன்னாடி அந்த தலைப்பில் எனக்கெல்லாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்து எழுதுவேன். இந்த முன்னாடி நாள் உட்காந்து அந்த எழுதுகிற ப்ராசஸ் இருக்குல்ல, அது வந்து பயங்கர ஃபன்னாக இருக்கும். நான் ஐயோ இதெல்லாம் இது நடந்திருக்கேன் நடந்திருக்கேன், நானும் வந்து ரீவிசிட் பண்ணி அந்த லைஃப் எல்லாத்தையும் ஃபுல்லாக வாழ்ந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இருக்கிற ஃபன் மொமெண்ட்டை வந்து நானே நினச்சி அதை சம்டைம்ஸ் என்னோடய வீட்டில்

0: லே ஷேர் பண்ணுவோம், ஒய்ஃப் கூட ஷேர் பண்ணுவோம், இல்லைனா நானே வந்து அதை நினச்சி சிரிச்சு அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுப்பேன். இது வந்து இந்த ரேடியோ ஷோ என்ன பண்ணுது அப்படின்னா, எனக்காகவே வந்து நான் பியூட்டிஃபுல்லாக ஒரு டைரியை ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு என்னுடைய மெமரி டைரி மாதிரி ஆயிடுச்சு. இந்த ப்ராசஸை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். ஸோ அதை வந்து இந்த தருணத்தில் சொல்லி இந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து சீமாருக்கும், இதை இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணாலுமே அதை கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுற நேயர்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும். பிகாஸ் ஆஃப் யூ இதெல்லாம் நடக்குது. இந்த ப்ராசஸை நீங்களும் என்ஜாய் பண்ணி உங்களுடைய இந்த வேர்ல்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் டேயில் வந்து நீங்கள் குழந்தையாக இருக்கிறப்ப உங்களை வச்சு செஞ்ச வாத்தியார்கள் நீங்கள் வச்சு செஞ்சுருப்பீங்களே, பேரை வச்சு அவருக்கு வந்து ஒரு பட்டப்பேரம் கொடுத்து அதை ஊருப்புள்ளாக கூப்பிட்டு அவருக்கு அது அவருக்காதுக்கே போய் அவரே வந்து ஒரு நாள் அதை நினச்சி சிரித்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். ஒரு இலவச டிக்கெட் உங்களுக்கு கிடைச்சிருக்குதாமே, கேள்விப்பட்டேன். இன்னைக்கும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன், நீ உங்களுக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை செலக்ட் ஆகி வின் பண்ண நேர்கள் எல்லாருக்குமே சேர்த்து சொல்லிடுறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பருக்கு கால் பண்ணணும். நீங்கள் டிவிஐ உடைய ரிசப்ஷனுக்கு கூப்பிடணும். 416 நோட் பண்ணிக்கிறீங்களா? 416
1: 6 4 4
0: இந்த நம்பர் கால் பண்ண எக்ஸ்டென்ஷன் நம்பர் கேட்கும். எக்ஸ்டென்ஷன் நம்பர் வந்து 200 2 0 0. அது நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா ஒர்க்கிங் டேஸில் 9 to 5 நீங்கள் எங்களுடைய டிவி ஆஃபீஸ்க்கு எப்போ வரணும்னு கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து உங்கள் டிக்கெட்டை வாங்கிக்கலாம். வரும்போது ஒரு ஐடி ப்ரூஃப், நீங்கள் தான் குயின்சன் அப்படிங்கிறதுக்கான ஐடி ப்ரூஃபை கொண்டு வந்தீங்கன்னா முடிஞ்சது. உங்களுடைய பேர் வச்சீங்க சமத்து பிள்ளை. நீங்க ஓ வாத்தியார்களுடைய ஃபேவரட், குட் பாய், கியூட்டா அப்படியே அமைதியா முன்னாடி ரோல உட்காந்து நல்ல எண்ணெய் தேய்ச்சி படியே தலை சீவிக்கிட்டு.
1: அப்படி இல்ல, பின்ரோரா.
0: பின்ரோ தான், ஆனாலும் குயட் பாய்.
1: ஆனா எல்லாருமே தெரிஞ்ச
0: தெரிஞ்ச ஆட்கள். சோ பேர் வச்சா பொழந்து கட்டிடுவாங்க, மரத்துல வச்சு தொலை உரிச்சிருவாங்க.
1: ஆமா,
0: அதனால இந்த பயத்துக்காகவே அமைதியா இருக்கீங்க. சரி, உங்களோட ஃபேவரட் டீச்சர் யாரு?
1: ஆர்ட் டீச்சர்.
0: ஆர்ட் டீச்சர். ஓ, உங்களுக்கு ஓவியக்கலையில ரொம்ப மிகப்பெரிய ஆர்வம் இல்ல?
1: சூப்பர்.
0: அவங்க இப்ப யூஸ்வல் ஆர்ட் டீச்சர் ஒரே மாதிரி ஸ்டைல்ல தானே சொல்லி தருவாங்க, அவங்க என்ன என்ன அதிகமா வரையுவாங்க?
1: அவங்க வந்து அந்த வாசல்ல வந்து லைக் கண்ணுக்கு கலரை கீறி போட்டு அதுக்கு மேல கருப்பா கீறிட்டு பிளேட்டால ஒரு கீறி நாங்க வடிவம் அமைக்கலாம். அப்ப அந்த கீழே இருக்கிற கலர்கள் வரும், மேல கருப்பா தான்
0: இருக்கும், கீழே வந்து கலர் வரும். ஓகே ஓகே, நைஸ். சூப்பர். குயின்சன் என்ன பாடல் கேட்க விருப்பம்?
1: நீங்க மலைய பத்தி
0: உயர்ந்த, ஆமா, மலை பிரதேசம் எது உங்களுக்கு? நீங்க போனதுலயே இருக்கிறதே டாலஸ்ட்.
1: நாங்க கனிமோனுக்கு போனாங்க.
0: எங்க?
1: இலங்கையில.
0: ஓகே, இலங்கையில. என்ன பேர் அது?
1: நுவரேலியா.
0: நுவரேலியா.
1: ஆமா,
0: இன்னும் சில நேர்கள் கூட அந்த இடத்த சொல்லிருந்தாங்க.
1: ஆமா ஆமா, நல்ல குளிரானம் மலை உச்சிக்கே போனோம்.
0: கைய கோத்துட்டு ஜாலியா?
1: இல்ல இல்ல, ஒரு மினி பார்னில போனாங்க.
0: ஓகே, அங்க போயிட்டு அங்க இறங்கி நீங்க வந்து கைய கோத்து நின்னு ஃபீல் பண்ணிருப்பீங்கல்ல? சரி, இப்ப மலை பிரதேசத்துல போனோடனே ஒரு பேரை உச்சரிப்போம், அது வந்து திருப்பி எக்கோ அடிக்கிறதுக்காக. அந்த மாதிரி எல்லாம் கத்திருக்கீங்களா?
1: அப்படி ஒன்றும் கத்தியில, மனைவி பக்கத்தில் இருந்தவா?
0: அவங்க பேர் தான் சொல்லணும். அவங்க பேரை சொல்லி அப்படியே வந்து எக்கோ கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கலாம். பரவாயில்ல, இன்னொரு தடவை போனீங்கன்னா இந்த தருணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக?
1: ஆறு பாடத்துல கையில்.
0: ஓ, எதுக்காக அந்த பாட்டு?
1: சும்மா ஞாபகம் வந்து.
0: அவ்வளவுதான், சோடா பாட்டில் கையில, சைக்கிள் செயின் பையில, ஒட்டி ரவுடிசம் பாட்டு தான். ஓகே, வைபிங்கா இருக்கும், நல்ல பாட்டு போட்டுருவோம்.
1: நன்றி
0: நன்றி குயின்சன், நன்றி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். சூப்பர், அது அது செம. இது வந்து ஹெல்தி ஆப்ஷன். இது நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா தாராளமா சாப்பிடுங்க சொல்லிடுறோம். ஆனா நீங்க வந்து அந்த என்ன சொல்றது, மற்ற சில இதெல்லாம் உடம்புக்கு ஒவ்வாத ஒரு சில ஐட்டத்தை வந்து நீங்க அதிகமா சாப்பிடறதான் அவாய்ட் பண்ணுங்க.
2: மற்றது பேருது தாள கால மலை என்ற மலை ஒன்று இருக்குது, அதுக்கும் போயிருக்கிறேன்.
0: என்ன பேரு?
2: பேருது தாள மலை என்று, பேருது பேருது
0: பேருது பேருது ஓகே,
2: பேருது காலமலை அண்டியா,
0: பேருது காலமலை. ஓகே,
2: அதுக்கெல்லாம் அந்த மேலக்கெல்லாம் முச்சிக்கிறேன். இத்தாலியில அந்த இங்க பலர்மு என்ற இடம் இருக்குது, அதுதான் மலக்கோயில் என்ற இடம் ஒன்று இருக்குது.
0: ஓகே,
2: அப்ப அங்க அங்க போறா போல நான் ஃப்ரெண்ட் சொன்னாங்க வேற சொல்லி, அது நடந்து போ, அந்த கல்லுகள் போல நான் இடம்
0: இட்டாலியில. ஓகே,
2: இருக்கும்.
0: வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே ஓகே, சரி. என்ன உங்க வாத்தியாருக்கு என்ன பேர் வச்சீங்க?
2: வாத்தியாருக்கு வாத்தியார் பேர் கரெக்டா வச்சது, ஆனா வாத்தியார் பேர் மாஸ்டர் வேற அப்படி அடிச்சு மேத்தை கீழே துணியை விட்டு அடிச்ச முடியாதான் நாங்கள் தனியா வெடிக்கிட்டு அப்படியே வந்து நாங்கள் ஸ்ரீலங்கால இருந்து இந்தியா வந்து, இந்தியா இருந்து இத்தாலி வந்து, இத்தாலி இருந்து மெக்சிகோ வந்து, மெக்சிகோ வந்து கனடாக்கு வந்துக்கிறோம் தனியா.
0: அப்பா அப்ப அங்க வாங்கின அடிதான் இன்ன வரைக்கும் நிக்குது.
2: படிப்பிச்சு சொல்லி அடிச்சு அடியெல்லாம் வெடிக்கிட்டு வந்தது
0: அது. சரி, என்ன ஆவறது? கரெக்ட், மரியாதை எல்லாருக்குமே இருக்கிறதா? கண்டிப்பா குரு அப்படின்ற ஸ்தானத்துல வச்சு மரியாதை கொடுக்கறதுல கரெக்ட் தான் இருக்குது. குருவுக்கே பேர் வச்சு கிண்டல் பண்றியடா, இன்னி உனக்கு எல்லாம் எப்படா படிப்போறோம் அப்படின்னு சொல்லி கேக்கலாம்.
2: உச்சத்துல நிக்கிறது.
0: ஓ ஆமா, குரு பயிற்சி வேற ஆயிருக்குல்ல, அதெல்லாம் பாத்தீங்களா? என்ன ராசி நீங்க? குரு பெயர்ச்சி என்ன சொல்லுது? புற்றுள்ளது வந்துட்டு போனா பாடியில ஒரு டாட்டு போட்டு தான் போவாரு. என்ன பாடல் கேக்கலாம் உங்களுக்காக?
2: புதுப்பாட்டு
0: இருக்கு, புதுப்பாட்டு இருக்கு, கண்டிப்பா போட்டுடலாம் உங்களுக்காக புதுப்பாட்டு. வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல வெயில் பொந்திக் கொண்டிருக்கிறேன்.
0: வெற்றாப்புளை
3: அம்மன் பொங்கல்
0: நாங்கள்
3: அந்த தாய்ப்பால் மாதிரி பசுப்பாலும் சுத்தமா இருக்கும்.
0: பால் குடிக்கிறதுனாலதான் குழந்தைங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு
3: அதுதான் முக்கிய காரணம். இருக்கிறதும் ஒடுங்குறதும் சிலாக்கள் பருவனா வருதுன்னா சிலாக்கள் ஒடுங்குகிறோம். எங்க பிள்ளைகள் ரெண்டு பேரும் கொஞ்சம் மொத்தம் தான் பால் குடிச்சுதான் மொத்தம் வந்து நானும் இப்ப பால் பாட்டி போட்டு நாங்கள் உட்கானிக்கு பால் தான் பண்றது.
0: அப்படியா, எங்க வாங்குறீங்க எங்களுக்கு சொல்லுங்க?
3: லோ பிளாஸ்ல இருக்கையா?
0: லோ பிளாஸ்ல ஆர்கானிக் மில்க் அந்த கேன்ல வரும். அது
3: இல்ல இதுலயும் இருக்கு, 15 ரூபாய்க்கு வந்துட்டு இப்ப.
0: ஓகே.
3: ஆனா அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு பொத்துல 30 ரூபாய் 55 ரூபாய்க்கு வந்து நாங்கள் ஒரு பக்கெட் வேண்டும் சொன்னா ஒரு கிலோமீக்கு நாங்கள் பெருசா தனியா பாலாக டீய ஊத்தி குடிப்போம். வளர்ந்த உள்ள அவைய 30 பெரியாக்கள் அப்ப நாங்கள் பெரியாக்கள் சின்ன பிள்ளைகள்ல பால் குடிச்ச மாதிரி பெரியாக்க பால் குடிக்க கூடாது. என்னன்னா குடிக்க வரும் ஏன்னா உடம்பு வித்தியாசப்படும். அதனால நாங்கள்
0: வழக்கு போல அப்படியே தலைப்பை எங்கேயோ கொண்டு போயிடறாதீங்க, தயவு செய்து சொல்லி இதை பத்தி மட்டும் பேசிருவோமா? உங்களுக்கு பிடிச்ச வாத்தியார் யாரு?
3: அது ஐயா எனக்கு 3ஆம் பாப்பு மட்டும் ஒரு அவா இந்த கைத்தொழில் அவையில நாங்க சொல்றோம் இந்த பெண்ண வேலை அதுகள் செய்தான் எங்களை படிக்கிற அவா தமிழும் சைவம் படிப்பிச்சவா.
0: குழப்பட சேவாக்களுக்கு
3: தெரியும். அவர் இந்து மதத்தை பத்தி புத்தகம் எழுதினவர். அவர் யாழ்ப்பாணத்துல இருந்து இங்க ஒரு மாற்றத்துக்கு வந்தவர். அவர் அவர் தமிழ் இங்கிலீஷ் மூணும் தெரியும். நாங்கள் தம்பியாக்களோட இன்ஜினியரா இருந்தாலும் கூட நான் அந்த இதுக்கு போகல. ஆனா பரவாயில்ல, நான் நினைச்சேன் எம்ஜிஆர் சேர்ந்து விளையாட்டு ஆழ்த்துள்ளோட எம்ஜிஆர் போட்டேன்.
0: சூப்பர்ண்ணா, பாடல் என்ன கேட்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
3: இன்றைக்கு இந்த குரு மூன்று வருஷமா திருமணி சுல்தான் தான் இந்த குரு. அவன் இன்டர்நெட்ல பார்த்தா நான் அவர்கிட்ட படிக்கிறேன்.
0: அப்படியா, வெரி குட், வெரி குட்.
3: ஓ, நிறைய பாடுவார்கள் எல்லாரையும் பாப்பேன். எனக்கு இன்றைக்கு எங்களோட அம்மன் இதுதான் பொங்கல். எனக்கு அதுல ஒரு பாட்டு இருக்கு, காலத்தால் அழியாத மகாகவி காளிதாஸ் படத்துல காலத்தால் அழியாத மகனே உனக்கு ஒரு கதை சொல்லுவேன் சொல்லி போட்ட பாட்டு இருக்கு.
0: பாட்டோடைய முதல் வரிய சொல்லுங்க.
3: காலத்தால் அழியாத காவியம் உனக்கு மகனே உனக்கு ஒரு கதை சொல்லுவேன் வரும். மகாகவி காளிதாஸ்ல அந்த பாட்டு இருக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஆதிபராசக்தியிலிருந்து என்னவே அந்த பாட்டு பாடுற பருவம் பெரும் என்று சொல்லி
0: இதே காளிதாசே போட்டுரும். நீங்க தானே கேக்குறீங்க விருப்பமான பாட்டு மகாகவி காளிதாஸ்ல காலத்தில் அழியாத அந்த பாட்டையே வந்து கண்டிப்பா உங்களுக்காக வரும்.
3: போடுங்க, கதைக்கிறது எல்லாம் நல்ல விஷயம், நல்ல எல்லாரோடையும் கதைக்க அன்பு. அதுல ஒரு வசனம் சொல்லி போட்டு விடுறேன்னு சொன்னா என்ன, திருமூலர் சொன்ன வசனம்
0: என்னன்றா,
3: சுவாமிக்கு ஒரு இலைய வச்சு கும்பிடுங்க தனி இறக்கிக்கல. ஒரு
0: இலை என்ன இலை
3: கும்பிடணும், மற்றது சாப்பிடல ஆருக்குண்டான கொஞ்சம் குடுத்துட்டு சாப்பிடுங்க.
0: மற்றது
3: உங்களுக்கு அது இல்லாட்டி மாட்டுக்கு அகத்திச்சீரை வாழைப்பழம் பசுக்களுக்கு கொடுக்கணும். அதுவும் மேலாண்டு சொன்னால் நல்ல அன்பான வார்த்தையில கதைக்காதான் பிள்ளைகளோட நான் கேட்கிறேன். பிள்ளைகள் தமிழும் தமிழுக்கும் தொண்டு தாய்மொழிக்கும் தொண்டு செய்யறவங்க செய்வங்கள வயது போனால் நான் 67 50 வைக்கலாம்.
0: சூப்பர், ஓகே, நன்றி நன்றி காசிநாதன். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: ராஜேஸ்வரி பாலசிங்கன், நான் சுகமானே, நீங்களும் சுகமான உரியாளம் வாழ வாழ்த்திக்கொண்டு பேஸ்மேக்க பொருத்தி கிடக்க அப்படி நீ சுகமா இருக்கான்னு சொல்றேன். நான் பக்தி பாடல் தானே கேட்கிறேன், முழுவதும் பக்தி பாடல்.
0: ஆமா, சீக்கிரம் குணமாயி சூப்பரா வந்து எங்களுக்கு கால் பண்ணி அப்டேட் சொல்லணும். கண்டிப்பா நான் குணமாயிட்டேன், சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்லி பேஸ் மேக்கர்லாம் கழட்டியாச்சு. கண்டிப்பா வேண்டிடுறேன். உங்களுக்கு விருப்பமான வாத்தியார் பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
4: கணக்கு படத்துல நான் கட்டிக்காரே, ஆங்கிலத்துல கொஞ்சம் மட்டு மட்டு, 105 இருக்குல்ல, ஆனால் ஆங்கிலம் எனக்கு மட்டு மட்டு, 40 மார்க்ஸ் தான் எடுப்பேன். கணக்குக்கு மட்டும் 88-90 ரெண்டு எடுப்பேன். கணக்கு டீச்சர்ல நல்ல விருப்பம்.
0: என்ன பண்ண பேரு சரி தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
5: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
6: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
7: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
8: Working for you.
7: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
7: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நீங்கள் கேட்டவைன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டது ஒன்றுமே போட மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அதோ இப்போ ஒன்று ரெண்டு நேயர்கள் எடுத்துகிட்டு அடுத்தது பாட்டு தான் வருது. இப்பொழுது இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் சந்திப்போம். இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் டே. குழந்தைங்களுக்காகவே வந்து ஒரு நாள், அந்த நாளில் வந்து என்ன பண்ணுவோம், வாத்தியாரங்களெல்லாம் வந்து உட்கார வச்சு டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சராக மாறிடுவாங்க. டீச்சர்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நடந்துக்குவாங்க. அதெல்லாம் உங்கள் ஸ்கூலில் நடந்திருக்குமான்னு தெரியல. அது செம க்யூட்டாக காமெடியாக இருக்கும். இந்த டீச்சர்ஸ் சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு வாத்தியாரங்களாம் வந்து ட்ராமா போடுவோம். எங்கள் ஸ்கூலில் வந்து வாத்தியாரங்க எல்லாருமே சேர்ந்து குழந்தைகள் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்கிட்டெல்லாம் வந்து போடுவாங்க. ரொம்ப க்யூட்டாக, பியூட்டிஃபுல்லாக, சூப்பராக இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அந்த மாதிரி எங்களை எப்பயுமே வந்து ரொம்ப என்டர்டெயின் பண்ணி சூப்பராக வச்சுருக்க வாத்தியாரங்களாம் இருக்காங்க. நான் பர்சனலாக இப்போ என்னோட எனக்கு பிடிச்ச ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் பேர் தீபக் சௌஹான். ஏற்கனவே சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் சாக்லேட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ரேப்பரை வந்து மிட்டாயை சாப்பிட்டு ரேப்பரை தூக்கி அப்படியே அப்படியே எங்கே வேணால் தெரிஞ்சிட்டு தானே போவோம். அதுதான் ஒரு பழக்கமாக இருந்தது. எடுத்து டஸ்ட்பினில் போடணும் அப்படிங்கிறத எல்லோரும் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆனால் அது பழக்கமாக இல்லை. நம்ம வந்து கரெக்டாக டஸ்ட்பினை பாக்கெட்டில் போட்டு அதுக்கப்புறம் தேடிட்டு போய் டஸ்ட்பினில் தான் போடணுன்ற பழக்கம் லேட்டர் தான் வந்தது. எப்படி வந்தது, அவரை பார்த்து தான் வந்தது. என்ன பண்ணார் தெரியுமா, சாக்லேட்டை சாப்பிட்டு அந்த ரேப்பரை கீழே போட்டேன். தலைநிமிர்ந்து பார்த்தா அவர் வாத்தியார், ஐயோ எனக்கு நடுங்குது, ஆஹா இப்போ அடிக்க போகிறாரோ திட்ட போகிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பேசலை. அந்த கவரை எடுத்து அவர் அப்படியே என்னை பார்த்தாரு. ஒரு மாதிரி ஒரு கேவலமாக ஒரு பார்வையை பார்த்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மட்டமான ஒரு பார்வையை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சலுத்துக்கிட்டு அந்த கவரை வந்து அவருடைய பாக்கெட்டில் போட்டுட்டு போனார். ஆஹா, சே எவ்வளோ பெரிய அவமானம் இது, இதை நம்ம பண்ணியிருக்கணுமே அப்படின்னு சொல்லி அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் ஒரே லெசன் தான் அந்த ஆள்லேருந்து கற்றுக் கொடுத்தது. அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் எந்த இடத்துலையும் வந்து ஒரு ரேப்பரோ ஏதோ டக்குன்னு அது டஸ்ட்பின் இல்லைன்னா அந்த இடத்துல குப்பையை போடாமல் அதை வச்சு அதுக்கப்புறம் டஸ்ட்பினை பார்க்கும்போது போடுற பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்ததே அவர் தான். அந்த இடத்துக்கு நன்றி சொல்லிக்கணும். எப்பயுமே இப்போ சொல்லுவார்ல, குருக்கு பேர் வைக்கிறீடா, உனக்கெல்லாம் வந்து கொஞ்சமாவது சரஸ்வதி உடைய அனுகிரகம் கிடைக்குமா அப்படின்னா, படிக்கிறது கரெக்டு தான், அப்பப்போ இந்த மாதிரி ஃபன்னாக பேர் வைக்கிறது தானே நல்லா. அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப பேடாக பேர் வச்சு அவர் அந்த பேரை கேட்டாலே அவமானப்படுற மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு பேர் வச்சு சிரிக்கிறதெல்லாம் வந்து லைஃபுடைய ஒரு பகுதி. அந்த சாப்டர்லாம் கடந்தா வந்திருப்பீங்க. அடுத்த நேயர் என்ன சொல்றாருன்றது கேட்போம். வணக்கம்.
9: காலை வணக்கம் ராஜ், அப்படிங்க.
0: காலை வணக்கம் சுதா, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நாங்களும் அதே சுகமாக இருக்கிறோம்.
0: எந்த ஏரியாவை நோக்கி பயணம் இப்ப?
9: நாங்களும் டவுன் டவுன் தான் பார்த்து கொண்டிருக்கோம் எல்லாத்தையும்.
0: ஆஹா, ஜாலி. கரெக்டா எந்த வெதருக்கு எங்க போகணும் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிடுவீங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்டே உங்களுக்கு புக்கிங்ஸ் வந்துருமா, இல்ல நீங்க தான் அந்த ஏரியால போயிட்டு புக்கிங் எடுப்பீங்களா?
9: விடிய வந்து எங்களுக்கு நோல ஈஸ்ல வரும். அங்க எங்க பக்கம் போவன் பில் ஓஷோவா?
0: ஓகே ஓகே.
9: அதுக்கு பிறகு இப்ப ஹோட்டல்ல வர்க் பண்ணோம். ஹோட்டல்ல நிப்போம். ஹோட்டல்ல பாக்கிறேன், கண்ணுக்கு குளிர்ச்சியா
0: இருக்குது. புரியுது புரியுது, வெதர் சூப்பரா இருக்கு, கண்ணுக்கு குளிர்ச்சியாவும் இருக்கும். நீங்க இருக்கிறது ஓஷோவாலயா?
9: அப்படி விடியா ஏர்லி மார்னிங் வரும், அதை கொண்டு வந்து
0: விட்டுட்டு
9: இப்போ அப்படியே
0: அப்படியே அங்கே வர்றது. சே சூப்பர்,
9: ஜாலியாக நிற்போம்.
0: இந்த ப்ரொஃபஷன் நல்லா இருக்கே, இந்த இந்த டியூட்டி நல்லா இருக்குதே.
9: அப்புறம் முடியும் முடியும் போயவே சில நூற்றுக்கு 75% நாங்கள் ஏர்போர்ட்டில் இருந்தோம்னா ஈஸ்ட்டுக்கு போவோம், ஏதாவது ஃபேர்.
0: ஆஹா ஓகே,
9: அதை கொஞ்சம் விட போய் விட்டுவோம்.
0: எங்கள் ஊர்லலாம் இப்போ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு இப்போ ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ தூரம் போயிட்டு ரிட்டர்ன் எம்டியாக வரணும் மேடம், அவ்வளோலாம் வர முடியாது அப்படின் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ அவ்வளோ தூரம் நீங்கள் போயிடுறீங்க, மறுபடியும் உங்கள் வீடு வரைக்கும் போகணும் நைட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு. அப்போ வந்து கவர் ஆகிடும் அப்படி, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் டேலி பண்ணுறீங்க எல்லாத்தையுமே. நீங்க வந்து இப்ப யூஷுவலா இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க ஒரு பர்டிகுலர் பெர்ஃப்யூம் இல்லைனா ஒரு ஃப்ராக்ரன்ஸ் எப்பயுமே கார்ல இருக்கும்னு ஆசைப்படுவாங்களா, அந்த மாதிரி என்ன ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு உங்க வண்டியில?
9: இப்படி ரெண்டு மூணு பெர்ஃப்யூம் வச்சிருக்கேன், மற்றது ஹேண்ட் கிரீம் அது இது
0: எல்லாம் வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே, சூப்பர். தலைப்புக்கு வரும் அதெல்லாம் நம்ம நம்ம நேரில் மீட் பண்ணும்போது பர்சனலான இந்த மாதிரி விஷயத்தான் ஜாலியாக பேசுவோம். ஆமாம், இப்போ வாத்தியாரங்களுக்கெல்லாம் நீங்கள் பேர் வச்சது உண்டா?
9: வாத்தியார் வந்து எனக்கு சயின்ஸ் மாஸ்டர், பேர் அலோசியஸ்.
0: அலோசியஸ் ஆ ஓகே, சயின்ஸ் மாஸ்டரா?
9: சயின்ஸ் மாஸ்டர். அப்போ அவர்களை படிப்பிக்க மாட்டார், அவர் நாங்கள் இந்த லேபுக்கு வந்தோடனே அவர் போயிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு வாழ்ந்துட்டு நிறைய நேரம் கடத்தி தான் வருது.
0: ஆ எங்கேயோ போய் ஓபி அடிச்சுட்டு வர்றாரு. இப்போ நீங்கள் சொன்னீங்களா திருப்பி இந்த இவர் தான் வாத்தியார் தான் இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓகே ஓகே நான் நோ ப்ராப்ளம், பிஸி ஆகிட்டார் அவர், பரவாயில்ல. ஒரு பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம், இணைப்பில் இருக்கும் நேயர்கள் காத்திருங்கள், ஒரு அருமையான பாடலை தொடர்ந்து மற்ற நேயர்களையும் வந்து கனெக்ட் பண்ணுவோம். சூப்பரான பாட்டு, உற்சாகமான பாட்டு, நம்ம இதேன்னு கேட்டார், நீங்களும் கேளுங்க.
8: பள்ளிய

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
4: நேரம் சரியாக 10:08 ஆகுது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் தவம், எப்படி இருக்கீங்க?
5: அன்றைக்கு சிம்மியோட பாட வச்சீங்க.
4: ஆமா, எப்படி இருந்தது?
5: ஹிந்தி பாட்டு பாடினா ஹிந்தி பாட்டு பாடினா ஹிந்தி பாட்டு பாடுவேன். சிம்மியோட நாளுக்கா பாடுவோம்.
4: எப்படி இருந்து சின்மையுடைய குரல்?
5: சாஞ்ச் ஒன்று எடுத்தாங்க, நான் பாடுவேன்.
4: எதுனா?
5: எனக்கு ஒரு சாஞ்ச் ஒன்று எடுத்தாங்க, நான் பாடுவேன். சிம்மியோட
4: சின்மையோட ஜோடியா பாட விரும்புறீங்களா? என்ன பாட்டு? தமிழ் பாட்டு தான், ஆனா அவங்க பாட விருப்பப்படுவாங்க.
5: தமிழ் பாட்டு? தமிழ் பாட்டு பாடினா போச்சு, ஹிந்தியும் பாடுவோம் தமிழ்லயும் பாடுவோம்.
4: அது சரி, ரைட்டு. ஓகே, அப்ப ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க சின்மையோட பாடுறதுக்கு.
5: நீங்களும் ஒரு பாட்டு ஒன்று சேஞ்ச் பண்ணிதான்.
4: நானே அதையும் சொல்லணுமா? ஓகே, எனக்கு அந்த அந்த சின்மையோடைய கதாபாத்திரத்தை யாரு பிளே பண்ணதுன்னு தெரிஞ்சா நீங்க என்னென்னலாம் பண்ண போறீங்களோ தெரியல.
5: நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கவிதைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டினின் மேலே. அரிரோ வரோ அரிரோ வரோ இதோடும் வைகையிலே நின்றாடும் தலாட்டும் வானிலவே தென்மாங்கு பூந்தமுல. சின்னோட ஒரு சாங் எடுத்து எடுத்தாங்க,
4: எடுத்து தந்துடுறேன், தந்துடுறேன் கண்டிப்பா. உங்களோட பள்ளிக்கூட வாத்தியாருங்கள இல்லை டீச்சரு யார வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை யாருக்காவது பட்ட பேர் வச்சு கிண்டல் பண்ணதெல்லாம் உண்டா?
5: எனக்கு ஜெஃப்னால இருக்க சரியா உயர மாள்.
4: ஓகே, என்ன வாத்தியார் அவரு?
5: இங்கிலீஷ் படிப்பிக்கிறவர்.
4: இங்கிலீஷ் வாத்தியார்,
5: பிரம்படாம் பெறுவர் சரியா உயர மாள்.
4: ஓகே,
5: அவரை மாதிரி நான் இங்க ஒருவரையும் காணல. ஆனால் இங்கிலீஷ் தான் படிப்பிக்கிறவர், பிரம்பட வருவர்.
4: என்ன பேர்
5: ஆளை பார்த்தா குதிரை மாதிரி தான், குதிரை. நாங்கள் பட்ட மாதிரி கோர்ஸ்
4: வந்து குதிரை வருது. ஓகே,
5: குதிரை வருது, குதிரை வருது. அடிக்க பிரம்படாம் பெறுவர் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் படிப்பிறமர். நல்ல இங்கிலீஷ் படிப்பிப்பார். அந்த காலத்துல பிரிட்டிஷ் காரங்கள காலத்துல ஆள் நல்ல படிச்சது நல்ல இங்கிலீஷ் தெரியும். அதோட இங்கிலீஷ் படிச்சுனா.
4: அப்படியா? ஓகே, சூப்பர். குதிரை குதிரை கிட்ட இங்கிலீஷ் படிச்சீங்க.
5: சரி, நான் கேட்ட பாட்டு போறீங்க,
4: அது என்ன பாட்டு கேளுங்க.
5: நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே.
4: ஓகே, அந்த பாட்டு
5: கவிதைக்கு நான் சிம்மியோட இப்ப சாஞ்சு
4: எடுக்காதீங்கணும். சின்மையும் ஆண்ட்ரியாவும் வராங்க.
5: வந்துட்டாங்களோ?
4: வரல வரல.
5: நேற்று பாடினான் ப்ரோ.
4: யாருக்கு தெரியுமா அந்த சின்மையா பாடினது? யாரு தெரியுமா? அது நான் தான். ஹிந்தி பாட்டு பாட்டீங்க, அந்த பாட்டுக்கு எச பாட்டு பாட்டி உங்ககிட்ட பேசுறது எல்லாம் நான் தான். அப்ரூவரா மாறிடுறேன், தப்பா நினைச்சுக்காது, நான் தான் அது.
5: ஓகே, இந்த பாட்டை போட்டு.
4: ஓகே, ரைட்டு, நன்றி. நன்றி. ஆஹா, அவர் உண்மையிலே நம்பிட்டு இருக்காரு, சின்மை கிட்ட தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி. அடடா, சே, எவ்வளோ பெரிய குற்றம் வந்துச்சு எனக்கு, என்ன இப்படிலாம் வந்து பண்ணுவியாடா தம்பி அப்படின்னு சொல்லி எனக்கே நானே கேட்டுக்கிறேன். எப்பயுமே ஒருத்தர் நம்பிக்கையிலெல்லாம் விளையாடக்கூடாது, நல்லா உண்மையை சொல்லிட்டேன். அந்த சின்மையாக வந்து அன்றைக்கி உங்ககிட்ட நான் பாடினது வந்து நான் தான் தவம், குரலை மாற்றி வந்து அந்த மாதிரி பாடினது நானே தான், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் கூடிய விரைவில் நீங்கள் சின்மையை நேரில் பார்ப்பீங்க. ஆச்சு, இன்னும் ஒரு மாதம் வந்துடுவாங்க, இன்னும் மூணே வாரத்தில் அவங்க இங்கே இருப்பாங்க, அப்போ நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். அதை சொல்லிவிட்டு இணையப்பில் இருக்கும் அடுத்த நேர இணைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளுடைய நேயர் ரவிசங்கர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா அவர் தான் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தினார், இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நபருடைய பிறந்த நாள். வேறு யார், நம்மளுடைய ஆஸ்தான அபிமான அன்பு நேயர் ரமேஷுக்கு வந்து பர்த்டே இன்றைக்கி அப்படின்னு ரவிசங்கர் சார் எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ ரவிசங்கர் சார் முதல்ல நன்றி. அண்டு நம்மளுடைய டார்லிங் நேயர் ரமேஷ், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வருடமும் எப்பயுமே சூப்பராக இருக்கணும். எப்போ வந்தாலும் வந்து ஒரு குட்டி ஸ்டோரியோடு வந்து எங்களை எல்லாரையுமே தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணணும். ஸோ ஹாப்பி பர்த்டே ரமேஷ். இன்றைக்கும் போல் இன்றைக்கும் நீங்கள் வந்து ஜாலியாக சிறப்பாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பண்ணிவிட்டு, எங்களையும் ஜாலியாக நல்லா என்டர்டெயின் பண்ணணுன்றது என்னோடய ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். இப்பொழுது இணைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் காலை வணக்கம் ரசிகன், எப்படி இருக்கீங்க? சிறப்பா, ஜாலியா? அவர் வந்து நிஜமாவே பேசி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங். இங்கவே எல்லாம் சிரிக்கிறாங்க என்னைய பார்த்து.
6: 100% அவர் நம்பி அந்தியாவோட காய்ச்சா ஃபுல் அந்த ஹாப்பினஸ் அப்படியே தெரிஞ்சுது.
4: அந்த சந்தோஷத்தை கெடுக்க விரும்பல பாவம், அதை சொல்லி அவர் ரொம்ப மனச்சி. இவ்வளோ நேரம் அவனா நீ ஒரு ஆம்பளை கூடையா இவ்வளோ நெருங்கி பழகிட்டு.
6: ஆமா, அதே மாதிரி நம்ம தவம் பாட்டு பாட ஓகே, பிரச்சனை இல்லை. தவத்துட்டு ஒரு 5000 கேட்க வேண்டியானே அப்படியோட என்ன சிந்தியோட பாடுறேன்.
4: கரெக்ட், அதானே இது. இந்த ஐடியா இல்லாம போச்சு பாத்தீங்களா? இதனாலதான் நான் இப்படியே இருக்கிறேன் கடைசி வரைக்கும். ஒரு 5000 அக்கௌண்ட்ல போட்டு விடுங்க, பாட வச்சிருவோம் சொல்லி.
6: ஆமா, உங்களுக்கு கொஞ்சம் கமிஷன், அங்கால சின்மை கொஞ்சம் விஷயம் முடிச்சுது. நான் பார்த்த மண்கள் எல்லாமே ராஜ் உண்மையிலேயே அது ஒரு நல்ல பொசிஷன்ல அந்த மாதிரி தான் இருக்கு. அவங்கள
4: அசைக்கலாம்.
6: நம்பர் ஒன், அதாவது 10th நம்பர்ல பிறந்தாங்க, 7th நம்பர்ல பிறந்தாங்க.
4: ஓகே,
6: அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஏதோ ஒரு விதத்துல ஒரு டாப்ல தான் இருப்பாங்க.
4: அப்படியா?
6: ஆமா ஆமா,
4: நம்ம நம்பர் 1 தான் இல்லையா?
6: நீங்களும் நம்பர் 1-ஆ?
4: ஆமா.
6: நீங்களும் அப்படித்தான் பாருங்க.
4: அப்படியா? இது என்ன குரூப் பயிற்சியில என்னது, இப்ப இப்ப குரூப் பயிற்சி சொல்லுதா அப்படி?
6: அவங்க வந்து ஒண்ணுமே ஸ்டிக் பண்ணாங்க, ஆனா அவங்க அந்த இது வந்து ஒரு எப்பவுமே ஒரு கையில தான் இருக்கு.
4: இப்ப 1 நம்பர் எதை வச்சு கண்டுபிடிக்கிறது?
6: எனக்கு மருமகள் இருக்காள், இந்த ஃப்ரெண்ட் இருக்கிறான், அப்படியே
4: நானும் 10 தான்.
6: நீங்க பத்து அப்படி ஒத்து போதுதானே.
4: ஆமா, அதனால சிங்க் ஆகுதுன்னு சொல்றீங்க.
6: சரியோ புளியோ கொண்டு இழுக்கிறேன் தானே,
4: சத்தியா மற்ற சவம்
6: இவ்வளவு பேரும் இப்ப உங்களோட நிகழ்ச்சியில இப்ப இந்தியில இருந்து கலந்து கொள்றேன் முடிவு செய்தோம்.
4: ஏன்
6: ஏனண்டா எங்களுக்கு அந்த டிக்கெட் ஒன்றுமே கிடைக்கல.
4: ஆஹா, இது வந்து இந்த நானே ஆக்சுவலி நினச்சேன் சே என்னடா வெறும் 4 டிக்கெட் மட்டும் கொடுக்குற ஒரு 10 டிக்கெட்டை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு உருவலான்னு பார்த்தேன். அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கும் வரும், இங்கே கொடுத்துருக்காங்க. வேறு மற்ற ஆர்ஜிஎஸ் கண்டக்ட் பண்ணுற போட்டி நிகழ்ச்சியிலையும் வந்து ஃப்ரீ டிக்கெட் கொடுப்பாங்க.
6: தெரியும், அது அப்படி அப்படித்தான் செய்வாங்களா, அது தெரியும்.
4: அதில் எதையாவது ஒன்று பிடிச்சிடலாம். அவர் வந்து சபர்பன்ல அந்த பெரிய வண்டி அது ஓட்டுறாரு. நல்ல மலைமாடு மாதிரி இருக்கும் பெருசா.
6: நீங்க அந்த பெர்ஃப்யூம் பத்தி கேட்டீங்க, டாக்ஸிலயோ இது ஊபர்லயோ வந்து நாங்க பெர்ஃப்யூம் யூஸ் பண்ண கூடாது.
4: கூடாது.
6: ஓ, ஏனண்டா கஸ்டமர்ஸ்க்கு அலர்ஜி. எனக்கு தெரிய, ஓ எனக்கு தெரிய, 400 ரூபாய் யூஸ் பண்ணி விட்டேன், அது அவக்கு ஒத்து வரை இல்ல, ஆள் வாமிட் பண்ண தொடங்கி.
4: அச்சோ, ஓகே ஓகே.
6: அதோட நான் அதை நிப்பாட்டிட்டேன். நாங்க பை லோ நாங்கள் ஒண்ணுமே யூஸ் பண்ண கூடாது, நார்மலா நேச்சுரலா விடணும். அதான் அந்த இது உங்களோட இதுக்கு வந்தால் எங்களோட டீச்சர்ஸ பத்தி சொல்றேன்டா, நிறைய சொல்லலாம். வேண்டாம், எனக்கு முதலாம் போப்புல இருந்து நல்ல ஒரு டீச்சர் அவண்ட பேர் மறந்து போச்சு. இப்ப வச்சுதான் மறந்துட்டேன்.
4: ஐயா பட்ட பேர் வச்சிருக்கீங்களா?
6: பட்ட பேர் நிறைய வச்சிருக்கிறோம், ஆனா சொல்லிடும் நிறைய பேர் அந்த பிறகு முதலாம் போப்பு ரெண்டாம் போப்புல வைக்கல. நான் பிறகு அடுத்த சொன்னேன் போய் ஸ்கூல்ல படிச்சுனாங்க, அதுல நிறைய பேருக்கு வச்சிருக்காங்க, ஆனா அதுல சொல்லிடலாம்.
4: நம்ம அன்னைக்கு பேசின இந்த தலைப்பு, இந்த மிக உயரமான சிகரம் போன தருணம், அது உங்ககிட்ட நீங்க சொல்லிட்டீங்களா? இல்ல இல்ல
6: சொல்றாங்க. சாப்பிடவே தெரியும், ஆனா ஊர் வேஃபர்ஸ் உண்மையிலேயே டேஸ்ட். இங்க வந்து அது இங்க வந்து அது தண்டி இல்ல. மற்றது அங்க இன்னும் ஒன்று இருக்கு, அந்த ஜிஞ்சர் பிஸ்கட் ஒன்று இருக்கு, அது நல்லா இருக்கும்.
4: ஜிஞ்சர் பிஸ்கட்,
6: அது எங்க ஊர் ஜிஞ்சர் பிஸ்கட் நல்லா இருக்கும். மற்றபடி இங்க நார்மல் இதெல்லாம் பெருசாரா இப்ப இங்க அதில் சாப்பிடவே பிடிக்கிறது இல்லை, எல்லாம் இதாங்கிட்டு.
4: எங்க ஆபீஸ்ல வந்து அடிக்கடி ஒரு நண்பர் இருக்காரு, இப்ப இல்ல முன்ன இருந்தாரு, எப்பயுமே ஏதாவது ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுப்பாரு. அவர் அடிக்கடி வாங்கிட்டு வரது இந்த ஜிஞ்சர் பிஸ்கட், அப்புறம் இந்த லெமன் பிஸ்கட்னு ஒண்ணு கொண்டு வருவாரு, அப்புறம் ஏலக்காய் பிஸ்கட்னு ஒண்ணு கொண்டு வருவாரு. எல்லாம் சூப்பரா இருக்கும். ரெகுலரா டெய்லி டெய்லி ஏதாவது ஒரு பிஸ்கட் பாக்கெட் பிடிச்சுதான் வருவாரு.
6: எனக்கு பிறகு வளர்ந்தா பிறகு பிடிக்க ஒரு மாஸ்டர் ரட்னம்னு சொல்லி ஒருவர் இருந்தவர்.
4: பாட்டு
6: பாட்டு நான் சொல்லவில்லை, ரெடி பண்ணவும் இல்லை.
4: சரி பரவாயில்லை,
6: பாட்டு ஏதாவது வந்து போடுங்க ஐயா.
4: ஓகே, நன்றி, போட்டுருவோம். நன்றி ரசிகன், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம் தேவதாஸ் காய்கிறேன், கால வணக்கம்.
4: வணக்கம் தேவதாஸ், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முதலாவது உங்களுக்கு ஒரு அருமையான இலவச டிக்கெட் கிடைச்சிருக்கு.
7: கிடைச்சதா?
4: ஆமா, அன்னைக்கு உங்களுக்கு, நீங்க கேட்கலையா நிகழ்ச்சியை முழுச?
7: எனக்கு தெரியும் என்ன நடக்குதுண்டு.
4: ஜூலை
7: 4ஆம் தேதி ப்ரோக்ராமுக்கு இப்ப வர மாட்டேன்னு
4: கரெக்ட். எப்படியும் ஒரு மாசம் மேல இருக்கு ஃபிளைட் டிக்கெட்டும், அதுக்கு முன்னாடி போட்டுட்டீங்க அவங்கள வச்சு ஹோட்டல் ரூம் போட்டு சாப்பாட போட்டு எங்கிருந்து வெயிட்டிங் பண்றது?
7: ஒரு 1 வீக்கு முன்ன மந்தினம் இல்ல.
4: கரெக்ட், ஒரு 5 நாள் அந்த மாதிரிதான், அதுக்கு முன்னாடி வருவாங்க.
7: நீங்க மெக்சிகோக்கு போனது?
4: ஓ, அதுவா? கரெக்ட், ஆமா ஆமா,
7: நல்லா இருந்தது. உங்களோட மகந்த படங்கள் நல்லா இருந்தது.
4: நன்றி நன்றி நன்றி தேவதாஸ்.
7: மற்றது நான் பள்ளிக்கூடத்துல நான் ஒரு நாளும் பிள்ளைய டீச்சர்ஸுக்கு பட்டங்கள் வைக்கிறதும் விருப்பம் இல்லை, கூப்பிடுறதும் விருப்பம்
4: இல்லை.
7: சில பேர் வச்சிருக்கணும், அதுல அடைப்பான்னு சொல்லி ஒரு ஆள் கூப்பிடுவாங்க, ஒரு ஆள் மக்குடர்ன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு அது கூப்பிடுறது விருப்பம் இல்லை. அது என்னதான் பிள்ளையா சரியாக எங்களுக்கு ஒரு குரு வேணும், குரு வந்து சொன்னால் அவைகளை நாங்கள் மதிக்க வேணும். பட்டம் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு போகக்கூடாது. பட்டங்கள் அவ
4: நீங்க வன்மையா கண்டிக்கிறீங்க, அதை இந்த பட்டம் வச்சு கூப்பிடுறதெல்லாம் வந்து கண்டிக்கிறீங்க. நீங்களாம் வந்து வாழ்க்கையில உனக்கு படிப்பே வராதுரா அப்படின்னு சொல்லலாம்.
7: சில விட வைக்கக்கூடிய டீச்சர்ஸும் இருக்கு, நம்ம இல்லையாண்டு இல்லை.
4: இங்கிலீஷ் வாத்தியா இருந்தார் அவர், வந்து ஒரு மாதிரி மிசோரம் தான் அவருடைய ஆக்சுவல் பூர்வீகம். கொஞ்சம் பார்க்க சைனீஸ் மாதிரியே இருப்பார். அவர் பேசுறது அப்படிதான் இருக்கும், மேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டைலிஷா பேசுவார். அவர் பேரு ஜாக்கி சான் தான் வச்சிருந்தோம், அந்த மாதிரி ஜாக்கி சான்.
7: ஒரு மாஸ்டர் இருந்தவர், அவர் அடிச்சாருண்டா மத்த கண்ணம் திறக்கிற மாதிரிதான் அடிப்பார்.
4: ஐயோ, அட்டியா? ஓகே,
7: அடிச்சுண்டா தாங்கையில ஆடி, அவரு ஒரு கோபத்தை தாங்க மாட்டார். அதனால அடிச்சால சக்கரமான அடிதான் அடிப்பாரு. சத்தங்கள் சத்த மூச்சல கூட மாதிரி, காது வடிக்கக்கூடிய மாதிரி.
4: ஐயோ,
7: அது பெரிய ஒரு, அதனால அவர் அடைப்பானுண்டே பேர் வச்சாங்க, அடைப்படுக்கிற.
4: நிறைய பேருக்கு இது கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கும். சூப்பர் தேவதாஸ், என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
7: உங்களுக்கு நல்ல பாடல் இருந்தா நீங்க போடுங்க, தெரிவு செய்யுங்க. நான் எல்லாரும் கேட்கிற பாட்டு நல்ல பாட்டுகள் தானே.
4: ஓகே, அப்ப உங்களுக்கும் ஒரு புது பாட்டு ஒன்று
7: போட்டுருமா உங்களுக்கு?
4: சரி சரி, சிறப்பு, நன்றியா. நல்ல ஒரு புது பாட்டா உங்களுக்காக நான் போட்டுறேன். நன்றி நன்றி தேவதாஸ், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம் வணக்கம் வணக்கம், கண்ணன் பேசுறேன். கமாண்டர் கண்ணன், எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம் கண்ணன், காலை வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. வெள்ளிக்கிழமை இப்ப ப்ரோக்ராம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போயிச்சு, நல்லா கேட்டுட்டு இருந்தோம். நானும் அந்த மத்த குரூப்ல சேர போறேன், எனக்கு டிக்கெட் கிடைக்காத குரூப்.
4: எதிரா கொடி உயர்த்துறாங்க, எப்படி நம்ம கொடுக்காம போலாம் அப்படின்னு. எப்படி கூடிய நிறைய நிறைய கேம்ஸ் இருக்கு, எப்படியாவது வாங்கிடலாம்.
8: வேர்ல்ட் கப்புக்கு $1,000 டிக்கெட் எடுத்து போறோம் தானே, அதுக்கு இது $89 பரவாயில்ல.
4: அங்க நீங்க அங்க டைரக்டா வேர்ல்ட் கப்பே பாக்கலாம்னு பிளான் பண்ணீங்கல்லையா?
8: வேர்ல்ட் கப்புக்கு போற ஐடியா இருக்கு,
4: போற ஐடியா இருக்கு. ஓகே,
8: ஒரு மேட்ச்சுக்கு எங்கதான் குறைய டிக்கெட் போற மேட்ச்சுக்கு போற ஐடியா இருக்கு. மேட்ச் $1,300 $1,290 பிடிச்சு போறோம். அஞ்சு மேட்சஸ் இருக்குதான், ஒன்று போகலாம். இப்ப அவ்வளவு காசு அங்க கொடுக்குற நேரத்துல நம்ம ஆக்கள் வந்து பாடக்கல, அவங்களுக்கு ஒரு $89 கொடுக்கறது பரவாயில்ல
4: தானே? சரி, சூப்பர், நைஸ் நைஸ், கரெக்ட் தான்.
8: மற்றது வந்து நம்மட ஃபேவரட் நேர் ரமேஷுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மத்த நம்மட வைஃப்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, சாந்தி, கிளாஸ்மேட்.
4: ஓகே,
8: அவங்களும் இனிய பிறந்தநாள் கொண்டாடுறான். சாந்தினி பால, அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்து. மற்ற பழைய ஸ்கூல்மேட் ஒரு இருக்க சிவாசு
4: பையான்னு,
8: அவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்னோட ஒர்க் பண்ணவர்கள் அர்ச்சனா, அவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த பிறந்தநாள் கொண்டாடுறாக்கள், திருமணம் கொண்டாடுறாக்கள் வரவேற்று கொண்டு சின்ன பிள்ளைகளை பத்தி கதைச்சா எனக்கு சரியான விருப்பம். இந்த சின்ன பிள்ளைனால எனக்கு சின்னதுல இருந்து நான் ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்துல எங்கட வீடு இருந்துச்சு. அப்ப சின்ன அது கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர வளர அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அம்மாவோட இல்லாட்டி அப்படியெல்லாம் வரும், அங்கெல்லாம் தனியெல்லாம் வருவாங்க. கொஞ்சம் வளர்ந்தோடனே அவங்களோட ஒவ்வொரு நாள் காலையில பேசிட்டு இருப்பேன் வீட்டுல இருந்தா.
4: ஞாபகம் உங்களுக்கு தான் பக்கத்துலயே ஸ்கூல், அதுவும் லேடி ஸ்கூலு, அப்புறம் லேடிஸ் ஹாஸ்டல், அப்புறம் உங்க வீட்டுல டியூஷன் வேற.
8: ஆமா ஆமா, டியூஷன் வேற, அங்க எல்லாம் வருவாங்க. இங்கேயும் இங்கேயும் நான் இருக்கிற இடத்துல பக்கத்துல ஸ்கூல் ஒன்று இருக்கு. அப்ப காலையில காலையில 8:15 கீழே வந்துருவேன், வந்து ரோட்ல நிப்பேன் அவங்களுக்கு எல்லாம் பாய் சொல்றதுக்கு. சாயந்தரம் 3:15 வந்து நிப்பேன் அவங்க எல்லாம் ஸ்கூல் 3 மணிக்கு முடிஞ்சு வீட்டு வரக்குல பாய் எல்லாம் சொல்லுவாங்க, சின்னது எல்லாம் என்னோட பேசுவாங்க. அதுல ஒரு தனி தனி இன்பம், அதான் பேரலையும் அவ்வளவு எனக்கு
4: புரியுது புரியுது.
8: அவருக்கு அவருக்கு உண்டியல் நாதம் முதத்து கொடுத்தேன். அவர் இப்ப காசெல்லாம் சேர்ப்பாரு, நான் இப்ப நான் போனோம்னா இப்ப ஒரு விரல காட்டுவாரு. அப்ப ஒரு விரல காட்டினாருன்னா அவருக்கு $5 உண்டியல்ல போய் போடணும். கொஞ்ச நேரம் இருந்தோன்னு 2 விரல் காட்டுவாரு, அப்ப 2 5 ரூபாய் போடணும். அது இப்ப ஒரு புது உண்டியல் வச்சிருக்காரு, இந்த பின் என்ன பாஸ்வேர்ட் போட்டு திறக்கிற உண்டியல் ஒண்ணு, இந்த லேட்டஸ்ட் உண்டியல் வச்சிருக்காரு. அதெல்லாம் எனக்கு போன தரம் போயிருக்க காட்டினாரு, எனக்கு திறந்து எல்லாம் சில்லற எல்லாம் எனக்கு திறந்து போடுறேன். பட் அதனால அடுத்த முறை கொண்டு வரக்குள்ள சேஞ்ச் கொண்டு வரேன் அப்படின்னு ஒரு ஒரு ஒரு வேலை காட்டினாரு. அப்ப ஒரு $5 தாளை போட சொல்லி
4: வசூல் மன்னனா இருக்காரு. வசூல்
8: மன்னன், நான் தான் சொல்லி கொடுத்தேன் காசு சேர்க்கணும்
4: அப்படின்னு.
8: 30 ரூபாய்க்கு 30 ரூபாய் சேர்க்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்து அத சின்னதுலயே அவர் புடிச்சிட்டாரு. மத்தது மலையேறதை பத்தி கேட்டீங்க, ஐயோ முந்தி நான் இருந்தது அன்னைக்கு சொல்ல மறந்துட்டேன். அப்கண்ட்ரியில தான் இருந்தேன், அப்கண்ட்ரியில மலையலுக்குள்ள இருக்கிற ஒரு டவுன்ல தான் இருந்தேன் நாவலத்தை அப்படின்னு.
4: அந்த
8: ஒவ்வொரு நாளுமே நாங்க சும்மா எங்க போறாங்கன்னா யார்டும் வீட்டை போறதுனால மலை ஏறித்தான்
4: போகணும்.
8: அதுல இருந்து அடுத்த ஸ்டேஷன் ஹட்டன் ஸ்டேஷன் இறங்கி போனா சிவனொளி பாதமலை அப்படின்னு இருக்கு, 2வது ஹையஸ்ட் மவுண்டன் அது. அது அரவாசி தூரத்துல வந்து ஒரு டிஸ்பென்சரி மாதிரி இருக்கு. அப்ப எங்களோட அம்மா அப்பா டீச்சர்ஸ் தானே, அவங்க அங்க இருந்து டாக்டர் எல்லாம் இவங்கள்ட்ட படிச்சவங்க தான். அப்ப நாங்க அரவாசி தூரம் போயிட்டு அப்படி சின்னதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன். அவங்க அங்க இருந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் மேல போயிட்டு திருப்பி வரக்குள்ள அங்க போயிட்டு வரும். அம்மா ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வந்தோன்னு அம்மா சொல்லுவாங்க, அண்ணன் வந்து ஒரு 4 தரம் மலை ஏறிட்டாரு, எப்படி ஓடிட்டு போவாரு மேல கீழே வருவாரு, அப்புறம் ஓடிட்டு போவாரு மேல கீழே. சின்னதுல ஓடுறதானே
4: எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்குது. ஆமா,
8: படியில அப்படி படபடபடன்னு ஓடுறது,
4: திருப்பி வேகமா இறங்குறது.
8: அது அங்க நான் அப்கண்ட்ரியில இருந்ததுனால அது மலையேறது வந்து ஒரு டெய்லி இது மாதிரி தான் எங்களுக்கு. இங்க வந்து நாங்க கல்கரியில இருக்கக்குள்ள பேம்ஃப்னு ஒரு இடம் இருக்கு.
4: ஆமா,
8: நல்ல டூரிஸ்ட் ஏரியா,
4: பியூட்டிஃபுல் பிளேஸ், என்னோட ஃபேவரட்.
8: ஆமா, அங்க அந்த ஹாட் வாட்டர் ஸ்விம்மிங் பூல் எல்லாம், நேச்சுரல் ஹாட் வாட்டர் ஸ்விம்மிங் பூல், அதுல கார்ல போயிட்டு அங்க இருந்து கொஞ்சம் மேலே

0: பயங்கரமான ஆக்சன் படம், வெறித்தனமா இருக்கும்.
1: மகளுக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் வெரி டிப்ளமேட்டிக்கா சொல்லி கொடுக்கறாரு, எல்லாம் சொல்லி கொடுக்கறாரு சின்னதுல இருந்து. நல்லா இருக்கா? அதுல அதுல ஏழுமணி ஒரு பாட்டு போடுங்க.
0: போட்டுருவோம் பிளாஸ்ட் படத்துல இருந்து ஒரு பாட்டா?
1: படத்துல
0: பெருசா பாட்டே இல்ல, ஃபுல் ஆக்ஷன் தான்.
1: நன்றி.
0: ஓகே, நன்றி கண்ணன். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
0: மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இணைப்பில் இருக்கும் நேர்கள் காத்திருங்கள், விளம்பரங்களையும் ஒரு பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
2: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
3: உங்களுக்கு. ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். நீங்க
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 905-270-8800 905-270-8800
4: உதயம் சூப்பர் மார்க்கெட். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
6: தமிழை இங்கு கொட்டி தீரா,
4: ஆண்ட்ரியா,
6: ஓ சொல்றியா
4: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773 சோலன் ஃபயர் events.kilikoot.ca.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: நேரம் சரியாக 10:35 ஆகுது. அதுக்குள்ள மாசம் முடிஞ்சிருச்சே, மே மாசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க இல்லையா? எனக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா கண்ணன் சொன்ன மாதிரி பாதி வருஷமே முடிஞ்சிருச்சு அப்படின்றது அதை விட மிகப்பெரிய வருத்தம். ஜூன் மாசம் ஆனால் அதை கேட்டிருந்தேன், அந்த தலைப்பை மிஸ் பண்ணிட்டோம். உங்களுடைய ஃபேவரட் மாதம் எது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தலைப்பில் சொல்லியிருந்தோம். ரெண்டே விஷயந்தான், ஒன்று உங்க ஸ்கூல் வாத்தியாருக்கு வச்ச பட்ட பேரு இல்லை உங்களுக்கு பிடிச்ச வாத்தியார் பேரு, ரெண்டாவது உங்களுக்கு பிடித்த மாதம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம், அதை பற்றியும் சொல்லலாம். இப்போ அடுத்து நம்ம லைன்ல வேற யாரு? பர்த்டே பாய் நிக்கிறாரு. வணக்கம்.
8: அடே வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ரமேஷ், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
8: நன்றி நன்றி. எங்க இருந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது.
0: ரவிசங்கர் சார் தான் வந்து தேடி கண்டுபிடிச்சு சொன்னார். ஒரு செலிபிரிட்டியோட பர்த்டே விக்கிபீடியாலே இருக்கும் இல்ல, கூகுள் கேட்டா சொல்லிற போது
8: இதுதான்
0: மிக தவறான செய்தி.
8: அந்த செய்தி வந்து தவறான செய்தி. இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ற டேட் போடுவாங்க

0: அந்த மாதிரி. இது ஏன் தப்பு இல்லைங்க, அட்மின் ஷேர் பண்ணிட்டாருன்ற மாதிரி.
1: அதனால வந்து இருந்தாலும் அவரை தேடி பிடிச்சி அவன் சொன்னதுக்கு நன்றி. பட் ஆனால் ஓகே ஓகே, இப்போ வந்து என்னன்னா நீங்கள் பாடல் வந்து அன்னைக்கு விட்டு போச்சு, இந்த ராஜாதி ராஜா படத்துல இருந்து சிலு சிலுனா மலையாள கரகங்கள பாடல்.
0: ஓ, அந்த பாட்டு தான் உங்களுக்கு கேட்க விருப்பம். ஓகே,
1: ஆமாம் ஆமாம், அந்த பாடல். ஸோ அது வந்து அந்த போன மலைத்தொடர் கேட்டீங்க இல்லையா?
0: ஆமாம்.
1: அதனால நான் நிறைய அங்கங்க போயிருந்தாலும் இந்த யூஎஸ் ஆஸ்பன் மலைக்கு மேல போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ண, அந்த ஸ்னோ இருக்கும்போது இருக்கும்போது அது ரொம்ப இதா இருந்தது. அதுதான் போனோம். மத்த எல்லாம் இந்த சிம்லா ஹிம்லா போனாலும் அப்ப ஸ்னோ எல்லாம் ஒண்ணும் கிடையாது, போறேன் மத்த நேரத்துல போனோம். இதுல இதா இருந்துச்சு. அப்புறம் ஆசிரியர் கேட்டீங்க இல்லையா?
0: ஆமா,
1: ஆசிரியர் வந்து என்னன்னா நீங்க வந்து ஒரு நாள் இந்த ஒரு நாள் முதல் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி சான்ஸ் அந்த அந்த அந்த கான்செப்ட் எப்போ வந்துச்சுன்னா நம்ம ஹைஸ்கூல் படிக்கும் போது வந்தது, சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இருந்தாலும் வாத்தியாருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிளாஸ் ஓரத்தில் ஜன்னல் ஓரம் இருக்கும், அது ஜன்னல் ஓரத்தில் இருக்கும்போது வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார், சம்டைம்ஸ் நம்மளை பிடிச்சி சத்தம் போடுவார், எத்தனை வேடிக்கை பார்த்தோம்னா எத்தனை மாடு போச்சு, எத்தனை கோழி போச்சு, எத்தனை பன்னி போச்சு, என்னையா அப்படிம்பாரு அந்த கிளாஸில் கவனிக்காமல் இருக்கிறதுக்கு.
0: ஓகே,
1: ஸோ இதுக்கு என்னன்னா நம்ம ஒழுங்கா தவனிச்சமா இருந்தாலும் இப்படி சொல்லி அடிப்பாரு, சம்டைம் திட்டுவார். அவருக்கு சில பட்டப்பேர் வைக்கும் போது அவரோட கேரக்டர் வச்சு சில அடிக்கடி முக்கிக்கிட்டே இருப்பாங்க, அவர் அந்த சில அவர் வந்து முக்கிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து அந்த மாதிரி எடுக்கும்போது கணக்கு வாத்தியார் தான், அவருக்கு நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கும்போது ஒரு சான்ஸ் வந்தது. எல்லாரும் எடுத்தாங்க, 5, 3, 8, 4, 3, 7, 10 அப்படி இப்படி எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்மளும் அப்புறம் எடுத்துட்டு அப்ப வந்து வாத்தியார் வந்து சார் தான் சொல்லணும், சார் ஊர்ல சார் சார் எம்சிஎம், எத்தனை காரு போச்சு, எத்தனை பஸ் போச்சு, எத்தனை சைக்கிள் போச்சு, எத்தனை ஸ்கூட்டர் போச்சு சொல்லுங்க அப்படின்னு. அவருக்கு அவருக்கு அவன் டீசெண்டா தான் கேட்கறேன், என்ன எல்லாம் எம்சிஎம் எம்சிஎம். அவர் வந்து அடிக்கடி முக்கியமா மலச்சிக்கல் மணின்னு பேர் வச்சு, அவர் பேர் மணி சுப்பிரமணி,
0: மலச்சிக்கல் மணி.
1: அது அவருக்கு பசங்களுக்கு ஒரே சிரிப்பு,
0: அவருக்கு தெரியாது ஆனா என்ன அர்த்தம்னு இல்லையா,
1: அவர் தேர்தலும் முடிக்கிறார் யாரா கேட்க
0: மலச்சோ.
1: அவர் நம்மளை வந்து எத்தனை பண்ணி போச்சு, எத்தனை கோழி போச்சுன்னு என்ன கேட்டா, நாம எத்தனை காரு போச்சு, எத்தனை பஸ் போச்சு
0: போச்சு. நைஸ் நைஸ், உங்களை சும்மா விட்டுட்டாரா இல்ல எப்படி?
1: அதுக்கப்புறம் வச்சு தீர்த்து வச்சு செஞ்சுட்டாரு வச்சுங்க, அது அப்போ அது நடக்காமையா இருக்கும்.
0: ஆனாலும் நீங்க அடங்கல,
1: அடங்குற
0: ஆளா நானு அப்படின்னு.
1: அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருந்தாலும் அவரு தமாஷானா இதுதான் வச்சுங்களேன் அப்படி மாதிரி போச்சு. நன்றி நன்றி, என்ன ரவிசங்கருக்கு நன்றி, தவறான செய்தி.
0: ஸ்பெஷல் உங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல் பிளான் பண்ணிருக்கீங்க?
1: புரியல,
0: இன்னைக்கு முக மிக ஸ்பெஷலான நாள் இல்லையா?
1: அதுதான் சொன்ன டூப்ளிகேட் நாள் சொல்றேன்ல.
0: ஓ, டூப்ளிகேட் நாளா? தப்பான செய்தியா இது?
1: யா, அதுதான் ஆரம்பத்தில் சொல்றேன்.
0: ஓ, இது தவறான செய்தி. அப்ப இன்னைக்கு இல்ல உங்களோட பிறந்த நாள்?
1: இன்னைக்கு இல்ல, ஆக்சுவலா
0: இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள்.
1: அது வரும்போது சொல்றேன்.
0: அப்படியா, சரி ஓகே. அது தலைமறைவாவே நீங்க வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி கரெக்டான நாள் தெரியும் எங்களுக்கு?
1: கடைசி
0: வரைக்கும் வந்து என்ன சொல்லாம போயிட்டாரு, என்ன இப்ப சொல்றதுனால என்ன ஆயிரப்போகுது? நாங்க என்ன வருடத்தியா கேக்குறோம், நாலு கிழமை தானே கேக்குறோம். ஹலோ, இணைப்பில் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜ், தாரணி காலேஜ்ல எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் தாரணி, நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். நானா தான் சொல்ல பார்த்தா இன்னைக்கு எங்க அம்மாட பர்த்டே, அப்ப அதையும் சொல்லிட்டு ரமேஷுக்கு வாழ்த்து வந்து பர்த்டே இல்லையே அப்படிட்டாரு.
0: அப்ப ஆமா, பாத்தீங்களா, அவருக்கு புகழ்ச்சி பிடிக்காது, அதனால இப்ப அம்மாட ஒத்துக்கிட்டா வீட்டு வாசல்ல பல பேர் வந்து நின்றுவாங்கல்ல.
2: அது பிரச்சனை இல்ல தாரணி,
0: கிரவுட் கிரவுட் அவருக்கு ஃபேன்ஸ். ஆமா, அவருக்கு அவருக்கு அது விருப்பம்
2: இல்ல.
0: ஆமா
2: இல்ல இல்ல, அவர் பர்த்டே பிரே நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்ல, போன முறை இந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு அவருக்கு விஷ் பண்ண மாதிரி ஞாபகம்
0: இல்ல. எப்படி சொல்ல மாட்டாரு, செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன். உங்களுக்கு இப்ப ஜூன் மாதம் ரொம்ப பிடிக்குமா?
2: கண்ணனுடைய
0: போறோம். அப்ப தாரணியுடைய பிறந்த நாள் எண்ணிக்கை அப்படிங்கறத சில கண்டுபிடிக்கணும். புடிச்சிடலாம்.
2: போன வருஷம் எல்லாம் ஃபுல் டே விஷ் பண்ணி கொண்டே இருந்தாங்க. கேட்டிருந்தாங்கன்னா இருக்கும் அவட்ட டேட்டாபேஸ்
0: பிடிச்சிருப்பாரு. ஓகே,
2: பாப்போம். சூன் வருது, சூன். அது ஒரு குழு.
0: எனக்கு தெரியும் ஜூன் 3ஆம் தேதி தான் உங்களுடைய பர்த்டே. ஜூன் 3ஆம் தேதி உங்களை வச்சு இன்னைக்கு வெனஸ்டே எப்படி நான் தானே வர்றேன்.
2: நீங்க வருவீங்க, நாங்க
0: வந்துதான் ஆகணும்.
2: போனாங்க, விஷ்ணு போனாங்க. அது கொஞ்சம் இதான் மட்டும் நுரையிலியா போயிருக்கோம் ஸ்ரீலங்காவில.
0: ஓகே,
2: பயங்கரமான
0: ஒரு நிகழ்ச்சியை நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்களே. தாரணி
2: மாதிரி எல்லாம் பாடி நடந்தெல்லாம் கதை வந்து நடந்த எப்ப நடந்தெல்லாம் தெரியாது. கேட்கவே இல்லை.
0: பரவாயில்ல, இன்னொரு தடவை அந்த மாதிரி ஒரு சிமிலர் நிகழ்ச்சியை பண்ணிடுவோம் கூடிய விரைவில்.
2: மற்றபடி நாங்களும் குட் கோர்ஸ் தான். அப்ப அந்த பட்டம் வச்சு எல்லாம் கூப்பிடுறது இல்ல. பாய்ஸ் சர்க்கிள் வச்ச பட்டங்கள் மோஸ்ட்லி இந்த குதிரை இந்த பட்டம் அனையமா இருக்கு நினைக்கிறேன். எங்களுக்கும் ஒரு டீச்சர் நாங்க வச்சது இல்ல, பாய்ஸ் தான் வச்சது. அவங்க இப்படித்தான் உயரம் வெள்ளி உயரம் போட்டுட்டு வருவா. அப்பவோ குதிரைண்டு வாங்க. அப்ப அது எனக்கு அந்த நாங்களா வச்சது இல்ல, பட் ஆனா பட்ட பேர்கள் வச்சு கூப்பிட்டதெல்லாம் தெரியும்.
0: குதிரை
2: என்றதும் எனக்கு இருக்கு. மற்றபடி நாங்களும் அந்த பெருசா கூப்பிடுறது இல்லையே, எனக்கும் அது பெரிய விருப்பம்
0: இல்லை.
2: மற்றபடி வேற என்ன டாபிக் எதை பேசுறீங்க?
0: அந்த உயரமான பிரதேசம் எங்க நீங்க வந்து அது தொட்டது எது அப்படின்ட்டு?
2: வெஸ்ட்லர் போயிருக்கோம். பட் அது அந்த நுவரேலியா ஸ்ரீலங்கால நுவரேலியா போயிருக்கலாம். அதுவும் அப்படின்னு அது டிராவல் பண்ணிக்கே அந்த பயனா இருக்கு. வேணா அந்த எட்ஜில போய் திரும்ப கூட இந்த அவ்வளவு திரும்ப மாட்ட மாதிரி இருக்கும். அப்படி அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல டிரைவ் பண்ணுவாங்க.
0: என்ன பண்றது, ஏதோ பாட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நீங்க ஏதோ சொல்லுவீங்க பத்தி எல்லாரும் என்கிட்டயே கடமையே வந்து இந்த
2: ஜூன் ஜூலை மாதத்தில்
0: இருந்திருக்கு. எனக்கு தேவைப்படும் பின்னாடி. நன்றி தாரணி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இணைப்பில் இருக்கும் நேயர்கள் காத்திருங்கள், ஒரு பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: அரவாசிய குடிச்சிட்டு தண்ணிய கலந்து கொண்டு கொடுத்துட்டோம்.
0: அவருக்கும் உங்களுக்கும் ஆகவே ஆகாது. அப்ப
1: கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கோயில உச்சி மலைக்கு நாங்க நான் என்ன மகன் அவங்க வாய்ஸ் எல்லாம் நாங்க நடந்து போறோம். ஸ்ரீராமசு உயரம் பண்ணவருக்கு மேல சரி நடந்து
0: போவோம்.
1: அதுக்கெல்லாம் அதுக்கு போய் அங்க மேல இருந்து பார்த்தா பயங்கரமா இருக்கு கீழே வாக்க. அப்படி
0: நல்ல பீக்கான ஒரு கிளைம்
1: பண்ணி உச்சி மலை, உச்சி மலைன்றது
0: ஓகே.
1: அதுக்கு நான் போயிருக்கிறோம். மற்றபடி
0: உங்களுக்கு பிடித்த மாதம் எதுன்னா, உங்களுக்கு பிடித்த மாதம் எது?
1: ஓ, எனக்கு பிடிச்ச மாதம் வந்து இப்ப இந்த மாதம் அடுத்த மாதம் மாம்பழம்.
0: எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்சது மார்கழி மாசம் தான்.
1: இன்னொன்று, மலைப்பிரதேசம் வந்து ஜெர்மனியில விடாம இருக்கு. அங்க வந்து இந்த மெட்ரோ இருக்குல்ல, ட்ரெயின் மாதிரி சின்ன மெட்ரோ.
0: ஆமா ஓகே.
1: அது வந்து தலைகளை தான் போகுது, தெரியுமா?
0: அப்படியா? தெரியாது. தலைகீழா போற மெட்ரோல போயிருக்கீங்களா?
1: போனான் அந்த தெரியுமா, வேங்கூர் அந்த மாதிரி சுத்தி சுத்தி வர்றது அதுவும் பயங்கரமா இருக்கும்.
0: அது அதுல ட்ரக்ல போறப்ப பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஏதாவது லாங் ட்ரிப் போகும்போது சொல்லுங்க, நானும் வந்து லீவ போட்டு உங்க கூட வந்துடுறேன், கூட ரைடர் அப்படியே போவோம்.
1: அப்படின்னா நீங்க வாங்க, நான் மொன்ட்ரியல் போறேன் இந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி அப்படி போறோம். அப்படின்னா சொல்லுங்க.
0: ஆ, இப்போ பிளான் பண்ணிடுவோமா, போயிட்டு அப்படியே ரசிகனி பார்த்துட்டு.
1: ஆ, அந்த கோயிலுக்கு போறோம், வன்மாரம் அந்த கோயில் இருக்கு.
0: ஓகே.
1: பாட்டு
0: என்ன படத்துல? அதான் படம் பேரா?
1: அதான் வண்ணவன கரவ வண்ணவன கோலங்களை மறந்துட்டேன். கண்ணம்மா காதலன் கவிதை சொல்லடி.
0: ஓ, அந்த பாட்டு. ஓகே,
1: அந்த பாட்டு
0: நல்ல பாட்டு. எப்படி ஞானையும்
1: பாட்டு
0: காதலனும் கவிதை சொல்லடி. ஓகே, என்ன படம்னு தேடி கண்டுபிடிப்போம்.
1: வண்ணவன கோலங்கள், வண்ணவன கோலங்கள் நடி செம்பருத்தி, வண்ணவன கோலங்கள்.
0: ஓகே, நான் பிடிச்சிடறேன், எப்படியும் கண்டிப்பா தேடி பிடிச்சிருவேன்.
1: நன்றி.
0: சொல்லுங்க. இது
2: நீங்க ரமேஷின் பர்த்டே வந்து மாற்றான் பேரு மேனண்டா எல்லா நல்ல பையன் பிறந்தது மார்ச், அது நான் நோட் பண்ணிருக்கேன். எல்லா பர்த்டே கண்ணன் பிறந்தது மார்ச் 12, பர்த்டே கண்ணன் மார்ச் 6 நினைக்கிறேன்.
0: அப்படியா?
2: எழுதி வச்சிருக்கேன், நான் லவுட்ல நினைக்கிறேன்.
0: முடிஞ்சிருச்சு.
2: இவர் ரமேஷ் வந்து 16 கோடி மார்ச்
0: மார்ச்
2: 16
0: ஓ அப்ப முடிஞ்சு போச்சு.
2: இல்ல இவர் 6 பர்த்டே கண்ணன், தவம் வந்து மார்ச் 12, ஆனா ஆகலும் தள்ளவன் மார்ச் 20 தேதி பிறந்த. இது ரெண்டு வருஷம் தெரியுறான் தானே.
0: அவரு அந்த பெரிய அவரோட அந்த மகானுடைய பிறந்த நாள் இன்னைக்கு
2: தட்டுப்பாடு வர போகுது கவனமா. அடுத்தது என்ன குறிச்ச மாசம் என்று கேட்டீங்கள், எனக்கு மே மாசத்தை தவிர எல்லா மாசமும் பிடிக்கும்.
0: ஏன் அப்படி? மே 18 நினைச்சு பார்த்தாலே கதி கலங்குது உங்களுக்கு. அப்படி
2: அதை தவிர
0: மாசம் ஜாலியான மாசம். ஓகே ரைட், சரி, நன்றி நன்றி. அடுத்த இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம் ராஜராசிகன்.
0: சொல்லுங்க ரசிகன்.
3: அவன் கதையை கேட்க சிரிப்பா இருக்கு. எனக்கு பிடிச்சது ஓக,
2: ரமேஷுக்கு
3: பிறந்த நாளுக்கு ஒரு டெடிகேஷன், இந்த பாட்டு என்ன பூவே உனக்காக படத்துல வந்து முரளி இந்த படம், அதுல இருந்து என்ன மச்சி நிச்சி வர்ற நேரம் மண் மடக்குதுன்ற ஒரு பாட்டு. ஏன்டா அவர் மச்சி நிச்சி இல்லாம ஒரு கவிதையோ கட்டுரையோ எழுத மாட்டார்.
0: எழுத மாட்டாரு. ஆனா அவருக்குதான் இன்னைக்கு பிறந்த நாள் இல்லையே. அது முக்கியமா ரமேஷ்க்கு பிறந்த நாளுக்காக உள்ள இந்நேரம் மச்சனிச்சி ஞாபகத்திலேயே இருந்தா என்ன பண்றது. நன்றி நன்றி, மீண்டும் இணைந்ததுக்கு நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
4: பெண்ணோட எந்த ஆண் கதைக்கிறாரோ அந்த ஆண்கள் வந்து மற்ற ஆண்களுடன் எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பார் மனநிலையில. அப்ப இன்றைக்கு இப்ப இன்றைக்கு உங்களோட கதைச்ச அனைவரும் நல்லா மகிழ்ச்சியா இருப்பினும் நீங்களும் அதற்காக உங்களுக்கு வாழ்த்துன இடக்கிற பெண்கள் எல்லாம் கதைச்சு எங்களை மகிழ்விக்க சொல்லி வாழ்த்துறேன்.
0: கண்டிப்பா நன்றி நன்றி அதற்காக.
4: அப்ப சாமியக்கா சொல்லியக்கான் கேட்டுக்கொண்டிருந்தேன், நல்லா இருந்தேன் சொல்லி. நான் வந்து அப்ப அவ்வளோத்துக்கு உங்கள்ட்ட ஒரு இயற்கையிலேயே ஒரு ஒரு பொண்ணு இதயத்துல குடி கொண்டிருக்கிறாள் என்ன குரல் இல்லையா எல்லாத்தையும் இந்த சர்வசாம விழாது தானே.
0: அது ஆண்ட்ரியாவுக்காக தான். ஆண்ட்ரியா அப்படின்னா இயற்கை இயற்கையில் இதயத்துல குடி கொண்டிருக்கிற ஆண்ட்ரியாவுக்காக என்ன வேணா பண்ணலாம்ல.
4: ஓ ஆண்ட்ரியா, ஓகே ஓகே.
0: அந்த பாடகி ஓ அந்த ஷோவே நீங்க கேட்கலையோ ஃபுல்லா வெள்ளிக்கிழமை?
4: இல்ல இல்ல இல்ல இல்ல.
0: அப்ப அதனாலதான் உங்களுக்கு கனெக்ஷன் புரியல. நான் அதோடைய கனெக்ஷனை உங்களுக்கு கூடிய சீக்கிரம் புரிய வைக்கிறேன். இங்கே பாடகி ஆண்ட்ரியாவும் சின்மையும் வந்து July 4 கனடாவுக்கு வராங்க. ஒரு மிகப்பெரிய ஷோ ஒன்று நடக்குது. அந்த ஷோவோட ப்ரமோஷன் இன்டர்வியூஸில் தான் இந்த இந்த விஷயம்லாம் நடந்தது. உங்களுக்கு இன்னைக்கு வாத்தியார் உங்களுக்கு இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே சரியா, அதனால வந்து டீச்சர்ஸ்க்கெலாம் நம்ம பேர் வச்சு அவங்களெல்லாம் கிண்டல் பண்ணதை பற்றிலாம் பேசிட்டு இருக்கோம். அப்புறம் உங்களுக்கு பிடித்த மாதம் எது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லலாம்.
4: பிடித்த மாதம் வந்து 12 மாதமும் எனக்கு பிடிக்கும் என்று அங்க 12 மாதத்திலேயே அங்க கோயில்கள் ஊரு கோயில்களுக்கு அங்க திருவிழா நடக்க அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்கள் இருந்தது மற்றது ஒவ்வொரு மாதத்திலயும் ஒரு சிறப்பு இருக்கிறது. ஒவ்வொரு மாசத்துல பிறந்தவங்க இங்க இருப்பாங்க, நான் ஒரு மாசத்துல பிறந்ததுனால இப்ப அவங்களுக்கு காயப்படுத்தின வாய்ப்பு ஓடும். ஆனா மாசிய எனக்கு கொஞ்சம் கூட சொன்னடா, அவன் நான் பிறந்தபடியா தான் அம்மாக்கு மகனானவன், அம்மா அம்மாண்டிருப்ப ஒரு சாணத்தை தாக்கி கொடுத்தனா அதால மாசி எனக்கு சிறப்பு. அதே போல நீங்க பிறந்த அமைத்தது வேற என்ன, பாடசாலையில என்னுடைய ஆசிரியர் செல்லமா புருஷோத்தன்றதான் கூப்பிடுவா. மாணவனா பாக்காம இந்த பிள்ளை செல்லம்மா தான் அப்படிதான் சொக்கேலகுள்ளி. மற்றது நான் கேட்க போற பாடல் வந்து
0: சொல்லுங்க,
4: கடலோர கவிதையா இருக்கும் நினைக்கிறேன். அதுல வந்து கொடியிலே மல்லிகை என்ற பாடல் இருக்குல்ல,
0: என்ன சூப்பரான பாட்டு.
4: என்ன நண்பனுக்காகத்தான் நான் கேட்க போற பாடல்கள் எல்லாம். அவன் என்னோட கதைக்கிறேன், நான் கதையாட்டையும் நான் அவன் என்றைக்குமே ஒதுக்க மாட்டேன். அவன்
0: ஜெயச்சந்திரன் பாடிய வெர்ஷன் இருக்கு, எது வேணும் உங்களுக்கு? இளையராஜா போட்டுருமா? ஏதோ ஒன்னு போட்டா போதும்ன்றீங்க, போட்டுருவோம்.
4: ஏதோ ஒன்று போட்டு எனக்கு அந்த அண்டியா குரல் ஒரு காட்சி காட்ட முடியுமா?
0: கண்டிப்பா வருது, கொஞ்ச நேரத்துல பேசுறேன் உங்களுக்காக. நன்றி நன்றி. நேயர் வணக்கம்.
5: வணக்கம், தேவதாஸ் கேட்கிறேன்.
0: சொல்லுங்க தேவதாஸ்.
5: நான் சொல்ல வந்தது ரமேஷ் இந்த பர்த்டேக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூட, அப்ப நான் கேள்விப்பட்டேன். இப்ப இடையில அவருக்கு பர்த்டே முடிஞ்சதோ இல்லாட்டி தொடங்குதோ தெரியல, ஆனா என்றாலும் அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களுக்கு எதிர் வரும், அது ஆல்ரெடி முடிந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு.
0: சோ ஸ்வீட், ஓகே.
5: எனக்கு பிடித்த மாதம் ஜூலை.
0: ஜூலை
5: ஜூலை நான் பிறந்த மாதம்.
0: அதே
5: நேரத்தில் அந்த ஜூலைல குளிரும் இருக்காது, வெளியில ஒக்கியா இருக்கும், எல்லாரும் கொருடே போயிட்டு நான் சந்தோஷமா இருக்கக்கூடிய மாதம். பழங்கள் பூக்கள் எல்லாம் எல்லா இடமும் பார்க்கக்கூடியதா இருக்கும். அதாவது சொல்ல போனா ஒரு பச்சை ஒரு கிரீனா இருக்கும் எல்லா இடங்களும் இருக்கக்கூடிய
0: மாதம்.
5: அது உங்களுக்கு டைம் இருக்கும்னா என்னுடைய அந்த நான் அதை கடைக்கிற தினம் உங்களுடைய மலையில் எழுதுறத கடைக்கலாமோ?
0: எது சொல்லுங்க சொல்லுங்க.
5: என்ன, நான் எனக்கு மலையேறதுக்கு சரியான விருப்பம்.
0: ஓகே,
5: நடந்து போறது அல்லது சைக்கிள்ல போறது அல்லது கார்ல போறது என்றா இருந்தாலும் விருப்பம் இவ்வளவு தூரத்துக்கும் நாங்கள் ஓடிக்கொண்டு போவோம்.
0: இன்ட்ரெஸ்டிங்.
5: அப்ப நாங்கள் கனமலையில் ஏறி இருக்கிறோம், சிவனொளி பாதமலை சிவலாங்கிறோம். அதே மாதிரி சுவிசில ஒரு 10 மேல மலையில ஏறி இருக்கிறேன். அதுல சொல்ல போனா மச்சகோன், ஆதர்போடன், யங் பிரவுண்டரிடம் இருக்குது. வருஷம் முழுக்க சினோவா தான் இருக்கும், சினோவிலான் வீடு ஹோட்டல் எல்லாம் செய்திருக்கிறோம். மிக அழகா இருக்கும். ஈரமான இடம், 3,000 மீட்டர் ஈரம். கேபிள் கார்லாம் போக வேணும், குளிர் 12 குளிர் தான். ஆனா எல்லா இடமும் ஒண்ணு முருகாது, பனி உண்டு, முருகத்தா இருக்கும். அதெல்லாம் மேலே ரெஸ்டோரண்ட்கள் எல்லாம் செய்திருப்பாங்க, நல்ல வடிவா இருக்கும் அந்த இடம். அது பிரபலமான இடம் சுவிஸ்ல. அதே மாதிரி ஆடல் போர்டர் என்று சொல்லி, மற்ற கோன் என்று சொல்லி, கிராஃபுண்டர் சொல்லி எல்லாம் மேலே இருக்குது. அது ஏறி போ, சும்மா சந்தோஷம், அதாவது சந்தோஷமா இருக்கும். உச்சியில பெரிய ஆறு ஒன்று இருக்கும், பச்சை கலர்ல தண்ணி எரியும், வடிவா இருக்கும், அழகா இருக்கும் அந்த இடங்கள் எல்லாம்.
0: இப்ப நினைச்சு பார்க்கும் போது அப்படியே இந்த நினைவுகள் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உங்க
5: மைண்ட்ல. கணக்கா போனா படம் எடுக்கிறா என்னுடைய வேலை, எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து திரும்ப ரசிக்கிறது. உணர்ந்து நல்ல படங்கள் எல்லாம் என்னிடம் இருக்குது. ஆனா அந்த மலை பிரதேசத்துல ஏறுறது, மலையில இருந்து பாக்குறது, அது ஒரு அழகும் ஒரு தனித்துவமான ஒரு சந்தோஷம்.
0: கண்டிப்பா நான் கண்டி
5: எல்லாருக்கும்,
0: எல்லாரும் அதை ஷேர் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி தேவதாஸ். அவங்களும் போயிருப்பாங்க. ஓ ஆமா, இந்த இடம் நானும் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த டீடைல்ஸ் கொடுக்கறதுக்காக நன்றி.
5: அழகான மலைகள் எல்லாம் இருக்குது.
0: இதுக்காகவே சிசுக்கு ஒரு தடவை
5: போகணும். சுத்தமான கிளீனான மேல்கள் பார்க்க ரசனை உள்ள. ஆனா ஒன்று, அங்க மேல உள்ள ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் அதுவும் உயரத்துல எதிர்ந்தாங்கள். பார்க்கல அது வடிவா சாப்பிட்டு பதங்கி வர
0: வேணும். நைஸ், நன்றி நன்றி தேவதாஸ்.
5: ஒன்று மட்டும் உங்களுக்கு அனுப்புறேன்.
0: அனுப்புங்க அனுப்புங்க, பாப்போம்.
5: போய் பாருங்க அந்த நாட்டு இருக்கு.
0: கண்டிப்பா பின்ன இது இருக்கு.
5: இந்த உலகத்துல
0: நிச்சயமா நான் பார்த்துருவோம். சரியா?
5: ஓகே ஓகே,
0: தேங்க்ஸ் தேங்க்யூ, நன்றி. இதோடு முடிஞ்சது. இப்போ வரைக்கும் இணைப்பில் இணைஞ்சி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த நேயர்களுக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ செய்திகள், செய்திகளைத் தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
6: குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இந்த ஆண்டில் 100 சமூர்த்தி ஆரோக்கிய உணவு மையங்களை நிறுவுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பௌதிகவியல் துறையின் தூய சக்தி வளங்களுக்கான ஆய்வு நிலையத்தின் இணை ஏற்பாட்டில் வருடாந்தம் நடத்தப்படும் தூய சக்தி மற்றும் சுகாதார பிரயோகங்களுக்கான மேம்பட்ட திரவியங்கள் சர்வதேச ஆய்வு மாநாடு இம்முறை இந்தியாவின் கோயம்புத்தூர் தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் எதிர்வரும் 3-5 வரை நடைபெறவுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா சாலை ஊழியர்களுக்கான சம்பள கொடுப்பனவுகள் தொடர்ச்சியாக தாமதமடைந்து வருவதன் காரணமாக தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் கவலை ஏற்பட்டுள்ளது. டிட்வா புயலின் காரணமாக பொது இடங்களுக்கு ஏற்பட்ட சேத விவரங்களை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்தாததன் காரணமாகவே இதுவரை அவற்றை சீரமைக்க முடியாமல் போயிருப்பதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன குற்றம் சாட்டியுள்ளார். திருவோணமலை துறைமுக வரலாற்றில் முதல் முறையாக கடந்த மே 29 அஷ்ரஃப் கப்பல் துறையில் ஒரே நேரத்தில் 3 சரக்கு கப்பல்கள் நங்கூரமிட்டு தமது இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்ததாக இலங்கை துறைமுக அதிகார சபை தெரிவித்துள்ளது. வெயிலின் தாக்கம் வெப்ப அலை வீசி வருவதன் காரணமாக பகல் 12 முதல் பிற்பகல் 3 வரை மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டுமென்று பொதுமக்களுக்கு இந்திய மத்திய சுகாதாரத்துறை அறிவுரைகளை வழங்கியுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இன்று முதல் 30 வரை நடைபெறுகின்றது. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு என்பது கேள்விக்கு உள்ளாகி இருப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கோவையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடந்த 6 தெருவோர வியாபாரிகளுக்கு 17,800 ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருப்பதாக இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சீன அரசாங்கம் கனடாவின் ஆக்கப்பூர்வ துறைகளை ஒடுக்கி வருவதாக கன்சர்வேடிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஷுவலோய் மஞ்சம்டர் எச்சரித்துள்ளார். நரம்பியல் நோய்கள் குறித்த ஆய்வை மேற்கொள்வதற்கு வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்திற்கு $1 மில்லியன் நன்கொடையை ஒன்டாரியோவின் ஓக்விலைச் சேர்ந்த தம்பதியினர் வழங்கியிருக்கின்றனர். HMCS ப்ரவோஸ்ட் அட்லாண்டிக் போர் நினைவிடத்தில் ஆற்றிய பணிக்காக பாரி மாஃபி மற்றும் ரோப் கேம்ஃபியூஸ் ஆகியோருக்கு முன்னாள் படைவீரர் நலத்துறை அமைச்சரின் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. தெற்கு லெபனானில் அண்மையில் இடம்பெற்ற போரில் தங்கள் வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் 3 காயமடைந்ததாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. எத்தியோப்பியாவில் பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று ஆரம்பமாகியது. எனினும் அங்கு தொடர்ந்து நிலவி வரும் மோதல்களும் அரசியல் பதட்டங்களும் காரணமாக லட்சக்கணக்கான மக்களினால் இந்த தேர்தல் செயல்முறையில் பங்கேற்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. லெபனானில் இஸ்ரேலின் கொடுமையான ஆக்கிரமிப்பை கண்டித்த அரபு லீக் பொதுச் செயலாளர் அகமது அபுல் சயீத் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த ராணுவ மோதல் அதிகரிப்பு லெபனானின் இறையாண்மையையும் சர்வதேச சட்டத்தையும் மீறுவதாக அவர் கூறியிருக்கின்றார். மேற்காசிய மோதல் காரணமாக அரசு நிதியில் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடியை தொடர்ந்து வங்கதேசம் மீண்டும் எரிபொருள் விலையை உயர்த்தியிருக்கின்றது.

மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா செல்வம்.
5: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ் HD
0: தமிழ் HD. புதிய அஜிந்தன் தவராஜா.

பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்கா.

0: நிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200, 9056677200, 9056677200.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ஸ்டீல் என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அறிமுக இயக்குனர் சுபாஷ் கே ராஜோட இயக்கத்தில் அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன் இன்னும் பலர் நடித்து வெளிவந்த படம் தான் பிளாஸ்ட் அப்படின்ற அந்த படம். இந்த படம் பயங்கர வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. இப்போ வரைக்குமே வந்து 25 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வந்திருக்கு இந்த சின்ன பட்ஜெட் படத்துக்கு. இதில் வந்து கதாநாயகனாக அர்ஜுன் ரொம்ப நாள் கழித்து வந்து நடிச்சிருக்காரு ஹீரோவாக. முதல் நாள்லேயே வந்து பல பேருடைய கவனத்தை வந்து ஈர்த்த ஒரு படம்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த திரைப்படத்தில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, அதே சமயம் சில ஒப்பாத விஷயங்களும் இருக்குது. பட் வசூல் ரீதியாக பயங்கர ஹிட்டு படம். படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்துடைய ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல டு ஸ்டார்ட் வித், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து ஒரு மலையாளத்தில் வந்த சிமிலரான படத்தை வச்சு அதோட அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பேசிக்கலி இது வந்து ஒரு ஆக்ஷன் மூவி. அப்பா வந்து கராத்தே மாஸ்டர், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா மகள் பிரீத்தி முகுந்தன் அவங்கக்கிட்ட தான் ஆரம்பிக்குது. சின்ன வயசுலேருந்தே வந்து பொண்ணுக்கு கராத்தே சொல்லிக் கொடுத்து தைரியமாக இருக்கணும்னு சொல்லிக் கொடுத்து எதுவாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து தட்டி கேட்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லிக் கொடுத்து வளர்க்குறாரு. அப்படி யாருக்கோ எங்கேயோ நடக்கிற பிரச்சனையை தட்டி கேட்க போய் ஒரு மிகப்பெரிய குரூப்பு ஆள் மேலே வந்து கையை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மிகப்பெரிய ஆளுமே இவங்களை பழிவாங்க வந்து இவங்க வந்து அவங்கள என்ன பண்ணாங்க, எந்த க்ரௌடெல்லாம் எப்படி தம்சம் பண்ணாங்க அப்படிங்கிறத கதை. இதில் வந்து அர்ஜுன் சொல்லவே தேவையில்லை, ஆக்ஷன் கிங். அவருடைய ஆக்ஷன் கிங்குக்கான அந்த கரெக்டாக அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அவருக்குன்னு வந்து ஒரு அந்த கரத்தை மூவ்ஸ், அவருக்குன்னே ஒரு பயங்கர ஸ்ட்ரென்த் இருக்குது. அதை முழுமையாக இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய படத்தில் வந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண மாட்டாங்க, அவுட் அண்ட் அவுட்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலி அர்ஜுனுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு வந்து அர்ஜுனுடைய ஸ்ட்ரென்த்துக்கு இந்த படம் சூப்பராக இருக்குது. அடுத்தது சொல்ல வேண்டியது அபிராமி பற்றி தான். ஆக்சுவலி அபிராமி வந்து இப்போ இந்த ஒசம்பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன், அது வந்து அந்த ஊசி போட்டால் உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா கொழுப்பெல்லாம் அதுவே குறைஞ்சிரும். அதனால் நிறைய செலிப்ரிட்டிஸ் அதை யூஸ் பண்ணிவிட்டு பயங்கரமாக உள்ளி ஆகிடுறாங்க. குஷ்பு இவங்க எல்லாருமே வந்து அதை தான் பயன்படுத்துகிறாங்கன்ற ஒரு ரிப்போர்ட் வந்தது. அந்த ஒசம்பிக் அப்படின்றது வந்து இப்போ ஜென்ரல் மெடிசனாக ஆக்கிட்டாங்க. அது வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியாக பல கோடி ரூபாய்க்கு ஒன்லி ஸ்பெசிஃபைட் ப்ரிஸ்கிரிப்ஷன்களில் ஒரு சில டாக்டர் மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது. இப்போ அந்த அது பேர் கரெக்டாக எனக்கு ஒசம்பிக் தான் நினைக்கிறேன், ஒசம்பிக் அப்படின்ற அந்த இன்ஜெக்ஷன் வந்து இப்போ ஜென்ரிக் ஆனதுனால கொஞ்சம் விலையும் கம்மியானதுனால எல்லாம் திடீர்னு இது ஒல்லியாகி பயங்கர அழகாகிடுறாங்க. பார்த்தா இதுதான் அப்படின்ற மாதிரி ஒருவேர் இவங்க வந்து ஒர்க் அவுட்டே பண்ணியிருக்காங்க. அபிராமி படத்தில் ரொம்ப யங்காக ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப பிரிட்டியாக தெரிகிறாங்க, சூப்பராக இருந்தது அவங்கள பார்க்கவும். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் மிகப்பெரிய ஒரு கராத்தே வீராங்கனை. அர்ஜுனியே தோக்கடித்த ஆள் வந்து அபிராமி அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் பிஸ்தங்களாக இருக்கிற குடும்பத்துக்கிட்ட ரவுடி கும்பல் வந்து மாட்டுது. மாற்றினா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கற்பனையான கதை. படத்தில் வந்து 2-3 சீன் ட்விஸ்டெல்லாம் சூப்பராக இருந்தது, ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்தது. ஆனால் எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான், ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. படத்தில் வந்து படம் போகிறதே தெரில, செம என்டர்டெய்னரு. ஆக்ஷன் பிளாக்ஸு, முக்கியமாக ஆக்ஷன் பிளாக்ஸ் வந்து அமேசிங்காக எடுத்திருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்டு, மியூசிக் வந்து நான் நிறைய பேர் சொல்கிறாங்களா கருப்பு படத்தில் பயங்கரமாக ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்கன்னு. எனக்கு கருப்பு படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் அவுட்டே ஆகலை சுத்தமாக. பட் பிளாஸ்ட் படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக இருந்தது, சூப்பராக அந்த இடத்துக்கும் அந்த கதைக்கும் அந்த பேஸ்க்கும் ஏற்ற மாதிரி வந்து மியூசிக் போட்டிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கதையில் வர்ற ட்விஸ்ட்டு, அந்த எதிர்பார்ப்பில் அப்பப்போ வர்ற மிகப்பெரிய கைத்தட்டல் ஷாட்ஸ்,

அதெல்லாம் சூப்பராக இருந்தது. இதே படத்தை அர்ஜுனுக்கு பதிலாக வேறு யாராவது மிகப்பெரிய ஹீரோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக 200 கோடிக்கு மேலே வசூல் பண்ணுற படமாக இருந்திருக்கும். இதே படத்தை வந்து விஜய் சேதுபதியோ இல்லை அஜித்தோ இன்னும் ஃபிட்டாக இருக்கிற வேறு யாராவது வந்து இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருந்தா, ட்ரெண்டிங்காக இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் ஏக போக ஹிட்டு, கன்ஃபார்ம் பயங்கரமான கலெக்ஷன் நடந்திருக்கும். பட் இப்போயும் ஹிட்டு தான். பட் எதிர்பார்த்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த படத்தோட ப்ரொடக்ஷனோட அதிகமாக தான் வந்திருக்கு. இருந்தாலும் இன்னும் பயங்கரமாக கலெக்ட் பண்ணிக்கிறது வாய்ப்பு இருக்குது. எனக்கு இப்போ இதுக்கு மேலே நான் சொல்ல போகிற காமெண்ட்ஸ், இது வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கலாமா அப்படின்னா நிச்சயமாக 100க்கு 100 தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படம். அது எந்த டவுட்டும் இல்லை. ஆக்ஷன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் வந்து நீங்கள் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படமாக இருக்கும். இதுதான் வந்து என்னோடய வேர்டிக்ட். கண்டிப்பாக வந்து இந்த படத்துக்கு வந்து 5க்கு 3 கொடுக்கலாம், 10க்கு 1 கொடுக்கலாம். இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகாத விஷயம் என்னென்னா அபத்தமான ஒரு ஸ்டோரி லைன், அதாவது மிகப்பெரிய மர்டர்லாம் வந்து பண்ணுவாங்க, ஆனால் அது வந்து அந்த கிளைமேக்ஸ் தான் எனக்கு ஓகே. மற்ற இது வந்து ரொம்ப ஸ்பாயிலராக சொல்ல விரும்பலை, அது பெரிய மிகப்பெரிய ஒரு குறையாக தெரியாது. பட் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் வந்து என்ன அவ்வளோதானா, இது எப்படிடா ஊர் நம்பும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவர் போலீஸ் உட்பட எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாங்க. ஆனால் அது வந்து சப்பையாக அதை வந்து மறைச்சிடறாங்க, எல்லாம் நம்பிடுறாங்கன்றது கொஞ்சம் சினிமாத்தனமாக தான் இருந்தது. அஃப்கோர்ஸ் இது சினிமா தானே, அதனால் நீங்கள் அந்த லாஜிக்லாம் ரொம்ப பார்க்காம கண்டிப்பாக இந்த பிளாஸ்ட் திரைப்படத்தை தியேட்டரில் போய் பார்க்குற ஒரு தரமான ஆக்ஷன் என்டர்டெய்னராக இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸில் இன்டர்வல் பார்க்க முன்னாடி எடுத்திருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பிரில்லியண்ட்டாக இருந்தது, உண்மையிலேயே வந்து பிரில்லியன்ட். எல்லாத்துக்கும் ரிவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரிவர்ஸ் ஸ்கிரிப்டிங். எப்பயோ முன்னாடி ஏதோ ஒரு ஷார்ட் ஒன்று வருது, இது எதுக்கடா அவசியமே இல்லாமல் இந்த ஷார்ட், இப்போ இந்த தேவையில்லாத ஒரு டைலாக் அப்படின்னு நினைப்போம். ஆனால் எதுவுமே தேவையில்லாத டைலாக் இல்லை, எதுவுமே வந்து அவசியம் இல்லாத ஷார்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்ன சின்ன பேக் ஸ்டோரி வச்சு இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். படம் எப்பயுமே வந்து ஒரு கோபுரம் கட்டும்போது கீழிருந்து பெருசாக அஸ்திவாரம் ஆரம்பித்து மேலே அப்படியே போய் ஷார்ப்பாக முடியும்ல, அந்த மாதிரி கதையை வந்து பிளாட் பண்ணி பில்டு பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் அருமையாக இருந்தது ஃபஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃபும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக, கண்டினியூஸாக சண்டை இருந்தால் போர் அடிக்கும்ல, ஆனால் அந்த சண்டையை போர் அடிக்காமல் ஷூட் பண்ணியிருக்கிறதுல இவங்க வந்து உண்மையிலே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. படம் ஹிட்டு, இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக நீங்கள் வந்து பார்க்க கூடிய ஒரு படம். என்டையர் ஃபேமிலி பசங்களோடு போய் தியேட்டரில் உட்காந்து கண்டிப்பாக பாருங்கள் இந்த படத்தை. எனக்கு வந்து இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு, எக்ஸப்ட் ஃபார் த கிளைமேக்ஸ் அண்ட் அந்த பேசிக் ஸ்டோரி லைன். என்னடா இது, இது எல்லாம் எப்படிடா, எப்படி எப்படி இப்படி பின்னாடி வீட்டு பின்னாடி வந்து இது இப்படி பண்ணிட்டா எல்லாம் சரியாயிருமா அப்படின்ற, ஆட்டோவை ஓட வைக்கிறதுக்கு கண்ணாடியை திருப்பினா எப்படிப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. அதை தவிர மற்றபடி இதெல்லாம் இப்போ இருக்கிற படங்களை அவ்வளோலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. கதையை எப்படி தான் எழுதுறானுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி எனக்கு பர்சனலாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள் ப்ளீஸ். இந்த ஓடிடியில் பார்க்கறதுனால மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இந்த படம் ஓடிடியில் பார்த்தா கேவலமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து படத்துடைய பியூட்டியே அந்த சவுண்டும் அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஆக்ஷன் சீக்வன்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஐபிடிவியில் பார்த்தீங்கன்னா கேவலமாக தான் இருக்கும். அது வந்து இந்த படத்துக்கெல்லாம் நாங்கள் பண்ணுற பெரிய மிகப்பெரிய துரோகம். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். ஒன்றும் ஒரு $12 $15 செலவு பண்ணுறதுல ஒன்றும் ஆகிட மாட்டீங்க. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள் ஸோ தட் இந்த படம்லாம் ஓடணும். புது டைரக்டர் டெபியூ டைரக்டர்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி என்கரேஜ் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணால் தான் உண்டு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை ஓடுவீங்கன்றதை சொல்லிவிட்டு இப்போ நேயர்கள் கேட்ட பாடலில் உங்களுக்காக நிறைய பாடல்கள் வரிசைப்படுத்தியிருக்கு. அடுத்த பாடல்

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: அடிக்குது சிறு அரும்புகள் மணல் வெடிக்குது வெடிக்குது, மனம் விட்டு மனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம்

ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165

0: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் com
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD செய்திகளை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடரும்.
3: இலங்கையில் இன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 325.97% விற்பனை பெறுமதி 335.70% காணப்பட்டது. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 377.97% விற்பனை பெறுமதி 392.41% சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 413.68% விற்பனை பெறுமதி 431.76% கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 234.58% விற்பனை பெறுமதி 244.30% ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 231.65% விற்பனை பெறுமதி 243.42% சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 253.30% விற்பனை பெறுமதி 264.43% ஜப்பான் யென் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 2.03% விற்பனை பெறுமதி 2.11% என்று இலங்கை மத்திய வங்கியினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. நுவரேலியாவில் தேவாலயம் ஒன்றில் நேற்று பிற்பகல் வழங்கப்பட்ட உணவை உட்கொண்டு 8 பேர் திடீர் ஒவ்வாமை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். குறித்த 8 பேரும் முட்டை அடங்கிய சோறு உட்கொண்டதாகவும் இவர்களுக்கு வாந்தி, வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து அவர்கள் நுவரேலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தற்பொழுது உடல்நிலை சற்று தேறி வருவதாகவும் ஆபத்தான எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் மருத்துவமனை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரேலியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கைக்கு உரித்தான ஒரு எலி இனத்தை பேராதனை பல்கலைக்கழக விலங்கியல் விஞ்ஞான பிரிவு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர். பேராதனை பல்கலைக்கழக விலங்கியல் பீட பேராசிரியை சுயாமா புகக்கொடவும் அவரது குழுவினருமே மத்திய மலைநாட்டில் உள்ள தும்பரை மலைப்பகுதியில் இத்தகைய எலி இனங்கள் வாழ்வதாக கண்டுபிடித்திருக்கின்றனர். இது தொடர்பாக பேராசிரியர் சுயாமா புகக்கொட தெரிவிக்கும் பொழுது 1930களில் WWA பிலிப்ஸ் என்பவரது ஆய்வுகளுக்கு பின்னர் பாரியளவிலான எலிகள் பற்றிய ஆய்வுகள் எதுவும் நடைபெறவில்லை. இருப்பினும் 2001 மேற்கொள்ளப்பட்ட எலிகள் தொடர்பான ஆய்வுகளை தாம் மேலும் தொடர்ந்ததன் காரணமாக இந்த புதிய இனத்தை தும்பரை பிரதேசத்தில் கண்டுகொள்ள முடிந்ததாக தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் தும்பரை மலைச்சாரர்களில் தாவர விலங்கு சமநிலைத்தன்மை பொதுவாக காணப்படுவதாகவும் இதனை தொடர்ந்து பாதுகாப்பதன் மூலமே தமக்கு உரித்தான விலங்கு மற்றும் தாவர இனங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். நக்கல்ஸ் மலைத்தொடருக்கு அண்மித்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலி இனத்திற்கு மோஸ் தும்பரை அல்லது தும்பரை சிறிய முள் எலி என பெயரிடப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் இதுவரை 14 வகையான எலி இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இதனுடன் சேர்த்து இப்பொழுது மொத்தம் 15 இனங்கள் இலங்கையில் காணப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்பு மீகுட பகுதியில் விசாக பூரணை தினத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருந்த தானசாலைக்காக வரிசையில் நின்று கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது வாடகை சிற்றூர்ந்து ஒன்று மோதியதில் 6 பேர் உயிரிழந்தனர். இதன்போது காயமடைந்த சிறு குழந்தை உட்பட 7 பேர் ஹோமாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவிசாவல பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த குறித்த வாடகை சிற்றூர்ந்து ஒன்று மீகுட சந்திப்பில் உள்ள தானசாலையில் வரிசையில் நின்று கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது மோதியதாக தெரிவிக்கப்படுகின்றது. 15, 32 மற்றும் 56 வயதுடைய மூன்று பெண்களும் 35 மற்றும் 38 வயதுடைய மூன்று ஆண்களும் உயிரிழந்தனர். சம்பவம் தொடர்பில் 42 வயதான சிற்றூர்ந்தின் சாரதி கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி சந்தியிலிருந்து திருநெல்வேலி சந்தை பக்கமாக உள்ள ஆடியபாதி வீதியின் ஒரு பகுதி செவ்வாய் மற்றும் புதன்கிழமை இரண்டு நாட்களும் ஒருவழிப்பாதையாக மாற்றியமைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை ஆகிய நாட்களில் திருநெல்வேலி சந்தியில் இருந்து திருநெல்வேலி சந்தை பக்கமாக வாகனங்கள் உட்செல்ல முடியாது என்று நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் ப. மயூரன் தெரிவித்திருக்கின்றார். வீதி புனரமைப்பு பணிகளினால் ஏற்படுகின்ற போக்குவரத்து நெருக்கடியை கருத்தில் கொண்டு குறித்த வீதியில் உள்ள வியாபார நிலையங்களுக்கு பகல் நேரங்களில் வாகனங்களில் இருந்து பொருட்களை இறக்குவதனை தவிர்த்து இரவு நேரங்களில் பொருட்களை இறக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்கள் குறித்த பணிகளுக்கு இடையூறு விளைவிக்காமல் பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு எதிரொலி தற்பொழுது ஜூன் முதலாம் தேதி பெட்ரோல் விலையை உயர்த்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி தற்பொழுது 11 சதங்கள் உயர்ந்து பெட்ரோலின் விலை 107 ரூபா 87 சதத்திற்கும் டீசல் லீட்டருக்கு 10 சதங்கள் உயர்ந்து 99 ரூபா 96 சதத்துக்கும் விற்பனை செய்யப்படுவதாக தமிழ்நாடு பெட்ரோலியத்துறை தெரிவித்திருக்கின்றது. இந்தியாவின் பொதுத்துறையைச் சேர்ந்த இந்தியன் எண்ணெய், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய எண்ணெய் நிறுவனங்கள் விநியோகஸ்தர்கள் மூலமாக பெட்ரோல் டீசல் விற்பனையை மேற்கொண்டு வருகின்றன. தெற்காசிய நாடுகளில் கடந்த மார்ச் மாதம் ஏற்பட்ட போரினால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் தட்டுப்பாடு அதிகரித்திருப்பதோடு விலை அதிகரிப்பும் பதிவு செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை மற்றும் டீசல் விலை உயர்ந்திருப்பதாகவும் மேலும் தொடர்ந்தும் நட்டத்தை ஈடுகட்ட விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதேவேளை வணிக எரிவாயு கொள்கலன்களின் விலையும் உயர்வடைந்திருக்கின்றது. 19 கிலோ எடை கொண்ட எரிவாயு கொள்கலன் விலை 46 ரூபாய் உயர்ந்து 3,283 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. வணிக எரிவாயு உருளையின் விலை மேலும் அதிகரித்து வருவதனால் உணவகங்களில் உணவின் விலை மேலும் அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கோயம்பேட்டில் இலங்கையைச் சேர்ந்த இளம்பெண்ணொருவர் கார் ஏற்றி கொல்லப்பட்டமை தொடர்பாக அவருடன் சென்ற இளைஞர் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். தனியார் கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றதாக காவல்துறையினரின் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வந்த 18 வயதான யான்சி என்ற இளம்பெண் இன்ஸ்டாகிராம் மூலம் சென்னையைச் சேர்ந்த பெண்ணொருவருடன் பழகி வந்தார். இந்நிலையில் தோழியை பார்ப்பதற்காக சென்னை சென்ற யான்சி இரவில் கோயம்பேட்டில் உள்ள கேளிக்கை விடுதிக்கு சென்ற நிலையில் அங்கு மற்றொரு தரப்பினருடன் முரண்பாடு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மதுபான விடுதியில் இளம்பெண்ணிடம் சிலர் தவறாக நடந்ததை தட்டி கேட்டபொழுது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த இளைஞர் தெரிவித்தார். இந்த கொலையை காரில் இருந்த 6 பேரில் சுமன் சக்திவேல் என்பவர் செய்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கோபத்துடன் வெளியே சென்ற கும்பல் தங்கள் மீது காரை ஏற்றியதனால் இளம்பெண் உயிரிழந்ததாக அவர் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். மதுபான விடுதிக்குள் தங்களுடன் 17 வயது சிறுமியுடன் வந்ததாகவும் இளைஞர் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். 17 வயது சிறுமியை மதுபான சாலைக்குள் யார் அனுமதித்தது, எப்படி இது இடம்பெற்றது என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். கோயம்பேட்டில் இளம்பெண் கார் ஏற்றி கொல்லப்பட்ட கொடூர சம்பவத்தில் 6 பேரில் 3 பேர் மட்டுமே இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். திராவிடக் கழக ஆட்சியில் தொடங்கப்பட்ட தாயுமானவர் திட்டம் தொடர்வதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று நியாய விலைப் பொருட்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அண்ணாநகர், ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், அடையாறில் 2 நாள் விநியோகம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
1: ஏசியா கோல்டு
0: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள், பொண்ணுக்கு தாலி கொடி, நகை திருத்த வேலைகள்,
1: விதவிதமான நகை தெரிவு,
0: 916 கேடிஎம் முறையில் தரமான நகைகள்,
1: லேசர் கட்டிங்,
0: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
1: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
0: ஏசியா கோல்டு இங்க், 416-746-2742.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காக்கா கடி நிகழ்ச்சி. காக்கா கடியில் கடி கேள்விகள் உங்களுக்காக ரெகுலராக கொடுத்துருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு கேள்வி. அதுக்கு முன்னாடி இந்த டிக்கெட் வின் பண்ண அந்த நேர்கள், நீங்கள் உங்களுக்கு வெரி கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கு, நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்படவே தேவையில்லை. எங்களுடைய ரிசப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வேறு யாருக்கும் கால் பண்ண வேண்டாம். ரிசப்ஷன் நம்பரை மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். 416-644-6300. இந்த நம்பர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே தான் 416-644-6300. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எக்ஸ்டென்ஷன் நம்பர் கேட்கும். நம்பர் 200 எக்ஸ்டென்ஷன் போட்டிங்க அப்படின்னா எங்கள் ரிசப்ஷனில் பேசி உங்களுடைய பேரை சொல்லி நீங்கள் வந்து மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கிங் ஹவர்ஸில், 1 to 5 ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் பேரை போட்டே அந்த டிக்கெட் இருக்கும், அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இருக்குது, குயின்சன், தேவதாஸ், அப்புறம் என்எஸ் தவம், அப்புறம் தீபன், இவங்க தான் வந்து வின் பண்ண ஆட்கள், டிக்கெட் வின் பண்ண ஆட்கள் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அவங்க வந்து டைரெக்டாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி எக்ஸ்டென்ஷன் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வந்து உங்களோட டிக்கெட்டை வாங்கிக்கோங்கிற சொல்லிவிட்டு இப்போ கேள்விக்கு போகும். இப்போ வந்து ஜிகர் தண்டா அப்படின்னாலே நமக்கு தான் தெரியும், அதுக்கு ஒரு வேறு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த ஜில் ஜில் ஜிகர் தண்டா இங்கே அந்த அதுக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி தான் அது. இங்கே ஒருத்தர் மூக்கு முட்டை குடிக்கிறான், ஆனால் அவனுக்கு போதையே ஏறலை, ஏன் அப்படிங்கிறது தான். ஒருத்தர் வந்து அப்படியே உக்காந்து கட்டையில் உக்காந்து மூக்கு முட்டை குடிக்கிறான், ஆனாலும் அவனுக்கு போதையே ஏற மாட்டேன்து, ஏன் அப்படின்ற கேள்விக்கு வித்தியாசமான பதில்களோடு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-644-6222. இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுடைய பதிலை சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான, ஃபன்னியான, ஜாலியான பதிலை தான் எதிர்பார்க்குறோம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஒரு பயங்கரமான கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன், எல்சிபிஓ சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு கேள்வி. ஸோ அந்த கேள்விக்கு பதிலோடு இணைந்திருக்கிற நேயர்களை சந்திக்கலாம். இணைப்பில் மறுபடியும் கேள்வி ஒருத்தர சொல்லிடுறேன். இங்கே ஒருத்தன் உட்காந்து மூச்சு முட்டை குடிக்கிறான், ஆனால் போதையும் ஏறல, ஏன் அப்படின்றது தான் கேள்வி. இணைப்பில் இருக்கும் நேயர்கள் வணக்கம்.
2: முட்டிட்டே
1: குடிச்சா எப்படி இருந்து வாய்க்குள்ள போகும்?
2: வாய்க்க போயிருக்காது, பெரிய கப்பண்டேக்குள்ள வாய்க்க போயிருந்தா தானே போதையேறும்.
1: சிறப்பு சிறப்பு, இன்ட்ரெஸ்டிங் பதில். அந்த பதில வேற யாரோ சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடுவோம் சொல்லி டக்குன்னு கால் பண்ணிட்டீங்க.
2: சொல்லிடு, உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் மூலிகள் வேலையில் எவ்வளவு.
1: நன்றி. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். சொல்லுங்க ரசிகன், நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க இந்த கேள்விக்கு?
2: அவர் சொன்னது வந்து ரொக்கி மொண்டானா.

0: என்னது
1: வீடு கட்டிருப்பானுங்க
0: பாதி மலையை சுரண்டி எடுத்திருப்பாங்க. இங்கடா இங்கிருந்து மலையை காணோம் அப்படின்ற மாதிரி. ஆமா, ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளார மலையை வெட்டி எடுத்திருப்பாங்க.
1: அதே மாதிரிதான் நீங்க அந்த அந்த காபேஜ் போடுறத பத்தி சொல்லியிருந்தீங்க. இப்ப நாங்களாம் ஊர்ல இருக்க அப்படித்தான். ஆனா அப்புறம் இங்க வந்த அப்புறம்தான் இப்படி செய்யலாம் தானே என்ற ஒரு இது அவேர்னஸ் வந்தது.
0: கரெக்ட். ஆமா ஆமா.
1: அண்மையில அந்த ஊருக்கு போய் இந்த தெரியுமா அந்த டிக்டாக்ல அந்த நான் ஒரு குட்டி கதை சொல்லட்டான்னு சொல்லி வேறு வேற ஒரு இந்தியன் பேர் எனக்கு தெரியல. அவர் ஊருக்கு போயிருந்தார். அப்ப சொல்லியிருந்தார் ஸ்ரீலங்காண்ட சுத்தம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. அதை பார்க்கும்போது மிக சந்தோஷமா இருந்துச்சு. பீச்சுகள் பார்க்கல எல்லாமே மிக சுத்தமாக அழகாக இருந்தாரு. சில இடங்கள்லாம் கொஞ்சம் இதா இருந்தேன்னு சொல்லி அதை சொல்லியிருந்தார். அதை பார்க்கிறது அதையும் எல்லா நாடுகளும் அதை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். பதில் எனக்கு தெரியும். நான் சொல்லட்டா?
0: சொல்லுங்க சொல்லுங்க. என்ன
1: குடிச்சாருன்னு சொல்லவே இல்லையே.
0: பச்சை தண்ணியா இல்ல பாலா இல்ல ஜிகர் தண்டாவான்னு சொல்லலையே. கடைசி வரைக்கும் உங்களை அசைச்சிக்கவே முடியாது ரசிகன். இந்த தெளிவான சிந்தனை உங்களை எங்கேயோ கொண்டு போகுது.
1: எங்கேயோ
0: இருக்க வேண்டிய ஆள் தான். கரெக்ட். நன்றி நன்றி. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் பாஜ், நான் மதன் வைக்கின்றேன்.
0: சொல்லுங்க மதன், இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன?
2: அவர் மூக்கு முட்டை குடிக்கிறது 0% ஆல்கஹால்.
0: 0%? அதனால தான் ஒண்ணுமே ஏறல.
2: அவர் அடிக்கிறார் அடிக்கிறார் அடிக்கிறார் ஏறவே இல்ல. மற்றது இன்னும் ஒன்று இருக்குது.
0: என்னது?
2: அவருக்கு இன்றைக்குத்தான் முதலிரவு.
0: அதனால மூக்கு முட்டை பால் தான் குடிச்சிருப்பார் அவர். ஒரு சொம்பு நிறைய ஆட்டுப்பால் குடிச்சிட்டு
2: போயிருப்பாரு.
0: ஆட்டுப்பால் குடிக்க சொன்னா காசிநாதன் கால் பண்ணிடுவாரு. அவன்டா பாலை பத்தி பேசினது அப்படின்ட்டு. அவர் வந்து பாலை பத்தி பேசினாலே அவ்வளவுதான், வாயிலே விட்டு வேணுவாரு. பாத்துருந்துருங்க. ஓகே, நன்றி நன்றி. நல்ல பதில்கள் வந்துட்டு இருக்கு. அடுத்த நேயர் என்ன பதில் சொல்றான்னு கேட்போம். வணக்கம்.
2: சொல்லுங்க.
0: வரும்போது உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஒன்னு ஸ்தவம் அப்படின்ற ஐடி ப்ரூஃப் எடுத்து வந்துருங்க.
2: நான் முதல் நேர் சொன்னவர் மூக்கல முட்டை தான் குடிக்காம மூக்கல முட்டை குடிக்கிறேன். பதில
0: மாத்திட்டேன்.
2: சுயம் முழுக்க நின்றுப்பார். தண்ணி மூக்கு முற்று முற்றாளர் நின்றுப்பார். அப்புறம் அவருக்கு கீக்க வர போகுது.
0: எப்படி சூரியன் முன்னாடி நின்றுப்பாரா?
2: இல்ல இல்ல, ஸ்விமிங் பூல் இருக்குல்ல, நீச்சல் தடாகம்.
0: சரி, ஸ்விமிங் பூல்ல ஸ்விமிங் பூல்ல நின்றுப்பாரா? மூக்கு முட்டை
2: ஸ்விமிங் பூலுக்குள்ள மூக்குல தண்ணி முட்டை நின்றுப்பா அவருக்கு
0: புரியுது. சரி, ஓ, ஸ்விமிங் பூல்ல மூக்கு முட்டை நின்றுப்பாரா அந்த தண்ணியில? அதனால அந்த தண்ணியில இருந்தா யாருக்கும் போதை ஏறாது. அப்படி
2: போதை ஏறாது.
0: இன்ட்ரெஸ்டிங், நல்ல பதில்.
2: எல்லாத்துக்கும் நன்றி, முன்னில் சந்திப்பேன், நன்றி, வணக்கம்.
0: நன்றி இனஸ்தவம், வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம் காசுநாதன்.
0: வணக்கம் காசுநாதன், சொல்லுங்க. எவரு பால பத்தி பேசிட்டு பாருங்க.
3: தெளிவோடையும் நல்ல அன்போடையும் இருக்கிறவனுக்கு எவ்வளவு குடிச்சிடலாம், கவலையா இருக்க ஒரு நாளும் குடிச்சக்கூடாது.
0: சூப்பர் பாயிண்ட். ஆக்சுவலி கவலையா இருக்கும் போது குடிச்சாதான் வந்து தப்பு, தெளிவா சந்தோஷமா இருக்கும் போது லைட்டா ஒண்ணு போடலாம்.
3: அது சந்தோஷம்
0: பயங்கரமான தத்துவம், நல்ல பாயிண்ட் சொல்லிருக்கீங்க. ஓகே, அடுத்தது உங்க இந்த கேள்விக்கு பதில்.
1: இந்த
0: மாதிரி யோசிக்க
1: எனக்கு
0: தோணும் இந்த வெதர் என்ஜாய் பண்றதுக்கு உங்களை மாதிரிதான் உங்களை பார்த்த கத்துக்கணும்.
4: அடிக்கும்
0: அனுப்ப மாட்டாங்க நீங்க வந்து தான் வாங்கணும். ஆமா குயின்சன், இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன?
4: நான் நினைக்கிறேன் மனைவி பார்த்து கொண்டு இருந்திருப்பா.
0: சரி,
4: முராஜ் பார்த்து கொண்டு இருந்திருப்பா, இவருக்கு மூக்கு முத்தா குடிக்க போதவே இல்லை.
0: அவ்வளவுதான், மனைவி பார்த்துக்கிட்டே குடிச்சா எங்கிருந்து ஏறும்? பயம்தான் ஏறும், போதை எங்க ஏறும்? கரெக்டா, அதுதான் சொல்ல வரீங்க இல்லையா? ஊத்தி கொடுத்ததே வந்து மனைவி தான், அதனால ஏறவே ஏறாது. நல்ல பதில், வாழ்த்துக்கள் குயின்சன், நன்றி.
4: நன்றி நன்றி
0: நன்றி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், கமாண்டர் கண்ணன் பேசுறேன்.
0: கண்ணன், உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க.
2: வாய்ப்பு
0: கொடுப்போம், அதுக்கு மேல வரலன்னா அவங்களுக்கு டிக்கெட் கேன்சல், அடுத்தவருக்கு போயிடும் அப்படின்றலாம்.
2: என்னன்னா, இவர் வந்து மனைவியின் காதல மூக்கு முட்டை குடிக்கிறாரு அது ஏறுதே இல்ல.
0: இன்னொரு க்வெஸ்சன் வச்சிருந்தேன், நம்ம நேயர் தாரணியுடைய பிறந்தநாள் இன்னைக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு உங்ககிட்ட தான் டேட்டா பேஸ் இருக்கும், அதனால கேக்குறேன். அவங்களுக்கு வந்து ஜூன் தான் பிறந்தநாள்.
5: ஜூன் தான் பிறந்த நாள். இப்ப என்ன ஜூன் மாசம் வந்துடுச்சு தான், இப்ப ஜூன் மாசம் பிறந்த நாள் கொஞ்சம் யோசிச்சு வருவோம். வந்தோம் நான் உங்களுக்கு சொல்றேன்.
0: ஓகே, உங்க அப்பனா உங்க டைரியில ஆட் பண்ணிக்கோங்க, 3rd தான் உங்களோட பிறந்த நாள்.
5: 3rd பிறந்த நாள்.
0: ஆமா. நிறைய டெபியூ கேரக்டர்ஸ் தான், பட் அந்த கதாபாத்திரங்களாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எக்ஸப்ட் ஃபார் அந்த ஸ்டோரி லைனில் அந்த வில்லன் ஒருத்தர் இருப்பார், அது வந்து ரொம்ப லேவான ஒரு ஸ்டோரி லைன். ப்ளஸ் அந்த கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் புஸ்ன்னு போயிடும். பட் ஓவரால் இட்ஸ் அ குட் என்டர்டெய்னர்னு சொல்லலாம். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். தவம் சொல்லுங்க, என்ன ஏன்
6: பாட்டையும் காணல, புது பாட்டும் போடல, ஹிந்தி பாட்டும் போடல, இப்ப சின்னோட பாடுற அரேஞ்ச்மெண்ட் பண்ணியும் முடியல.
0: சும்மா நீங்க வந்து இஷ்டத்துக்கு விடக்கூடாது, உங்க பாட்டெல்லாம் வந்து போயிருச்சு எல்லாம். ஹிந்தி பாட்டுலாம் போட முடியாது. ஹிந்தி பாட்டு எப்படி போடுவாங்க தமிழ் தமிழ் நிகழ்ச்சியில?
6: என்ன என்ன பாட்டு
0: நீங்க கேட்ட பாட்டு வந்துருச்சு, அவ்வளவுதான் லிஸ்ட்ல. என்ன பாட்டு நீங்க கேட்டீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு கண்டிப்பா ஞாபகம் இல்லை, ஆனா நீங்க கேட்ட பாட்டுலாம் வந்துருச்சு ஆல்மோஸ்ட். இப்ப கடைசியா பெண்டிங் இருக்கிறது வந்து ஒரே ஒரு பாட்டு தான் பெண்டிங் இருக்கு. இல்ல, எல்லா பாட்டுமே வந்துருச்சு ஆல்மோஸ்ட். மணிய மணி குயில யாரோ கேட்டாங்க, அது மட்டும் இன்னும் பெண்டிங்ல இருக்குது. எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. நீங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க சொல்லுங்க.
6: என்ன
0: இந்த கேள்விக்கே பதில் தெரியல, அப்பனா ஜஸ்ட் லைட் கால் பண்ணிட்டீங்க. நாங்களே இங்க இப்படி தத்தளிச்சிட்டு இருக்கும் போது இதை வந்து டெய்லி கேட்டுட்டு போறீங்களே, கண்டிப்பா. அதனால சொல்ற செப்டம்பர் மாதம் தான் அவனுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எனக்கு மட்டும் வீட்டுல அவனை வச்சு அவன் வந்து இப்படி ஓடி ஓடி எல்லாரையும் வேலை வாங்குறத வச்சுட்டு பார்க்க ஆசையா என்ன? அனுப்புறோம், கூடி சீக்கிரம் அனுப்பிடுறோம்.
6: நன்றி.
0: இவருன்னு அப்பப்ப வந்து கலக்காம் மத்கர், ஏய் பாத்திரா கலக்காம் மத்கர் அந்த மாதிரி வந்து வந்து மிரட்டிட்டு போடுறேன். ஆ, ஸ்கூலுக்கு அனுப்புனியா இல்லையா, ஏய் ஸ்கூலுக்கு அனுப்புனியா இல்லையாடா அப்படின்ட்டு மிரட்டாதீங்க, அனுப்பிடுறேன் ஸ்கூலுக்கு. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம். ஆப்கா நாம் கியா ஹே?
7: இல்ல அன்றைக்கே நான் சொன்னதுக்கு அணி பழி வாங்கிட்டீங்க. எனக்கு எங்களுக்கு அதுல ஒரு லேடிஸும் கூட கிடைக்கல தெரியுமா?
0: இது வந்து சதியா? இந்த பேரை எழுதி போட்டதே வந்து சிந்து தான். அவங்க அவங்களே ஒரு பெண் தான், அதனால கண்டிப்பா பெண்களுடைய பேர்லாம் ரொம்ப அழுத்தமா தான் எழுதி போட்டிருப்பாங்க. என்ன பண்றது, அன்னைக்கு உங்க ராசி ஒர்க் அவுட் ஆகல.
7: இல்ல, அது ஒரு தடவை கூட லேடிஸ் கிடைக்கல.
0: எதிர்கட்சிக்காரர்கள் செய்த சதி இது அப்படின்ற மாதிரி என்னைய உள்ள கூப்பிட்டீங்க. ஆனா இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது, அதுலயும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து நம்பிக்கைய எப்பயுமே தளர விடாதீங்க. இப்ப கரண்ட் இயர் 2026 ஏதோ நடக்குது, நினைச்சே பார்க்க முடியாத பல ஆச்சரியங்கள் நடக்குது. சோ இதுவும் நடக்கும். செல்விக்காக ஒரு டிக்கெட்டை எடுத்து வீங்க, செல்விக்கு ஒரு டிக்கெட் பார்சல். அவங்கெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் கண்டிப்பா வருவாங்க ஷோவுக்கு. நீங்களும் அந்த மாதிரி கண்டிப்பா வந்துருங்க. டிக்கெட் வந்ததோ இல்லையோ காசு போட்டதோ வாங்கிட்டு வந்துருங்க இல்லையா, அதுக்குள்ளார ஏதாவது ஒரு இலவச மாட்டுதானு பார்ப்போம். ஆமா, இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? மூக்கு முட்டை ஒருத்தன் வந்து குடிச்சான், ஆனா போதையே ஏறல, ஏன்?
7: மனைவிதான்
0: முட்டி இருப்பாங்க டம்முன்னு ஒரு முட்டு, அதுக்கப்புறம் என்ன தலையிலான என்ன தண்ணி தான் குடிக்கணும், ஒண்ணும் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்டிங். சரி செல்வி, நீங்க ஹோப் போடுறீங்க, கவலைப்படாதீங்க, டிக்கெட் தானே உசார் பண்ணிடுவோம். சரியா, ஓகே, கண்டிப்பா, நிச்சயமா. நன்றி செல்வி, மீண்டும் சந்திப்போம். இனிப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். ஆல்மோஸ்ட் முடிய போகுது ஷோ. ரமேஷ்,
8: இது வந்து நான் இங்க இந்த இதுதான் கேள்வி என்னன்னு தெரியல, இப்பதான் சொன்னீங்க. இருந்தாலும் உன்னையாண்ட மூக்கு முட்டை குடிக்கணும், வாய் முட்டை தானே குடிக்கணும், அப்பதான் உள்ள ஏறும்.
0: கரெக்ட்,
8: மூக்கு முட்டை குடிக்க சொன்னா
0: கரெக்ட். முதல்லயும் அந்த நேயர் யாரு புருஷத்தம்னு இந்த மாதிரி பதில் தான் ஒண்ணு சொன்னாரு. கரெக்ட், அதுதான், அதுவும் ஒரு பதில் வச்சிருந்தீங்க, வச்சிருந்தனால அது வந்துருச்சு.
8: இன்னொரு பதில், இன்னொரு பதில், இல்ல பாரதேசி, நீ குடிச்சது டாஸ்மார்க் ஏஜென்சியா, குடிநீர் வரைகாட வாழ போய் குடிச்சு வருகா, தெரியாம
0: கவர்மெண்ட் தண்ணி தான், ஆனா இது கார்பரேஷன் தண்ணி.
8: ஏறிடும்.
0: நன்றி, நன்றி. நயாகரா இருக்கிற இந்த ஊர்ல எவ்வளவு குடிச்சாலும் ஏறாது அப்படிங்கிறது உண்மைதான். இதோட நானும் கிளம்பி, நேரம் வந்தாச்சு. நான் வச்சிருந்த பதில் எல்லாமே வந்துருச்சு. இன்னைக்கு கால் பண்ணி ஆதரவு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொன்று சிறப்பித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் ஜே ராஜ். நன்றி, வணக்கம் நேர்களே.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபூர் நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
12: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
13: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
12: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
13: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
12: சுகந்தன் 416-540-6269.
13: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
14: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
15: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
16: மியூசிக் கனெக்ட்ஸ்,
15: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி, நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன், சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
16: அப்படின்ற
17: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
18: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
17: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
18: 416-489-2000 GTA கிரெடிட்.
19: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
20: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
21: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
20: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
21: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
20: 416-271-5992.
21: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
22: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
23: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
24: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
25: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம்.
26: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன் கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
27: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
28: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
29: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி, மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம், பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
30: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
31: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
32: உங்களுக்கு இப்பவும் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி
31: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன், மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
30: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
32: 905-270-8800.
30: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
33: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
18: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
34: அதிகாரம் 61, மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக, உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: உங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமர். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222
4: சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம்.

0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு
8: தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4761.
4: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம்.
5: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
6: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
1: சுகந்தன் 416-540-6269
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49
2: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 61 மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financeல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67.

0: ஜி இப்படிங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
6: ஏசியா கோல்டன்.
5: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள். பொண்ணுக்கு தாலி கொடி, நகை திருத்த வேலைகள்,
6: விதவிதமான நகை தெரிவு,
5: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
6: லேசர் கட்டிங்,
5: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
6: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
5: ஏசியா கோல்டன், 416-746-2742.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
8: Music Connects.
7: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
10: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800. 905-270-8800.
10: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD-யின் மாலை நேர ஒலிபரப்பு. இன்று முதலாம் தேதி ஜூன் மாதம் 2026 ஆண்டு. மே மாதத்திற்கு விடை கொடுத்து புதிய ஒரு மாதத்தில் நாங்கள் காலடி வைத்திருக்கின்றோம். இந்த வருடத்தின் 6வது மாதம் இப்போது உருண்டோடி வந்திருக்கின்றது. ஜூன் மாதம் என்று சொன்னாலே பொதுவாக ஜூன் ஜூலை மாதம் என்று சொன்னால் மிக பெரும் கோடைக்காலம், கோடையின் ஆர்ப்பரிப்புகள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் அனுபவிக்க இருக்கின்றோம். அதுவும் பல்வேறு விதமான சிறப்புகள் நிறைந்த மாதம் இந்த ஜூன் மாதம் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஜூன் மாத தினத்திலே இன்று ஜூன் முதலாம் திகதி என்றால் அது உலக சர்வதேச குழந்தைகள் தினம் என்ற ஒரு நாளை கொண்டாடுகின்றார்கள். அது மட்டுமல்ல உலக பால் தினம், உலக வேர்ல்டு மில்க் டே என்ற ஒரு தினமாகவும் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. குழந்தைகளின் நலன், பாதுகாப்பு மற்றும் அவர்களின் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த உலகம் முழுவதும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. சர்வதேச சிறுவர் தினம் என்பது அக்டோபர் 1, இது சர்வதேச குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படும். அதேபோல் உலக பால் தினம் பால் மற்றும் பால் பொருட்களின் முக்கியத்துவம், அவற்றின் ஊட்டச்சத்து நன்மைகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களின் பங்களிப்பை கொண்டாடும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு இன்றைய நாளை சர்வதேச பால் தினமாக கொண்டாடப்படுகின்றது. எல்லோரும் மின்சாரத்தில் வாழுகின்றோம். இந்த மின்சாரம் என்று சொன்னாலே எங்களுக்கு எப்போதும் நினைவுக்கு வருவது சம்சாரம் அல்ல, அதை சொல்லவில்லை. தோமஸ் அல்வா எடிசன் தான் எங்களுக்கு நினைவுக்கு வருவார். அந்த மின்சாரம் என்ற மிகப்பெரிய உலக கண்டுபிடிப்பை தந்த தோமஸ் அல்வா எடிசனை நாங்கள் வரலாற்றிலே இன்று நினைவு கூறக்கூடிய நாள். இப்படி பல வரலாற்று விடயங்கள் இருக்கின்றன. அவை பற்றியும் பல்வேறு சுவையான விடயங்கள் பற்றியும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டு நேர்களது விருப்ப பாடல்கள் அதுதான் இங்கே முக்கியம். நேர்கள் கொண்டு வருகின்ற இனிமையான மிகச்சிறந்த விருப்ப பாடல்களை நாங்கள் இப்பொழுது இந்த 4 மணி பொழுதிலும் தொடர்ச்சியாக கேட்க இருக்கின்றோம். நேர்களது விருப்ப பாடல்களுக்கு மத்தியில் சில சிறப்பு நிகழ்ச்சிகள். 5 மணி தொடக்கம் 6 மணி வரை நேர்களில் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து 6 மணி தொடக்கம் 7 மணி வரை கீத சங்கமம், திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். அதுவும் உங்கள் மனங்கவர்ந்த நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து 7 மணி தொடக்கம் 8 மணி வரை மீண்டும் நேர்களது விருப்ப பாடல்களை நாங்கள் பெற்று 8 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்கள் அபிமானம் பெற்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சி இன்றும் உங்களை சிந்திக்க வைக்க இருக்கின்றது, தேட வைக்க இருக்கின்றது. அது தேடல் தெளிவு என்பவற்றை வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது என்ற வகையில் இந்த 4 மணி பொழுதும் இனிய பொழுதாக மாற இருக்கின்றன. ஆகவே அலையுங்கள். 416-6444-6222 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் அழைத்து நேர்கள் உங்களது விருப்ப பாடல்கள் மற்றும் பல்வேறு விதமான தகவல் பரிமாற்றங்களுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். இன்று மிக சிறப்பு மிக்க ஒரு நாளையும் நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். CNN ஒளிபரப்பு சேவை ஆரம்பித்த நாளும் இன்றைய நாள்தான். 1980 ஜூன் முதலாம் தேதி தான் CNN ஒளிபரப்பு சேவையும் உலக அளவில் மிக சிறப்பாக இன்று வரை இருக்கின்ற ஒளிபரப்பு சேவை ஆரம்பித்த நாளும் இன்றைய நாள் என்பதை இந்த வேளையிலே நினைவுபடுத்தி கொண்டு நேர்களே உங்களது விருப்ப பாடல்கள் மற்றும் தகவல்கள் போன்றவற்றுடன் நாங்கள் பயணிப்போம். மிக இனிமையான பொழுதாக இந்த 4 மணி பொழுதை மாற்றியிருக்கின்றீர்கள். இதுவரை இடைவிடா இசை மலையை சிஎம்ஆர் தமிழ் HD உங்களுக்கு வழங்கியிருந்தார். 24 மணி நேர சிஎம்ஆர் தமிழ் HD-யில் இந்த 4 மணி பொழுதுகள் இனிய பொழுதாக மாற இருக்கின்றன.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் வாழும் இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்த விசேட கலந்துரையாடலுக்கு விடுக்கப்பட்ட அழைப்புக்கு இணங்க அதில் கலந்து கொண்டதாக வெளிவிகார அமைச்சர் விஜய் தஹேர தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த மார்ச் மாதம் 1 தேதி முதல் மே 31 வரையிலான 3 மாத காலப்பகுதிகள் மாத்திரம் 5 தடவைகள் எரிபொருள் விலை திருத்தி அமைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அனைத்து பிரதான எரிபொருட்களின் விலைகளும் லிட்டருக்கு 103 ரூபாய் முதல் 155 ரூபாய் வரையில் பாரியளவில் அதிகரித்துள்ளன. யாழ் வடமராட்சி கடற்பரப்பில் இருந்து கடந்த 27 தேதி மீன்பிடிக்கச் சென்று காணாமல் போன மீனவர்கள் 4 தொடர்பில் எந்தவிதமான தகவல்களும் கிடைக்கவில்லை என்று யாழ் மாவட்ட கடற்றொழிலர் நீரியல் வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் கிருஷ்ணன் அகிலன் தெரிவித்திருக்கின்றார். மீனவர்களை தேடும் நடவடிக்கை விசேட அனுமதியோடு இந்திய எல்லை வரை நடத்தப்பட்டும் எந்தவித சாதகமான முடிவுகளும் இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு வழங்கப்பட்டு 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள் என்று அமைச்சர் ஆனந்த் அறிவித்துள்ளார். இன்று திருச்சி சென்ற முதலமைச்சர் விஜய் வீதி உலா சென்று தனக்கு வாக்களித்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் அவர் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். இந்திய முப்படைகளின் தலைமை தளபதியாக ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி நேற்று பதவியேற்றுக் கொண்டார். முப்படைகளின் தலைமை தளபதியாக இருந்த ஜெனரல் அனில் சௌஹான் நேற்று ஓய்வு பெற்றதை அடுத்து இந்தியாவின் புதிய தலைமை தளபதியாக ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நேற்று பதவியேற்றுக் கொண்டார். இளைஞர்களிடையே மின் சிகரெட் புகைத்தல் பழக்கம் அதிகரித்து வருவதனால் 2045 ஆண்டுக்குள் கனடியர்களிடையே நிக்கோட்டின் பயன்பாட்டை மக்கள் தொகையில் 5% குறைவாக குறைக்க வேண்டும் என்று பல சுகாதார அமைப்புகள் மத்திய அரசை வலியுறுத்தி வருகின்றன. 25 கனடியர்களிடையே நிக்கோட்டின் பயன்பாடு அதிவேகமாக வளர்ந்திருக்கின்றது என்றும் இது ஒரு பெரும் கவலைக்குரிய விடயம் என்றும் புகைப்பிடித்தல் மற்றும் ஆரோக்கியம் மீதான நடவடிக்கை ஆக்ஷன் ஆன் ஸ்மோக்கிங் அண்ட் ஹெல்த் அமைப்பின் நிர்வாக இயக்குநர் லெஸ் ஹெகன் இதனை தெரிவித்திருக்கின்றார். முக்கியத்துவம் வாய்ந்த பழங்குடி மொழிகள் அலுவலகம் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. முறைப்பாடுகளை பெற்றதைத் தொடர்ந்து பழங்குடி மொழிகள் அலுவலகத்தில் நடைபெறும் பரிவர்த்தனைகள் மற்றும் செயற்பாடுகள் குறித்து நிதி தணிக்கை செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. லெபனானின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க 900 பழமையான பியோ கோட்டையை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் லெபனானுக்குள் மேலும் ஊடுருவி வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டையையும் அதை சுற்றியிருக்கின்ற மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த மலைத்துறையும் கைப்பற்றியுள்ளது. 6 முன்னர் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போதிலும் லெபனானுக்குள் தனது படைகளை மேலும் முன்னேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டதை தொடர்ந்து இன்று அதிகாலை உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் 2% மேல் அதிகரித்திருக்கின்றன. அமெரிக்க மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றுக்கு $2.37 அதிகரித்து $89.73 பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றுக்கு $2.16 அதிகரித்து $93.28 உயர்ந்திருக்கின்றன.
1: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3. உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல் காடை ஈரல் கறி ஆம்பூர் செட்டிநாடு திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி சூடான மல்லிப்பூ இட்லி விதவித தோசைகள் டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் ராஜா செட்டிநாடு 825 பேஸ்னோ அவென்யூ C101 ஸ்காப்ரோ 416-299-9393
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
4: 416-700-2222 416-700-2222 J.CA.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் உடன் இணைந்திருக்கும் நேரம் இந்த வேளையில் நாங்கள் நிகழ்ச்சியில் நேர்களை இணைத்துக் கொள்கின்ற நேரம். ஏற்கனவே நடைபெற்று முடிந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் பற்றிய முடிவுகள் நேர்கள் அறிந்தது தான் எங்களது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் மற்றும் தமிழ் எஃப்எம் விளையாட்டு நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் நீங்கள் முடிவுகள் பற்றிய செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆர்சிபி அணி இரண்டாவது தடவையாக தொடர்ச்சியாக 2025 அதைத் தொடர்ந்து 2026 இப்போது மீண்டும் ஐபிஎல் போட்டியில் அந்த கிண்ணத்தை திடலாக்கி கொண்டிருக்கின்றது ஆர்சிபி அணி. ஆர்சிபி அணிக்கும் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கும் இடையில் நடைபெற்ற போட்டி, அதுவும் குஜராத்தில் அகமதாபாத்தில் நடைபெற்ற உலகத்தின் மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் கிரிக்கெட் மைதானம் என்று சொல்லப்படுகின்ற அகமதாபாத் நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற போட்டி, பல விடயங்கள் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு மிக சிறந்த சாதகமாக அமைந்திருந்தன என்றாலும் அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சாய் சுதர்சன் மற்றும் சுப்மன் கில் இருவரது விக்கெட்டுகள் பவர் பிளேக்குள்ளேயே பறிக்கப்பட்டன. அதான் மிக முக்கியமான காரணம். பிறகு மூன்றாவது விக்கெட்டும் மிக வேகமாக சிந்துவின் விக்கெட்டும் பறிக்கப்பட்டது. இதன் காரணமாக ஆரம்பத்திலேயே ராயல் சேலஞ்சர்ஸ் அணி வெற்றியை தனதாக்கி கொண்டதாக கருதப்பட்டது. பலரும் முடிவை ஆரம்பத்திலேயே தீர்மானித்திருந்தார்கள். இந்த வகையில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி இப்பொழுது வெற்றி கிண்ணத்தை தனதாக்கி கொண்டிருக்கின்றது. குஜராத் டைட்டன்ஸ் அணியின் பந்து வீச்சாளர் ரபாடா இப்பொழுது பர்பிள் கேப் மிகச்சிறந்த பந்து வீச்சாளர், 28 விக்கெட்டுகளை வீழ்த்தி மிகச்சிறந்த பந்து வீச்சாளர் என்ற அந்த பர்பிள் கேப்பை பெற்றிருக்கின்றார். அதே போல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் இள வீரர் இளங்கன்று சூரியவன்சி அதிகளவு ஓட்டங்களை குவித்து ஓரேஞ்ச் கேப்பை தனதாக்கி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அடுத்த வருடம் வருகின்ற ஐபிஎல்லை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல நேர்களே, ஐபிஎல் முடிந்தால் என்ன, விளையாட்டு ரசிகர்களுக்கு ஜூன் ஜூலை மாதங்கள் மிகச்சிறந்த பரிசு காத்திருக்கின்றது. குறிப்பாக எந்த விளையாட்டுத்துறையானாலும் இந்த 2 உலகளவில் மிகச்சிறந்த விளையாட்டுகள் இடம்பெற இருக்கின்றன. குறிப்பாக ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் களை கட்டி இருக்கின்றன. இப்பொழுது பல்வேறு விதமான கேளிக்கைகள், கொண்டாட்டங்கள் கனடா நகரங்கள் முழுவதும் ஆரம்பமாகி இருக்கின்றன. வாகனங்களை பார்த்தீர்களானால் தெரியும், ஒவ்வொரு தமது ஆதரவு அணிகளுக்கு நாடுகளுக்கு கொடிகளை பறக்கவிட்ட வண்ணம் ஆதரவாளர்கள் இப்போதே ஆரம்பித்து விட்டார்கள் பெரிய மேளதாளங்களுடன். அது மட்டுமல்ல, ஜூன் மாதம் 12 உலகக்கிண்ண மகளிர் T20 கிரிக்கெட் போட்டிகள் வேல்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் இடம்பெற இருக்கின்றன. நேற்றைய தினம் பிரான்சில் ஒரு மிகப்பெரிய துன்பகரமான சம்பவம் இடம்பெற்றதை கேள்விப்பட்டிருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள், செய்திகளில் கேட்டிருப்பீர்கள். ஒரு பெரிய உதைபந்தாட்ட போட்டி, அந்த போட்டியின் முடிவில் பெரிய கலவரம், என்ன சொல்வது, அது அந்த இடமே ஒரு ரணகலமாக மாறியிருந்தது. பிரான்சின் மிக முக்கியமான தெருக்கள் எல்லாம் பின்பற கடுமையான காவல்துறை நடவடிக்கைகள் மூலம் அது கட்டுப்படுத்தப்பட்டாலும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் அந்த வெற்றி முழக்கங்கள், வெற்றி கோஷங்களை கொண்டாடுவதற்காக மிகப்பெரிய ஊர்வலம் ஒன்றை நடாத்த இருக்கின்றார்கள். அந்த ஊர்வலத்திலும் ஏதாவது வன்முறைகள் வெடிக்குமா, அல்லது ஊர்வலத்தை தடை செய்ய போகிறதா பிரான்ஸ் அரசு என்றெல்லாம் இப்போது பிரான்சிய கொண்டாட்டம். பிரான்ஸ் ஜனாதிபதி கூட இமானுவேல் மைக்ரோன் கூட அந்த போட்டியை கண்டுகளித்து வெற்றி பெற்ற அணி தனது நாட்டு அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அந்த வீரர்களை வரவழைத்து அவர்களுக்கான விருந்து வசாரத்தை எல்லாம் வழங்குகின்ற பல்வேறு விதமான சம்பவங்கள் நடைபெற இருக்கின்ற அந்த நேரத்தில் இவ்வாறான கலவரங்கள், குழப்பங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பிரான்சில் என்ற பல சம்பவங்கள் விளையாட்டு ரசிகர்களுக்கு தீனி போல காத்திருக்கின்றன. இப்பொழுது உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி ஒரு பக்கம், நாடுகளுக்கு இடையிலான போட்டிகள் இப்போது பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் தொடர்கள் நடைபெற்றிருக்கின்றன. இப்படி பல போட்டிகள் விளையாட்டுத்துறை, அது பல தனியே கிரிக்கெட் உதைபந்தாட்டு மட்டுமல்ல, பல்வேறு செஸ் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே போல் ரக்பி போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்படி பல போட்டிகளையும் நாங்கள் அவ்வப்போது எங்களது செய்திகள் மற்றும் தகவல்கள் மூலம் உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்போம். இப்பொழுது நிகழ்ச்சியில் முதலாவது நேரம் நிகழ்ச்சியில் நாங்கள் இப்பொழுது முதல் 6 வரை நேர்களை இணைத்துக் கொள்வோம். நீங்களும் பாடல் விரும்பி கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222.

0: இப்பொழுது நிகழ்ச்சியில் முதலாவது நேர் வணக்கம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி
1: தான்,
0: 23 தம்பியாக்கள் ரெண்டு பேரும் கைய விட்டுட்டாங்க, சாய் சுதனும் சுப்மன் ஹில்லும்.
1: முதல்
0: மேட்ச்ல ரெண்டு அவுட் பெரிய பரிதாபகரமான அவுட், அது மன்னிக்கலாம்.
1: நன்றி,
0: இப்பொழுது மதியின் விருப்ப பாடல்

0: அது டும் டும் டும் திரைப்படத்தில் இருந்து. டும் டும் டும் திரைப்படம் 2001 வெளிவந்த திரைப்படம். அது மாதவன் மற்றும் ஜோதிகா ஆகியோரது நடிப்பில் அந்த திரைப்படம் பார்த்திருப்பீர்கள். மணிரத்னம் கதை வசனம் எழுதினாலும் அந்த திரைப்படத்தை இயக்கியவர் அழகம் பெருமாள் இயக்கிய திரைப்படம். திரைப்படத்துக்கான இசையினை மிக சிறப்பாக வழங்கியிருந்தார் கார்த்திக் ராஜா. இசைஞானியின் புதல்வர்களில் ஒருவர் கார்த்திக் ராஜா அந்த மலைய மாறுதமாக எங்களுக்கு வீசி அந்த பாடல் சாதனா சர்க்கம் வீசி அந்த பாடல் சாதனா சர்க்கம் ஹரிஹரன் மற்றும் ராமநாதன் ஆகியோரது குரல்களில் நா முத்துக்குமார் வரிகளை எழுத கார்த்திக் ராஜா கடம் வயலின் சிம்பிள்ஸ் தாளம் பம்பை பேஸ் கிட்டார் சிந்திசைசர் தவில் டாலக் ஹிக் ட்ரம் ஓகன் ரிதம் கிட்டார் என்று பல அற்புதமான ஆங்காங்கே தவிலும் வந்து சென்றது. இசைக்கருவிகளுடன் வழங்கிய அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 5:22 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற உங்கள் விருப்ப பாடலுடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
2: இல்ல இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்
3: தங்க நகை அடகு சேவை மிக குறைந்த வட்டி வீதம் நம்பிக்கையான சேவை அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம் பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம் உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள் ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம் The Law Office of Melanie David.
4: 416-271-5992
5: Markham & Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா பிரைஸ் பெஸ்டா டெலிவரி ஃபாஸ்டா ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
5: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
6: 905-417-6069
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069 எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்
7: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ்

0: நிகழ்ச்சியில் எடுத்தனர். வணக்கம்.
1: இனிய மாலை. வணக்கம் ஐயா வாசன், கோராஷ்டிரன், நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல நலம், நன்றி. நீங்கள் நலமா?
1: நான் நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். இந்த கிரிக்கெட் மேட்சை பார்த்து கொண்டிருந்தேன் நண்பர், வழக்கமாக கொமெண்ட்ரி கொடுப்பார். அன்றைக்கு சாம்பியன் மேட்ச் அண்டு கொஞ்சம் மிகவும் கவலைப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், நீங்க சொன்ன நீங்கள் தானே வியாழக்கிழமை இந்த மாதம் பிரஜைகள் மாதம் அண்டு பிரஜைகள் மாதம் வருது. ஆனபடியா வாசனையா சொன்னவர் வியாழக்கிழமை கேள்வி பதிலே, அதிகம் கவலைப்படாதே, அதிகம் யோசிக்காதே, பிபி ஏறப்போது. உன்னுடைய ஊர் டீமும் விளையாடவில்லை, உன்னுடைய ஸ்கூல் டீமும் விளையாடவில்லை, உன்னுடைய நாடும் விளையாடவில்லை.
0: சும்மா பார்த்து ரசிச்சு போட்டு
1: பார்த்து ரசித்துட்டு போய் பிடிக்காடி டிவி ஓ பண்ணி போடு, வெளியில போய் சுத்தி கொண்டு
0: வாங்கினது.
1: ஓம் அண்ணா டிவியை நிப்பாடி போட்டு போடுறேன்.
0: அப்படித்தான் முதலாவது இன்னிங்ஸ் முடிய, குஜராத் டைட்டன்ஸ் அணியின் மேட்ச் பேட்டிங் முடிய எல்லாரும்
1: நிக்கிறீங்களும்
0: நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: ஆமாமே, மான்புர் மங்கையை பாடல் அடுத்து ஒழிக்க இருக்கின்றது. நேர்களை, நாங்கள் இன்றைய நாளிலே பல்வேறு விதமான தகவல்களையும் உங்களுக்கு வழங்க வேண்டும். தகவல்கள் விடயங்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு நிகழ்ச்சி பாடல் மட்டுமென்றால் பல நேர்களுக்கு இப்போது தவிட்டதில்லை, தனியாக பாடல் போட்டால் தகவல்கள் வழங்க வேண்டும் என்று நிற்கின்றார்கள். என்ற வகையில் தகவல்களை வழங்கி கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருப்போம். இதுவும் ஒரு கிரிக்கெட் தகவல் தான். 2021 மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரர்கள் பெயர் பட்டியல் இப்போது வெளியாகி இருக்கின்றது. 2000 தொடக்கம் 2025 வரை உலகின் மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரர்கள் என்ற பெருமையை சிலர் தட்டி சென்றிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் சகலதுறை ஆட்டக்காரர் என்ற பெருமையை உலகின் மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்க வீரர் ஜாக் கேலிஸ் பெற்றிருக்கின்றார். மிகச்சிறந்த சகலத்துறை ஆட்ட வீரர் என்ற பெருமை அவருக்கு கிடைத்திருக்கின்றது. மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர் என்ற பெருமையை சச்சின் டெண்டுல்கர் வைத்திருக்கின்றார். மிகச்சிறந்த எழுச்சி பெற்ற வீரர் என்ற பெருமையை விராட் கோலி தனதாக்கி கொண்டிருக்கின்றார். இதைவிட மிகச்சிறந்த பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரனுக்கு கிடைத்திருக்கின்றார். இன்னும் பல்வேறு விதமான சிறப்புகள் பெற்ற வீரர்கள் என்ற பெருமையை ரிக்கி பொண்டிங் பெற்றிருக்கின்றார். ஏபிடி வில்லியர்ஸ், சுக்குமார் சங்ககாரா, ஸ்டெயின் பெற்றிருக்கின்றார். அதே போல் ஜோ ரூட், ஸ்டீவன் ஸ்மித், இவர்கள் மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரர்கள் என்ற பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரர்கள் என்றால் இவர்களது பெயரை சொல்லலாம் என்பதுதான் அதன் பொருள்.

நேர்களை, கிரிக்கெட் உலகின் மிகச்சிறந்த மான்புர் மங்கை ஒருவரையும் இப்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆஸ்திரேலிய வீராங்கனை பெரி, எலிஸ் பெரி, 21 நூற்றாண்டின் மிகச்சிறந்த மகளிர் வீராங்கனை மகளிர் தேவையில்லை தானே, வீராங்கனை என்ற நாமத்தை பெற்றிருக்கின்றார்.

இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானின் பாடலா என்ற ஒரு முறை தெண்டு காதுகளையும் கூர்மையாக்கி கொண்டு கேட்க தூண்டும் அப்படி ஒரு மென்மையான பாடல். மெல்லேடி என்று சொல்வார்கள் அப்படி பாடல் என்றாலும் தாளக்கட்டில் தபேலா 2-4 என்ற அந்த சதுஷ்ட நடையில் பின்னி எடுத்ததுன்னு சொல்வார்கள் அப்படி மிகச்சிறந்த ஒரு தாள நடை அமைந்திருந்தது திரைப்படத்தில். இது குரு திரைப்படத்தில் மணிரத்னம் இயக்கிய திரைப்படம். இந்த திரைப்படம் குரு திரைப்படம். ஆரம்பத்தில் வேறு திரைப்படம் வந்தது கமல்ஹாசன். இது 2007 வெளிவந்த திரைப்படம். மணிரத்னம் இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் இந்த திரைப்படத்திலே மான்புர் மங்கே என்று வைரமுத்து வரிகளை எழுத ஸ்ரீனிவாஸ், சுஜாதா மோகன், ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் தான் பின்னணி குரல் ஒன்று கொடுத்து கொண்டிருப்பார். பில உச்சஸ்தாயில் ஒரு குரல் போய்கொண்டிருக்கும் அந்த குரல் ஏஆர் ரஹ்மானின் குரல். அதை பிடிப்பது கொஞ்சம் கடினம் அவற்ற குரலை அந்த பாடலில் இந்த பாடலில் பிடிப்பது கடினமாக

0: பயன்தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்.
1: Franklin Law Firm, ரவி நடராஜா.
2: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: பிரம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம்.
4: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிரம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
5: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வாசம் சாரா.
0: சாரா சொல்லுங்கள். வணக்கம.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா நல்லா.
1: எனக்கு பாட்டு வந்து மயிரிழகே மயிரிழகே அந்த பாட்டு அன்பு ஆறுகிறே படுத்துறேன்.
0: சரி, பாடல் ஒழிக்கும் சாரா, நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமை. ஆமாம், அது சாராவின் ஒரு பாடல் அடுத்தொழிக்க இருக்கின்றது. இந்த வேளையிலே நேர்களை பிக்மி என்று ஒரு டாக்ஸி சர்வீஸ் சேவை இலங்கையில் நடைபெற்று வருகின்றது. பிக்மி என்று இப்போ இங்கே உஃபர் சர்வீஸ் போல இலங்கையில் நடைபெற்று வருகின்றது. கொழும்பில் நேற்றைக்கு முந்தைய தினம் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இது ஒரு அனுபவ பகிர்வாக, ஒரு அனுபவமாக நீங்கள் எடுத்துக்கொள்வதற்காக. நீங்கள் கொழும்பு செல்லுகின்ற போது இவ்வாறான அவஸ்தைகளில் மாட்டுப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தகவலை சொல்கின்றோம், விரட்டுவதற்காக அல்ல. அந்த பிக்மியை பிடித்து இவர்கள் பயணம் செய்திருக்கின்றார்கள் நால்வர். பயணம் செய்த போது இடையில் திடீரென்று அந்த சாரதியை மடக்கி பிடித்து பின்னால் இருப்பவர் உடனடியாக அவரது காரை நிறுத்துமாறு சொல்லிவிட்டு, ஏதோ அலுவல் என்று சொல்லி நிறுத்திவிட்டு அவரது கழுத்தை நிறுத்தி கொண்டு உனது ஏடிஎம் கார்டை தரச்சொல்லி வற்புறுத்தி இருக்கின்றார்கள். நீண்ட வற்புறுத்தலின் அடிப்படையில் ஏடிஎம் கார்டை இவர் எடுத்து கொடுத்து உனது வங்கியில் பணம் எடுத்து எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்ல, அந்த வங்கி நோக்கி சென்று 38,000 ரூபாய் பணம் எடுத்து கொடுத்த பின்னர் இவரை அவர்கள் மேலும் தாக்காது விட்டு இறங்கி சென்றிருக்கின்றார்கள். பின்னர் இவர் போலீஸில் முறைப்பாடு செய்து இப்போது முதலில் வாகனத்தில் ஏறியவுடன் இந்த சாரதியை மிரட்டி உனது வாகனத்தில் உள்ள கேமராக்களை ஓஃப் பண்ண சொல்லியிருக்கிறேன். அப்போ இவர் ஓஃப் பண்ணி விட்டேன் என்று சொல்ல இருந்தவர்கள் அதை நம்பிவிட்டார்கள். ஆனால் வாகனத்தில் கேமராக்கள் தொடர்ச்சியாக வேலை செய்த வண்ணம் இருந்திருக்கின்றது. இப்பொழுது இந்த டிரைவர் என்ன செய்திருக்கின்றார், 38,000 பணம் போனாலும் பரவாயில்லை, எடுத்து கொடுத்து விட்டு தப்பினேன் பிழைத்தேன் என்று வீட்டை வந்து முடங்கி விடாது நேராக போலீஸில் சென்று முறைப்பாடு செய்திருக்கின்றார். போலீஸார் அந்த நால்வரையும் கைது செய்திருக்கின்றார்கள். கைது செய்து விசாரித்த போது போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள், போதைப்பொருள் வாங்குவதற்கு கையில் பணம் இல்லை என்பதனால் அந்த பிக்மி சாரதியிடம் பணம் பெறுவதற்காக அதில் ஏறியிருக்கின்றார்கள். இது இலங்கை இல் உள்ள உங்களது உறவினர்கள் மட்டுமல்ல, நீங்கள் இலங்கைக்கு திடீர் பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற போதும் இவற்றில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தகவலை தந்தோம். இப்பொழுது சாரா விரும்பி கேட்ட பாடலுடன் இணைந்திருப்போம். இது மயில் நிறகு.

அது சுத்த சன்னியாசி தர்பாரி கானடா என்ற அந்த ராகங்களின் கலவை இல்லையா, ரொம்பவும் தொந்த அருமையான பாடல். இந்த பாடல் எல்லோரும் விரும்பி கேட்ட மிகச்சிறந்த பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. பல சிறப்புகள் இந்த பாடலுக்கு இருக்கின்றன. அன்பே ஆர்வீரே திரைப்படத்தில் நரேஷ் ஐயர், மதுஸ்ரீ என்ற இரண்டு பாடகர்கள் பாடிய பாடல். வாலி வரிகள், இந்த பாடலுக்கு வாலி தந்த இந்த வரிகள் மிக அருமையான வரிகள். அதுவும் தமிழ் துள்ளி விளையாடும் மெய்யெழுத்து உயிரெழுத்து என்று தமிழை ஒரு காதலித்து அவர் தந்த பாடல். ஆனால் இந்த பாடல் வாலி எழுத எடுத்துக்கொண்ட நேரங்கள் கேட்டால் கொஞ்சம் ஆச்சரியப்படுவீர்கள். 30 நிமிடங்கள் அல்ல, வெறும் 3 நிமிடங்களில் இந்த பாடலை எழுதி தந்ததாக இந்த திரைப்படத்தின் அன்பே ஆறு இதே திரைப்படத்தின் சூர்யா பல மேடைகளில் இதை சொல்ல கேட்டிருக்கின்றோம்.

0: நேர்களை நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நேர்களை இணைக்கப் போகின்றோம். காத்திருங்கள், அத்தனை நேர்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். நேரங்களை மணிக்கூடுகளை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். என்னடா காத்திருக்கின்றோம், அழைக்கவில்லை என்று பயப்படாதீர்கள். அத்தனை நேர்களது பாடல்களும் பெற்றுக்கொள்ளப்படும், எங்களது நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து ஒளிபரப்பா.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: நிகழ்ச்சியில் நடத்தினர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. அருண்குமார் நினைக்கிறேன்.
0: அருண்குமார் வணக்கம்.
1: எனக்கு என்ன பாடல் என்ன, எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் நலம், நீங்கள் எப்படி?
1: ஓ நானும் நல்லா இருக்கிறேன். என்ன நன்றி. எனக்கு காதோரம் லூலா கண்ட பாடல்.
0: ஏன் லோலாக்கு காதுரம் தானே அருண்?
1: ஆமாம்.
0: சரி, பாடலை மறந்துட்டீங்க. காதோரம் லோலாக்கு. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம். மண்பா.
0: மண்பா வாங்க.
2: நீங்கள் நலம், நானும் நலம். எனக்கு நேரம் படத்துல காதலன் உள்ளே வந்த நேரம்.
0: நேரம் படத்தில் பாட்டு விளங்கிய நீங்க சொல்றது. நீங்கள்
2: காதல் என்னுள்ளே வந்த நேரம்.
0: காதல் என்னுள்ளே வந்த நேரம், அது என்ன? நீங்கள் நலம், நான் நலம் என்று விளங்கியது எனக்கு.
2: நீங்க நலம் என்று
0: அந்த அந்த நலம் விசாரிக்கிறத நாங்கள் விடலாம். என்ன எல்லாருக்கும்
2: தெரியும். கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்கள் இன்னும் ஒரு பாட்டை போடலாம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்த வெஸ்ட் ஆஃப் பிரிமாதிரி அவர்கள் ரெண்டு தரம் வண்டு விட்டார்கள். அவர்களோட திறமையும் அதிர்ஷ்டமும் அவர் பக்கம் அந்த சொஸ்ட் சொல்றது. அதே ஒரு 60-40 இருக்குண்ணா. அது அந்த பைனல்ல அவர்கள் வண்டபடியால் அவர்களுக்கு அதுவும் ஒரு சாதகம். அப்படி இல்லாட்டிலும் எப்படியோ பெஸ்ட் ஆஃப் த்ரீ பாக்கலாம் தானே. பிளே ஆஃப்ல ரெண்டு தரம் பிளேயாரி, ரெண்டு தரம் வந்து விட்டாரு. அப்ப
0: சரியா சொன்னீங்க. என்னண்டா, முதலாவது பிளே ஆஃப்லயும் தோற்கடிச்சு, ரெண்டாவது ஃபைனல்லையும் தோற்கடிச்சா அது பெஸ்ட் டீம் தான். அதுல மாற்றம் இல்லை. சரியா சொன்னீங்க. நல்ல கணக்கு அது. அதை
3: ரெண்டு தரம்
0: தொடர்ந்து தோக்கிக்க அது மாற்றமே.
3: நாங்கள் அதை பெஸ்ட் ஆஃப் த்ரீ எடுத்தாலும் அதுல ரெண்டு தரம் வந்துட்டார்கள். அப்ப அவர்களுக்கு வெற்றி.
0: சரி, அழைக்கப்பட்ட அணிகள் தான் மூன்று நாடுகள் அழைப்பின. ஆஸ்திரேலியாவோட இன்னும் வெளியிலிருந்து ரெண்டு நாடுகள் வரும். மூன்று நாடுகளுக்கும் இடையில் தான் ஒரு நாள் போட்டி நடக்கிறது, ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி. அதுல ஃபைனல் வந்து மூன்று நடக்கும். மூன்று போட்டியில் ரெண்டு போட்டியில் ஒரு அணி தொடர்ந்து வந்தால் மூன்றாவது போட்டி நடக்காது. முதலாவது போட்டி, ரெண்டாவது
3: போட்டி,
0: மூன்றாவது போட்டி.
3: நான் இது அண்ணா என் ஒரு ஃப்ரெண்டு சொன்னேன், இந்த நொக் அவுட் இருக்குல்ல, அந்த மூன்றாவது நாலாவது வந்து ஒன்று வழியாகவே இல்லை. அதை ரெண்டு பேருக்கு இடையில பெஸ்ட் ஆஃப் த்ரீ என்று இவைக்கு ரெண்டு சான்ஸ் இருக்கிறபடியால்
0: ஐபிஎல் காரருக்கு சொல்லி விட்டுறாங்க. இங்க காத்திருப்பாங்களோ மேட்ச்
3: இல்ல. அது நல்லதான, அது ஃபைட்டான டீம் பிளேயரைக்கு எல்லாரும் இன்ட்ரெஸ்டா பாப்பினும். சரி, அது அவங்க ரூல்ஸ். இன்னும் எல்லாத்தையும் உண்டோடி உண்டே மோத வைக்காம வைக்கிறாங்க. சண்டே சண்டேல சிலவள ஒவ்வொரு மேட்சை வச்சு வைக்கலாமே. நான் பண்ணி இட்ஸ் ஓகே. அது அவங்களோட ரூல்ஸ். நாங்கள் அதுக்குள்ள நாங்கள் எல்லாம் இதெல்லாம் கதைக்கிறதுக்காரு ஜாலியா இதில் பேசி கொடுப்போம். எனக்கு என்ன ஒரு பாட்டு, எனக்கு பிடித்த பாட்டு. நான் என்றால் அது நானும் அவளும். ஜெயலலிதா அம்மையார் சொல்றத நீங்க தான் சொல்லணும், எனக்கு வராது.
0: நல்ல பாடு. நன்றி.
3: நன்றி அண்ணா.
0: சூரியகாந்தி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
4: வணக்கம். நான் பாலைவன சோலை படத்திலிருந்து மேகமே மேகமே வானிலா தேடி அந்த பாடல் கேட்கலாமா?
0: பாலைவன சோலை மேகமே மேகமே. சரி, பாடல் வரும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. பாலைவனச்சோலை திரைப்படத்தில் இதே என் விருப்ப பாடல். அடுத்து நேர்களை இணைக்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் வாசனா. பவான் கேட்குறேன்.
0: ஓ பவான் நலம். நன்றி. நீங்கள் எப்படி?
5: என்ன
0: போய் போய்
5: வாங்க
0: வந்துட்டு தானே பவானுக்கு.
5: எனக்கு வந்து பாட்டு என்ன, சங்கீத மேகம் தென்சிந்த நேரம் எஸ்பி வண்ண பாட்டு
0: சங்கீதம்
5: உதயகீதம் படம் நினைக்கிறேன்.
0: உதயகீதம் நல்ல பாடல். நன்றி நிகழ்ச்சியில் இருந்த நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கம் பாசன், எஸ்பி சரண்.
0: எஸ்பி சரண் வாங்க. வணக்கம். எப்படி?
6: வணக்கம். இருக்கிறோம். நான் என்னென்றால் அன்றைக்கு கிரிக்கெட் மேட்சை காட்சி கொண்டு நீங்கள் முதல்ல எனக்கு அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் போனதே பொறுத்து போச்சு.
0: வெளியில போனதே சரி.
6: அந்த சூரியவன்சின் இதெல்லாம் போனதே கவலையா போச்சு. இது இது அநேகமா கிட்டத்தட்ட பின்னுக்கு வந்து நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி தான் விட போதும். பாரத எனக்கு எல்லாம் கிரிக்கெட் தானே ஒரு விருப்பம் தானே. எனக்கு இந்த ஆர்சிபி வந்தாலும் அவ்வளவு வேண்டாம்.
0: கண்டுபிடிக்கிறார்.
6: எளிமையா
0: இருக்கணும். சில வீரர்கள் பாருங்க பெரிய சாதனை எல்லாம் செய்வினா. இப்ப டோனியை கூட சொல்லலாம். மிக எளிமையான மனிதன். அந்த எளிமைத்தன்மை இருக்கணும். அப்பதான் வளர்ந்து வரைக்கும் அந்த எளிமை இருக்க மற்றவர்களால் விரும்பப்படுவார்.
6: அப்ப அந்த சூரியவன்சி தான் பொல்லாதவன். அப்ப படம் நானும் கேட்க போற படப்பட்டும் பொல்லாதவன் தான். அதோ வாராண்டி வாராண்டி வில்லியந்தி ஒருத்தன் என் மீது இதான அம்மா.
0: அதோ வாராண்டி
6: ஏதோ சொன்னான் அம்மா.
0: நல்ல பாடல்.
6: நல்ல பாடல். அது இம்மசின் அந்த நேரம் இம்மசி இந்த பாட்டு அந்த நேரம் அந்த அந்த நேரம் இளையராஜா கூட இந்த பாட்டை மட்டும் கலக்கிற பாட்டு உண்டு. நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம் செல்வகுமார். எப்படி இருக்கிறீர்கள்?
0: ஓ நலம் செல்வகுமார். நன்றி. நீங்கள் எப்படி?
7: நலம் அவசரமா இருக்கிறேன்.
0: இந்த பாடல்
7: எனக்கு கருப்பு படத்திலிருந்து கோட் மாட் என்று.
0: கோட் மாட்.
7: கோட் மாட்.
0: சார் கருப்பு படத்தில் பாடல்
7: அந்த மாதிரி தான் போச்சு. மச்சம்
0: உங்களுக்கு கவலையை தந்தா இல்லாட்டி சந்தோஷத்தை தந்ததா? மச்ச முடிவு
7: எனக்கு ஜில்லு மாவனும் அவுட் ரெண்டடங்க நான் மச்சவனி பாட்டிட்டு போய்
0: இப்படித்தான் கேட பேரோ
7: பார்க்குற லங்கால பிரியோசனம் இல்லாமல் போச்சு.
0: நன்றி செல்வகுமார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
8: வணக்கம். நான் நம்பி வைக்கிறேன்.
0: நம்பி வாங்க. வணக்கம்.
8: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
8: நல்ல சோமா இருக்கு.
0: பார்த்தீங்களா? நீங்களும்
8: பார்த்தேன். என்ன இந்த சின்ன தம்பியில விளையாட்ட பாக்கலாம் போய் அன்றைக்கு பார்த்ததுதான் ரசிக்க கூடியா இருந்தது. இருந்தும் மற்ற பிளேயர்ஸ் எல்லாரும் வந்து சரியா விளையாடல. ஒரு தினம் சரியா விளையாடல. மற்றது டாஸ் ஸ்பின்னிங் கொடுத்து ராஜஸ்தான் ராயல் பண்டு கொடுத்து அதை கொடுத்த பேட்டிங்கே சூஸ் பண்ணிட்டு மாதிரி தான் அங்கே வந்த பிள்ளை முதலாவது பிள்ளையை அதை எடுத்துட்டோம். சரி, அது எங்களுக்கு இதில் மாற்ற முடியாமல் போச்சு. அதை
0: உங்களுக்கு அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் வெளியில் போன உடனே நாடி விழுந்து போச்சு என்ன?
8: இல்லை இல்லை, அதை நான் பிறகு பார்க்கல. அந்த கேம் பார்க்கல பிறகு.
0: ஓ,
8: அது எனக்கு விருப்பம் இல்லாமல் போச்சு. விராட் கோலி போன முறை இத்தனை பேர் செத்ததுக்கும் அவர் கண்டனங்கள் ஒன்றும் இல்லை. அதை ஒன்றும் பெருசா இன்னைக்கு இல்லை. எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டவர் சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கடைசியில் செத்ததுக்கு கொடுத்து ஒரு இதுவும் இல்லை. அது சரி, அதை பற்றி நாங்கள் அழைக்கிறதுக்கு நாங்கள் ஆகல இல்லை. எனக்கு நான்கு விரும்பி கேட்கிற பாடல் வந்து வந்து வட்ட வட்ட பாதையிலே.
0: வட்ட வட்ட பாதையிலே திரைப்படம் என்ன நம்பி தெரியுமா?
8: பழனி.
0: பழனி, சரி. நன்றி நன்றி
8: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய மாலை வணக்கம். கண்ணன் காக்கர், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் கண்ணன், நன்றி. நீங்கள் எப்படி?
9: நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இன்றைக்கு வந்து எங்களை மகிழ்ச்சிக்கிறதுக்கு நன்றி. எனக்கு வந்து அமரன் படத்துல வெண்ணிலவு வெண்ணிலவு சாரணி அந்த அந்த பாட்டுக்கு.
0: வெண்ணிலவு சாரணி. சரி நன்றி
9: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம். மூர்த்தி ஐக்கரன்.
0: மூர்த்தி வாங்கோ,
10: எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் மூர்த்தி, நீங்கள் எப்படி? என்ன பாடல்?
10: படத்திலிருந்து பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பனிக்கூட்டம்.
0: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம். நான் கலியுகவர்தன் கேட்கிறேன்.
0: கலியுகவர்தன் வாங்கோ.
11: இந்த பாட்டு வந்து பார் மகளே பார். பாட்டு வந்து என்னை தொட்டு சென்றது கண்கள். நான் கொஞ்சம் சில நேரம் தான் பார்ப்பேன், நான் அதெல்லாம் முக்கியமா பார்க்கல. தொட்டு தொட்டு செல்வேன் எல்லா நிகழ்ச்சியிலேயும். வாய்ப்புக்கு நன்றி. என்ன
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம்
0: வாங்கோ.
11: நான் தவம் அண்ணா.
0: தவம் வாங்கோ.
11: பிரிட்டிஷ்கான் சொன்ன மாதிரி எங்களோட சாம்பிராயத்துல சூரியன் மறைஞ்சே கிடையாது. பிரிட்டிஷ்கான் சொன்ன மாதிரி எங்களோட சாம்பிராயத்துல சூரியன் மறைஞ்சது கிடையாது. பிரிட்டிஷ்கான் சொன்ன மாதிரி சிட்டு பறக்குது குற்றாலத்தில. படிச்சவன போகும் வாசன படிச்சவன் படிச்சவன போகும் படிச்சவன் தான் என்ன.
0: சரி, பாடல் ஒழிக்கும். நன்றி நன்றி தவம்.
11: நன்றி அண்ணா.
0: நேர்கள் இந்த மனத்தியாளத்தின் செய்தி அறிக்கையுடன் இணைந்திருக்கலாம். அதனை தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிகளில் கீத சங்கம நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். இன்றும் கீத சங்கம நிகழ்ச்சியில் நேர்களது பாடல் தெரிவுகள் தான் இடம்பெற இருக்கின்றது.
12: மனத்தியாள செய்திகள் CMR Tamil HD Hourly News.
13: குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இந்த ஆண்டில் 100 சமூர்த்தி ஆரோக்கிய உணவு மையங்களை நிறுவுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பௌதிகவியல் துறையின் தூய சக்தி வளங்களுக்கான ஆய்வு நிலையத்தின் இணை ஏற்பாட்டில் வருடாந்தம் நடத்தப்படும் தூய சக்தி மற்றும் சுகாதார பிரயோகங்களுக்கான மேம்பட்ட திரவியங்கள் சர்வதேச ஆய்வு மாநாடு இம்முறை இந்தியாவின் கோயம்புத்தூர் தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் எதிர்வரும் 3-5 வரை நடைபெறவுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா சாலை ஊழியர்களுக்கான சம்பள கொடுப்பனவுகள் தொடர்ச்சியாக தாமதமடைந்து வருவதன் காரணமாக தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் கவலை ஏற்பட்டுள்ளது. டிட்வா புயலின் காரணமாக பொது இடங்களுக்கு ஏற்பட்ட சேத விவரங்களை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்தாததன் காரணமாகவே இதுவரை அவற்றை சீரமைக்க முடியாமல் போயிருப்பதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன குற்றம் சாட்டியுள்ளார். திருவோணமலை துறைமுக வரலாற்றில் முதல் முறையாக கடந்த மே 29 அஷ்ரப் கப்பல் துறையில் ஒரே நேரத்தில் 3 சரக்கு கப்பல்கள் நங்கூரமிட்டு தமது இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்ததாக இலங்கை துறைமுக அதிகார சபை தெரிவித்துள்ளது. வெயிலின் தாக்கம் வெப்ப அலை வீசி வருவதன் காரணமாக பகல் 12 முதல் பிற்பகல் 3 வரை மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டுமென்று பொதுமக்களுக்கு இந்திய மத்திய சுகாதாரத்துறை அறிவுரைகளை வழங்கியுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இன்று முதல் 30 வரை நடைபெறுகின்றது. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு என்பது கேள்விக்கு உள்ளாகி இருப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கோவையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடந்த 6 தெருவூர வியாபாரிகளுக்கு 17,800 ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருப்பதாக இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சீன அரசாங்கம் கனடாவின் ஆக்கப்பூர்வ துறைகளை ஒடுக்கி வருவதாக கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஷுவலோய் மஞ்சம்டர் எச்சரித்துள்ளார். நரம்பியல் நோய்கள் குறித்த ஆய்வை மேற்கொள்வதற்கு வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்திற்கு $1 மில்லியன் நன்கொடையை ஒன்டாரியோவின் ஓக்விலைச் சேர்ந்த தம்பதியினர் வழங்கியிருக்கின்றனர். HMCS ப்ரவோஸ்ட் அட்லாண்டிக் போர் நினைவிடத்தில் ஆற்றிய பணிக்காக பாரி மாஃபி மற்றும் ரோப் கேம்ஃபியூஸ் ஆகியோருக்கு முன்னாள் படைவீரர் நலத்துறை அமைச்சரின் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. தெற்கு லெபனானில் அண்மையில் இடம்பெற்ற போரில் தங்கள் வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் 3 காயமடைந்ததாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. எத்தியோப்பியாவில் பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று ஆரம்பமாகியது. எனினும் அங்கு தொடர்ந்து நிலவி வரும் மோதல்களும் அரசியல் பதட்டங்களும் காரணமாக லட்சக்கணக்கான மக்களினால் இந்த தேர்தல் செயல்முறையில் பங்கேற்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. லெபனானில் இஸ்ரேலின் கொடுமையான ஆக்கிரமிப்பை கண்டித்த அரபு லீக் பொதுச் செயலாளர் அகமது அபுல் சயீத் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த ராணுவ மோதல் அதிகரிப்பு லெபனானின் இறையாண்மையையும் சர்வதேச சட்டத்தையும் மீறுவதாக அவர் கூறியிருக்கின்றார். மேற்காசிய மோதல் காரணமாக அரசு நிதியில் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடியை தொடர்ந்து வங்கதேசம் மீண்டும் எரிபொருள் விலையை உயர்த்தியிருக்கின்றது.
14: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
0: நேர்களை, இன்று ஒரு மிகச்சிறந்த திரைப்பட நடிகர் மற்றும் கிட்டத்தட்ட பல திரைப்படங்களுக்கான ஒரு தயாரிப்பு மற்றும் இயக்குனர் போன்ற பல பாத்திரங்களை பெற்றவர் பி. மாதவன். தமிழில் பல நல்ல படங்களை தந்தவர், நல்ல பாடல்களுடன் கூடிய படங்கள். அவரின் திரைப்படங்களிலிருந்து தான் இன்று பாடல்கள் தெரிவு செய்து கொண்டு வந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக நேர்களது பாடல்களை தர வேண்டிய ஒரு கட்டம் இக்கட்டு என்பதனால் இன்றைய கீத சங்கம நிகழ்ச்சியிலும் நேர்களது விருப்ப பாடல்கள் தான் தொடர இருக்கின்றது.

நேர்கள், இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் வர இருக்கின்ற பாடல் சின்ன மாப்பிள்ளை வர இருக்கின்றார். சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்தில் காதோரம் லோலாக்கு என்ற பாடல் தான் இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடலாக இடம்பெற இருக்கின்றது. இது இரண்டு பிரதான ராகங்களை வைத்து உருவாகிய ஒரு மிகச்சிறந்த பாடல். இந்த பாடலை கேட்கின்ற போது பாடல் பல்வேறு விதமான உணர்வுகளை தரக்கூடியது. சின்ன மாப்பிள்ளை திரைப்படம் வெளிவந்த காலம் 93 மிகச்சிறந்த ஒரு காதல் காவியம் என்று சொல்லலாம். சந்தான பாரதியின் திரைப்படம் என்று சொன்னால் மிகையல்ல. சந்தான பாரதியின் இயக்கத்தில் கிரேசி மோகன் கதையில் இந்த திரைப்படம், அவர் சந்தான பாரதி மற்றும் கிரேசி மோகன் இருவரும் இணைந்து திரைக்கதை வசனம் தந்தார்கள். கலைமணி என்பவர், உங்களுக்கு தெரியும் கலைமணி என்பவர் மிகச்சிறந்த ஒரு திரைப்பட வரலாற்றை தந்தவர், பல வரலாறுகளை பேச வல்லவர். அவர்தான் இந்த கதையை தந்தவர். அவரது கதையில் கிரேசி மோகன் மற்றும் பழனி பாரதி ஆகியோர் திரைக்கதை எழுத பழனி பாரதியின் இயக்கத்தில் திரைப்படம் பிரபு மற்றும் சுகன்யா ஆகியோரது நடிப்பில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பல பாடலாசிரியர்கள் பாடல்களை தந்தார்கள். வாலி, பிரைசூடன், அதைவிட கங்கை அமரன் என்று பலர். இந்த காதோரம் லோலாக்கு என்ற பாடலை தந்தவர் கவிஞர் வாலி. மனோ எஸ் ஜானகி ஆகியோரது குரல்களில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். ஒரு சின்ன சோக இடையோடுகின்ற பாடல், ஆனால் கொஞ்சம் துள்ளிசை சார்ந்த பாடல். அதனால் இசைஞானி மிக சூசகமாக, பாருங்கள், இரண்டு பிரதான ராகங்களை இந்த பாடலில் பயன்படுத்தியிருப்பார். ஒன்று சாறு ஹேசி என்ற ராகத்திலும், அதேவேளை நடபைரவி என்ற ராகத்திலும் இந்த பாடலை தந்த பாங்கு மிக மிக ரசிக்கக்கூடியது. பாடல் ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கும். அந்த அமர்க்களத்தின் மத்தியில் காதோரம் லோலாக்கு என்று ஒரு கதை சொல்லுகின்ற அருமையான பாடல். இந்த பாடல் வாலியின் வரிகளில் வழிவந்த போது வாலி இந்த பாடலை எழுதுகின்ற பல சம்பவங்களை தனது பல்வேறு விதமான பேட்டிகளில் தந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சின்ன மாப்பிள்ளை திரைப்படம், அந்த திரைப்படத்திற்கு பல பாடலாசிரியர்கள் பாடல் எழுத வந்தபோது நாயகியின் அழகையும் அவள் அணியின் லோலாக்கு மற்றும் மேலாக்குன்றது துப்பட்டா ஆகியவற்றையும் வர்ணித்து காதலன் தனது காதலை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்துகின்ற போது அவளது அழகை பார்த்ததும் தன் முகத்தை மறந்ததாக கூறி காதல் எந்த அளவுக்கு அவனுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை சொல்ல வேண்டும். இதுதான் பழனி பாரதி வாலியிடம் சொன்ன செய்தி. அந்த கண்ணியமான ஒரு ஈர்ப்பான காதலை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் ஒரு கவிதையை புனைய வேண்டும். தன் காதலை மிகவும் கவிதையாகவும் கண்ணியமாகவும் வெளிப்படுத்த வேண்டுமென்ற அந்த நாயகனது உணர்வுகளை வெளிக்கொண்டு வருவதற்காக காதோரம் லோலாக்கின்ற அந்த காட்சியை, வர்ணிப்பை கவிஞர் வாலி ஆரம்பிக்கின்றார். கவிஞர் வாலி ஆரம்பிக்கின்ற போதே அந்த லோலாக்கு என்ற பதம், காதணியைத்தான் பொதுவாக லோலாக்கு என்று சொல்வார்கள். பல்வேறு விதமான நகைகளை பொதுவாக பெண்கள் அணிவார்கள். அந்த லோலாக்கு என்பது காதணி என்பதை விட சற்று வேறுபாடானது. கொஞ்சம் நீண்டு தொங்கி அப்படி காட்சி தரக்கூடியது தான் இந்த லோலாக்கு. அந்த லோலாக்கு கதை சொல்லுகின்ற விதத்தை மிக அருமையாக இசைஞானி இளையராஜா மிட்டமைத்திருப்பார். வாலியின் வரிகள் பலரை, அந்த பாடல் ஆரம்பம் குறிப்பாக வருகின்ற அந்த பல்லவி பலரை ஈர்த்த, அதே வேளை பாடல் முழுவதும் வரக்கூடிய மெட்டு, ராகம், தாளக்கட்டு என்பனவும் இசைப்பெரியர்களுக்கு மிகப்பெரிய
தேன் சுவையாக

பொதுவாக இந்த தமிழ் சொற்கள் பற்றி பேசுகின்ற போது காதணிகள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த காதணியில் மிக பொருத்தமான இலக்கிய பலவற்றிலே பேசப்பட்ட காதணியாக இந்த லோலாக்கு சொல்லப்படுகின்றது. லோலாக்கு என்பது தமிழில் சொல்லப்பட்ட மிக பழம்பெருமை வாய்ந்த ஒரு சொல்லாக வாலி பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏன் ஏன் உனக்கு காதணி என்று எழுத வரவில்லையா, ஏன் லோலாக்கு என்று தொடங்கினா என்று கேட்கின்ற போது தனது பாணியிலேயே லோலாக்கு என்பதுதான் காதணிக்குரிய மிகச்சிறந்த ஒரு தமிழ் என்பதை தொங்கட்டான் என்ற, அதுவும் லோலாக்கு என்பது காதில் தொங்க விடப்படுகின்ற, காதில் அணிகின்ற தோடு அல்ல, மாறாக காதில் தொங்க விடப்படும் ஒரு அணி வகை என்ற வகையில் இந்த லோலாக்கு என்ற பதத்தை தான் பயன்படுத்தியதாகவும், லோலாக்கு என்பது பெண்களால் காதில் அணியப்படும் ஒரு வகை அணிகலன், காதுகளில் துளையிட்டு அதில் தொங்கும்படி அணியப்படும் ஒரு பாரம்பரியமான ஆபரணம். இதை தொடர்ச்சியாக இந்த லோலாக்கை அணிய விட்ட பல பெண்கள் பாட்டிகளை நீங்கள் பார்த்திருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள். அவர்கள் காதுகளை அப்படியே நீண்டு பெரிய துளையாக மாறிவிடும். அவர்கள் இறக்கின்ற போது அந்த காதுக்குள் ஒரு கை போகும், அந்தளவுக்கு மிக நீண்ட அந்த காதுகளாக அவை காணப்படும். எங்களது ஊர்களிலே நாங்கள் பல இடங்களில் இவ்வாறான லோலாக்கு அணிந்த பாட்டிமாரை பார்த்திருக்கின்றோம். அவர்களது காதுகள் மிக நீண்டு தொங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் அவதானித்த இடங்கள் பல இருக்கும். திருவிழா காலங்களில் இவை பற்றியெல்லாம் பார்த்துருக்கலாம். ஒரு பாரம்பரியமான தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களால் இது செய்யப்படும். தமிழ் கலாச்சாரம் மற்றும் கிராமிய பாடல்களில் இந்த லோலாக்கென்ற வார்த்தை பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த லோலாக்கை பிரபலப்படுத்தியது இந்த சின்னமாப்பிள்ளை திரைப்பட பாடல். அதை பிரபலப்படுத்திய பெருமை வாளிக்கு மட்டுமல்ல, இசைஞானி இளையராஜா மிக அருமையான அந்த மிட்டமைப்பு, நடபைரவி மற்றும் சாருகேசி என்ற இரண்டு அருமையான அந்த ராகங்களை கையிலே வைத்து மிகச்சிறந்த ஒரு தாளக்கட்டு, பல இசைக்கருவிகள், புடைசூழ, அதுவும் தாள இசைக்கருவிகளை அதிகம் பயன்படுத்தி, நாதஸ்வரம், செனாய், கடம், பம்பை, கொங்கோ, கிட்டார், அது மட்டுமல்ல சிந்திசைசர், ட்ரம்ஸ், உடுக்கை, டேப், புல்லாங்குழல், ட்ரம்பெட், ட்ரம்போன், வயலின்கள் என்று பலவற்றை பயன்படுத்தி இசைஞானி தந்த இனிய ஒரு காணம் ஒளித்தோய்ந்த நேரம் 6:20. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் கீத சங்கமத்துடன் இணைந்திருக்கின்றேன். இனிய இசை இருந்து

0: சிஎம்ஆர் திரையிலக்கிய சாகர சங்கமம்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
6: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல. காசு
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
10: நேரம் இப்பொழுது 6:23. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் கீத சங்கம நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். கீத சங்கம நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வருகின்ற அடுத்த பாடல் ஒரு பழம்பெரும் பாடல். பல்வேறு விதமான ரசிகர்களது மனங்களை கொள்ளை கொண்ட ஒரு திரைப்படம். இன்றும் இந்த திரைப்படத்தை பற்றி பேசாதவர்கள் இல்லை என்று சொல்லலாம். அதுவும் இந்த திரைப்படத்தில் வருகின்ற ஒரு பாடல் பலரையும் இந்த திரைப்படம் பற்றியும் இந்த பாடல் பற்றியும் பேச வைத்தது. குறிப்பாக பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது என்ற பாடல் பலரும் கேட்டு ரசித்த மிக இனிய பாடல். அந்த திரைப்படத்திலிருந்து தான் அடுத்த பாடல் இடம்பெற இருக்கின்றது. இந்த திரைப்படம் வெளிவந்த காலங்களில் பொதுவாக கொஞ்சம் இன்று போல் அல்லாது பெண்கள் தமது கணவர்களை அத்தான் என்று அழைத்த காலம், அப்படி ஒரு காலம் சொல்வார்கள், அத்தான் என்று அழைத்த காலம். இப்போ டே என்று அழைக்கின்ற காலம் என்றெல்லாம் ஒரு வரையறை சொல்வார்கள். அப்படி ஒரு காலத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் இந்த சூரியகாந்தி திரைப்படம். சூரியகாந்தி திரைப்படம் வெளிவந்த போது மிகப்பெரிய அதிர்வலைகளை அது ஏற்படுத்தியிருந்தது. முத்துராமன் நடிப்பில், நவரச நாயகன் என்று அழைக்கப்படுகின்ற முத்துராமன் நடிப்பில், அவரிடமிருந்து செல்வி ஜெயலலிதா இருவரும் இணைந்து நடித்த திரைப்படம். முக்தா ஸ்ரீனிவாசனது இயக்கத்தில் வெளிவந்திருந்தது. ஜெயலலிதா, முத்துராமன், சாவித்ரி, சோ ராமசாமி, இப்படி பலரது, சிஐடி, சகுந்தலா, மனோரமா என்று பலர் நடிப்பில் வெளிவந்திருந்தார். படம் பல விமர்சனங்களை சந்தித்த திரைப்படம். இன்று வரை அந்த படம் பேசப்படுவதற்கு அந்த திரைப்படத்தின் காட்சி அமைப்பு, அந்த திரைப்படத்தில் ஒரு பெண் மிகப்பெரிய காதலித்து திருமணம் செய்கின்றார்கள், மிகச்சிறந்த தம்பதிகள் என்ற மகுடம் சூட்டப்படுகின்றது. பின்னாளிலே பெண் மிகப்பெரிய கல்வி கற்று உயர்ந்த பதவிகளுக்கு வருகின்ற போது ஆணுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல், சங்கடம், எப்படி சொல்வது, ஒரு சின்ன சைக்கோ, ஒரு குற்ற உணர்வு. அதை சொல்வார்கள் இம்பீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ், அப்படி ஒன்று தாழ்வு மனப்பான்மை. அப்படி ஒரு மிகப்பெரிய விடயத்தை முக்தா ஸ்ரீனிவாசன் வெளிக்கொண்டு வந்த திரைப்படம் இந்த சூரியகாந்தி திரைப்படம். கே பாலச்சந்தர் போன்ற பல தயாரிப்பாளர்கள் இவ்வாறு பெண்ணை மையமாக கொண்டு பல திரைப்படங்களை ஸ்ரீதர், கே பாலச்சந்தர் தயாரித்து வெளிவந்த காலத்திலே முக்தா ஸ்ரீனிவாசனின் ஒரு முயற்சியாக இந்த திரைப்படமும் வெளிவந்திருந்தது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பல நல்ல பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. கண்ணதாசன் வரிகளில் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது என்ற பாடல், கண்ணதாசனே அந்த திரைக்காட்சியில் தோன்றி இவர்தான் கண்ணதாசன் என்று ரசிகர்களுக்கு காட்டிய திரைப்படம். ஏனைய பாடல்களையெல்லாம் வாலி எழுதியிருந்தார். ஓ மேரி டில்புரா என்ற ஒரு பாடல், தெரியாதோ நோக்கு தெரியாதோ மனோரமா குரலில், இவையெல்லாம் மிக பிரபலமான பாடல்கள். அதில் ஒன்று தான் இந்த நான் என்றால் அது நானும் அவளும், எஸ்பிபி மற்றும் ஜெயலலிதா ஆகியோரது குரல்களில் வெளிவந்திருக்க மிக நல்ல தாளக்கட்டுடன் இடம்பெறுகின்ற பாடல். இந்த பாடல் ஆரம்பமே மிக அற்புதமாக இருக்கும். சக்சஃபோனுடன் பாடல் ஆரம்பமாகும். அப்படி ஆரம்பமாகின்ற இந்த பாடலில் பல நல்ல இசைக்கட்டுக்களை, இசை மெட்டுக்களை தந்திருப்பார் எம் எஸ் விசி. எலக்ட்ரிக் கிட்டார், ரிதம் கிட்டார், வயலின், பிரஸ் ட்ரம், தபேலா, எக்கோடியன், சந்தூர், சைலஃபோன், இப்படி பல. ரிதம் கிட்டாரில் ஆரம்பிக்கும் இந்த பாடல் சக்சஃபோன், ட்ரம்பெட் என்பவற்றுடன் ஆர்ப்பரித்து பிரஸ் ட்ரம், தபேலா, பொங்கோஸ், வயலின்களுடன் பல்லவி ஆரம்பமாகின்றது. நான் என்றால் அது நானும் அவளும், அவளும் நானும், அவள் என்றால் அது நானும் அவளும் என்று அந்த பாடல் ஆரம்பமாகும். ரிதம் கிட்டார், பிரஸ் ட்ரம், எலக்ட்ரிக் கிட்டார், எக்கோடியன் போன்றவை பாடலுக்கு அவ்வப்போது இட இசையில் ஆர்ப்பாட்டத்தை தந்திருக்கும். அதில் பெண் பேசுகின்ற ஆங்கில பதங்கள் அத்தனையும் தானே பேச வேண்டும். அப்பொழுதுதான் வெளிநாடொன்றில் கல்வி கற்றுவிட்டு திரும்பியிருந்தவர், ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடியவர் செல்வி ஜெயலலிதா. இந்த ஆங்கில புலமையும் அவரிடமிருந்தக்கூடிய அந்த கல்வி திறமையும் தான் பின்னாளில் எம்ஜி ராமச்சந்திரன் அவரை தனது பொதுச் செயலாளராக, தனது செயலாளராக உருவாக்கி கொள்வது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஈர்த்து வைப்பதற்கு காரணமாக அமைந்தது. அந்தளவுக்கு மிக நல்ல திறமை வாய்ந்தவர். இந்த பாடலுக்கான ஆங்கில பதங்களை தானே பாடுவதாக எம்எஸ்வியிடம் கேட்டு பெற்றுக்கொண்டவர். யாரை அதற்கு போடலாம் என்று அவர்களுக்கு உள் சிந்தனை ஓடிய போது துணிந்து அதை தான் பாடி காட்டுவதாக செல்வி ஜெயலலிதா சொன்னதாக கதை உண்டு. அவர் சொன்னது போல மிகச்சிறப்பாக, வேறு யாருமே அப்படி ஒரு அந்த வேளையில் அப்படி பாடக்கூடியவராக இருந்தவர் எல்லார் ஈஸ்வரி பாடியிருப்பார், அல்லது வசந்தா என்ற இந்த பின்னணி ஹம்மிங் குரல் கொடுப்பவர் பாடக்கூடியவராக இருந்திருக்கலாம். ஆனால் அதை செல்வி ஜெயலலிதா தானே பாடுவதாக முன்வந்து மிக சிறப்பாக பாடியிருந்தார். அந்த பாடலை தான் நாங்கள் அடுத்து நிகழ்ச்சியில் கேட்க இருக்கின்றோம். பாடலை கேட்போம்.

happened to her?

0: அது ஒரு மந்துவராளி மற்றும் சாருகேசி என்ற இரண்டு ராகங்களின் தொகுப்பாக எம்எஸ்வி தந்த அற்புதமான படைப்புகளில் அந்த பாடலும் ஒன்று. நேரம் இப்பொழுது சரியாக 6:34.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200. இனிய இசை விருந்து

சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம். நேர்களை ஒழித்தோ இந்த பாடல் ஆனந்த் விருப்பத்தில் கேட்டிருந்தார். இப்பொழுது தொடர்ந்து கீத சங்கம சண்டங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற பாடல் இது, என் விருப்பத்தில் வந்த ஒரு பாடல்.

ஒரு உதவி இயக்குநராக வர வேண்டுமென்ற தனது ஆவல் அபிலாசை அதை ஒரு புறம் வைத்துவிட்டு நெஞ்சத்தை கிள்ளாதே என்று சொல்லி ஒரு திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகம் கண்டறிந்த ஒரு மிகச்சிறந்த, என்னமோ தெரியவில்லை, அவரை எல்லா ரசிகர்களுக்கும் பிடிக்கும், அது சிறியவர்கள் பெரியவர்கள் என்று இல்லாமல் அனைத்து விதமான ரசிகர்களும் கொண்டாடிய ஒரு மிகச்சிறந்த நடிகையாக இருந்தவர் சுஹாசினி. வேறு யாரும் இல்லை, சுஹாசினி. அவரது நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் இந்த பாலைவனச்சோலை என்ற திரைப்படம். ஆரம்பத்தில் இவர் ஒரு நடிகையாக பல திரைப்படங்களில் நடித்து மிகச்சிறந்த ஒரு நடிகை, அதுவும் ஒரு காலத்திலே திரைப்படங்களில் நடிக்க வருகின்ற நடிகைகள் எல்லாம் கொஞ்சம் அவர்களது நடை உடை

1980களில் இவர் தமிழ் திரையுலகத்திற்குள் நுழைந்த போது பல திரைப்படங்களில் நடித்து மிகச்சிறந்த பல விருதுகளை பெற்றவர். சிந்து பைரவியில் மிகச்சிறந்த நடிகை, அதேபோல பல்வேறு மொழிகளில் நடித்து அந்தந்த திரைப்படங்களில் மிகச்சிறந்த தமிழ்நாடு அரசாங்கத்தின் விருதை பெற்றவர். நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக மிகச்சிறந்த நடிகை என்ற விருதை பெற்றவர். இப்படி அடுக்கிக் கொண்டே சொல்லலாம். அவரது நடிப்பின் திறனுக்கு கிடைத்த பல வெற்றிகளை. அவரது நடிப்பில் வெளிவந்த ஒரு மிகச்சிறந்த திரைப்படம் தான் இந்த பாலைவனச்சோலை என்ற திரைப்படம். சந்திரசேகர் மற்றும் இன்னும் பல, தியாகு என்று பலர், ஒரு பெண் மற்றும் 5 நண்பர்கள், இவர்களுடன் இணைந்த ஒரு வாழ்க்கை. இப்படி ஒரு வாழ்க்கையை படம் பிடித்தார்கள் பாலைவனச்சோலை என்ற திரைப்படத்தில். அந்த திரைப்படத்தில் சங்கர் கணேஷ் இசையில் பல நல்ல பாடல்கள் வெளிவந்தன. அதில் ஒரு பாடல் தான் இந்த மேகமே மேகமே. இந்த பாடலை கேட்கின்ற போது ஏனைய பாடல்களிலிருந்து இந்த பாடல் கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். ஒரு சோகம், சின்ன ஒரு உணர்வுடன், காதல் உணர்வுடன் அல்லது சோக உணர்வுடன் பாடல்களை தருகின்ற போது பொதுவாக இசையமைப்பாளர்கள் சாருகேசி, சிவரஞ்சன் இப்படியான ராகங்களை தான் பயன்படுத்துவார்கள். ஆனால் சங்கர் கணேஷ் புதியதொரு ராகத்தை இந்த பாடலில் பயன்படுத்தினார். இதுவும் ஒரு ரஞ்சனி தான், ஆனால் சிவரஞ்சனி அல்ல, கர்ண ரஞ்சனி என்ற ஒரு ராகத்தை கொண்டு வந்தார். அந்த கர்ண ரஞ்சனி ராகத்தில் இந்த பாடல் இடம்பெற்றதால் இது அதிக சோகம் இழையோடுகின்ற பாடலாக மாறியது. பாடல் மிக மெதுவாக நகரும், ஆனால் பாடலில் சொல்லப்படுகின்ற வரிகள் மிக அற்புதமாக இருக்கும். அது வைரமுத்துவின் வரிகள், சங்கர் கணேசின் இசையில். வாணி ஜெயராமின் மிக அருமையான குரல், அவரது நல்ல பாடல்களின் பட்டியலில் இந்த பாடலும் இடம்பெற்றிருக்கும். கேட்டு பாருங்கள்.

0: ஒரு மிக கடும் சோகத்தை மனதில் தந்திருந்தாலும் நல்ல பல வரிகளை இந்த பாடல் தந்திருக்கும். அந்த வரிகளுக்காகவே இந்த பாடலை பல நேயர்கள் விரும்பி கேட்பார்கள். குறிப்பாக தந்தியில்லா வீணை சுரந்தருமோ, தந்தியில்லா வீணை சுரந்தருமோ, அதில் வருகின்ற ஸ்வரங்கள் லயங்கள், புயல் வரும் வேளையில் பூவுக்கு சுயம் வரமோ, பாவையின் ராகம் சோகங்களோ, எத்தனை அற்புதமான கேள்விகள். தூரிகை எரிகின்ற போது இந்த தாள்களில் ஏதும் எழுதாது. தூரிகை என்பது பேனாவை தூரிகை என்று அழைப்பார்கள். அந்த பேனியை தூரிகை என்றும், யார் தூரிகை தந்த ஓவியம் என்றொரு பாடல் இருக்கின்ற தூரிகை, பொதுவாக நாங்கள் அந்த பிரஷை தூரிகை என்று அழைப்போம். இங்கு அதை பேனியை குறிக்கின்றது. தூரிகை எரிகின்ற போது இந்த தாள்களில் ஏதும் எழுதாது. தினம் கனவு எனதுணவு, நிலம் புதிது விதை பழுது, எனக்கொரு மலர் மாலை நீ வாங்க வேண்டும், அது எதற்கோ என்று ஒரு சோகம் இளையோடுகின்ற பாடல். அப்படியான அந்த திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும், இந்த திரைப்படம் பாலைவனச்சோலை. இலங்கையில் இது முதல் முதலில் வின்சர் தியேட்டரில் ஓடிய நினைவு இருக்கின்றது எனக்கு. உங்களுக்கும் நினைவு இருக்கலாம், பல திரைப்படம் பார்த்திருப்பீர்கள். சோக ராகத்தை ஒரு நண்பர்களுடன் ஒரு பெண் வாழ முயற்சிக்கின்ற ஒரு அற்புதமான திரைக்காவியம். அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 6:46. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரியின் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள்.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: சியமாடு திரையிலக்கிய சாகர சங்கமம். நீங்கள் பொல்லாதவன் திரைப்படம் பார்த்திருப்பீர்கள். பொல்லாதவன் 2 வருடங்களில் வெளிவந்த திரைப்படம் இருக்கின்றது. முதலாவது திரைப்படம் பொல்லாதவன் என்ற திரைப்படம் ஆரம்பத்தில் 1980 வெளிவந்தது. அதே பேரில் இன்னொரு திரைப்படம் பொல்லாதவன் என்ற பெயரில் 2007 வெளிவந்தது. முதல் திரைப்படம் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்திருக்கும். இரண்டாவது திரைப்படம் தனுஷ் ரம்யா ஆகியோரது நடிப்பில் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டார்கள் என்று சொல்வோம். வெற்றிமாறனின் இயக்கத்தில் 2007 அந்த திரைப்படம் முதலில் வெளிவந்த பொல்லாதவன் திரைப்படம் ஏற்கனவே நாங்கள் பார்த்த முக்தா ஸ்ரீனிவாசன், சூரியகாந்தி திரைப்படத்தை தந்த அதே முக்தா ஸ்ரீனிவாசன், முக்தா ஃபிலிம்ஸ் என்ற திரைப்படங்கள் இவரது திரைப்படங்கள்லாம் அவரது இயக்கத்தில் வெளிவந்திருந்தது. அந்த திரைப்படத்தில் அது பல மொழிகளில் அந்த திரைப்படம் வெளிவந்திருந்தது. ஆரம்பத்தில் 76 கன்னட திரைப்படமாக வெளிவந்திருந்தது. அது பின்னர் தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. ரஜினிகாந்த், லக்ஷ்மி, ஸ்ரீபிரியா ஆகியோரது நடிப்பில் இந்த திரைப்படத்திற்கான இசையினை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தந்திருந்தார். முக்தா ஸ்ரீனிவாசனது இயக்கத்தில் இந்த திரைப்படத்தை வெளிவந்த போது பல நல்ல பாடல்கள் மட்டுமல்ல, திரைப்படத்தின் அந்த கதை அம்சம் மற்றும் இயக்கம் படப்பிடிப்பு, அந்த திரைப்படம் வெளிவந்த வேளை தீபாவளி வெளியீடாக வெளிவந்தது. 1980 தீபாவளி வர்த்தக அளவில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது இந்த திரைப்படம். அதில் ரஜினிகாந்தின் அந்த வேடம், அவருக்காக வழங்கப்பட்ட அந்த பாத்திரம் காரணமாக அந்த திரைப்படத்தில் அவரது நடிப்பும் பேசப்பட்டது. இந்த திரைப்படத்தில் பல நல்ல பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், வீண் பம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன், ஊர் விட்டு ஊர் வந்து என்றெல்லாம் ஒரு வரிகள் கொண்ட அருமையான பாடல். அதேபோல் அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்திய ஒருத்தன் எஸ்பி சரண் விரும்பி கேட்டிருந்தார். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் ஆகியோரது நடிப்பில் குரலில் இந்த பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் தந்த அந்த மெட்டு மிக அருமையான மெட்டு. என்னவோ தெரியவில்லை, இந்த பாட்டை கேட்கின்ற போது நீங்கள் உன்னிப்பாக கேட்டு பாருங்கள், இந்த பாடலும் எம்மை கொஞ்சம் கட்டி இழுக்கும். முதல் பாடல் கர்ண ரஞ்சனி மேகமே மேகமே என்று எங்களை அப்படியே ஒரு சோக ரசவாதத்துள் மூழ்கடித்தார். கேட்பவர்கள் அந்த பாடலை ஆழமாக கேட்கின்ற போது அந்த நாயகியின் சோகம், விரகதாபம் இவற்றை தாமும் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகை. ஒரு காதலை ஏற்க முடியாத ஒரு அவல நிலையில் அந்த பாடுகின்ற அந்த பாடல். இந்த பாடலிலும் ஒரு சின்ன சோகம் இழையோடும். அதனால் சிவரஞ்சனியை இந்த மெட்டுக்கு எம்எஸ்வி பயன்படுத்தியிருப்பார். பொதுவாக எஸ்பிபி ரஜினிகாந்துக்கு பாடுகின்ற பல பாடல்கள் மிகப்பெருமளவு வெற்றி பெறத் தொடங்கிய காலம் அந்த காலம். ஆசை போவது விண்ணிலே, கால்கள் போவது மண்ணிலே என்ற ஒரு பாடல் நாம் பிறந்த மண் திரைப்படத்துக்காக எஸ்பிபி ரஜினிகாந்துக்காக பாடியிருப்பார். ஒரு சோகமும் மென்மையும் இணைந்து பெருக்கெடுத்த ஒரு சாய் தளத்தில் நாங்கள் பயணிப்பது போன்ற உணர்வை அந்த பாடல் தரும். இந்திய அளவில் இவ்வாறான பாடல்கள் 80 முந்தைய காலகட்டத்தில் அதிகம் வெளிவந்ததென்றால் அது எம்எஸ்வி போன்றவர்களது முயற்சி தான் இதற்கு காரணம். ஆர்டி பர்மன், எம்எஸ்வி போன்றவர்கள் இப்படியான பாடல்களை தந்தார்கள். எதிர்பாராத அயர்தலை கேட்கின்ற ஒவ்வொரு முறையும் இரட்டித்து நிகழ்த்தவல்ல மாய ரசவாதமாக இந்த பாடல்கள் நேர்களது மனங்களில் குடிகொண்டிருக்கும். நேர்களது மனங்களில் உள்ளுரைகின்ற இந்த பாடல்களின் தாக்கம் தனியே அந்த பாடல் வரிகளால் மட்டுமல்ல, அவர்கள் அமைத்த மிட்டுக்கள் காரணமாக என்றும் மறவாத ஒரு தேனிசை கானங்கள் வரிசையில் இடம்பெற்றன. ரஜினிகாந்த் 70களின் பிற்பாடு எழுந்து வந்த புதிய நாயகன், பல வேடங்களை தாண்டி மிகப்பெரிய இடத்துக்கு வந்து சேர்ந்தவர். அவருடைய ஆரம்பகாலம் மேடு பள்ளங்கள் நிறைந்தது. அப்படியான வேளையில் இவருக்கு நல்ல பாடல்களை கொடுத்து நல்ல நாயகனாக மாற்றுகின்ற முயற்சிகளில் பல இயக்குநர்கள், கலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள், பாடக பாடகிகள் இணைந்திருந்தார்கள். அவருடைய ஆரம்பகால கானங்களில் தொடங்கி இன்று வரைக்குமான அவர் படங்களில் வருகின்ற பாடல்கள் பலவற்றை நீங்கள் கேட்டால், அவருக்கு மிகவும் பொருத்தமான குரல் மலேசியா வாசுதேவனா எஸ்பிபியா என்று கேட்டால், எஸ்பிபி தான் மிகச்சிறந்த பொருத்தமான குரல் என்று கண்ணை மூடிக்கொண்டு ஒரு குழந்தையும் சொல்லும். அதற்கு நல்ல சான்று இந்த பாடல், அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என்ற பாடல். இது ஒரு எழுதி தீராத இன்பத்தை தரக்கூடியது. இந்த பாடல் பலரது மனங்களில் நிரந்தர பசை கொண்டு ஒட்டியிருக்கும். கேட்கின்ற போதே, அதோ வாராண்டி வாராண்டி என்று கேட்கின்ற போதே, அதுவும் அந்த பாடலை காட்சியுடன் பார்த்தால் கேட்டால் இன்னும் அந்த ஆனந்தம் இரட்டிப்பாகும். எஸ்பிபியின் மிகச்சிறந்த டூயட் பாடல்களை எடுத்தோமானால் அதில் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் முன்னணி இடம் பெறுவதற்கான தகுதி கொண்ட ஒரு பாடல் இந்த அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என்ற பாடல். இப்போது சிவரஞ்சனி ராகத்தில் ஒலிக்க கேட்கலாம். கேட்பதற்கு முன்னர் நாங்கள் ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கொள்வோம்.
1: Asian Textiles in Mavaram Mega Sale. Worldwide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2,410, nighty $3,410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1, Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபரோ நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம். மனத்தியால செய்திகள்.
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: இலங்கையில் இன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 325 ரூபா 97 சதமாகவும் விற்பனை பெறுமதி 335 ரூபா 70 சதமாகவும் காணப்பட்டது. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 377 ரூபா 97 சதம், விற்பனை பெறுமதி 392 ரூபா 41 சதம். சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 413 ரூபா 68 சதம், விற்பனை பெறுமதி 431 ரூபா 76 சதம். கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 234 ரூபா 58 சதம், விற்பனை பெறுமதி 244 ரூபா 30 சதம். ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 231 ரூபா 65 சதம், விற்பனை பெறுமதி 243 ரூபா 42 சதம். சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 253 ரூபா 30 சதம், விற்பனை பெறுமதி 264 ரூபா 43 சதம். ஜப்பான் யென் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 2 ரூபா 3 சதம், விற்பனை பெறுமதி 2 ரூபா 11 சதம் என்று இலங்கை மத்திய வங்கியினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. நுவரேலியாவில் தேவாலயம் ஒன்றில் நேற்று பிற்பகல் வழங்கப்பட்ட உணவை உட்கொண்டு 8 பேர் திடீர் ஒவ்வாமை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். குறித்த 8 பேரும் முட்டை அடங்கிய சோறு உட்கொண்டதாகவும் இவர்களுக்கு வாந்தி, வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து அவர்கள் நுவரேலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தற்பொழுது உடல்நிலை சற்று தேறி வருவதாகவும் ஆபத்தான எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் மருத்துவமனை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரேலியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கைக்கே உரித்தான ஒரு எலி இனத்தை பேராதனை பல்கலைக்கழக விலங்கியல் விஞ்ஞான பிரிவு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர். பேராதனை பல்கலைக்கழக விலங்கியல் பீட பேராசிரியை சுயாமா புகக்கொடவும் அவரது குழுவினருமே மத்திய மலைநாட்டில் உள்ள தும்பரை மலைப்பகுதியில் இத்தகைய எலி இனங்கள் வாழ்வதாக கண்டுபிடித்திருக்கின்றனர். இது தொடர்பாக பேராசிரியர் சுயாமா புகக்கொட தெரிவிக்கும் பொழுது 1930களில் WWA பிலிப்ஸ் என்பவரது ஆய்வுகளுக்கு பின்னர் பாரியளவிலான எலிகள் பற்றிய ஆய்வுகள் எதுவும் நடைபெறவில்லை. இருப்பினும் 2001 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எலிகள் தொடர்பான ஆய்வுகளை தாம் மேலும் தொடர்ந்ததன் காரணமாக இந்த புதிய இனத்தை தும்பரை பிரதேசத்தில் கண்டுகொள்ள முடிந்ததாக தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் தும்பரை மலைச்சாரர்களில் தாவர விலங்கு சமநிலைத்தன்மை பொதுவாக காணப்படுவதாகவும் இதனை தொடர்ந்து பாதுகாப்பதன் மூலமே தமக்கு உரித்தான விலங்கு மற்றும் தாவர இனங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். நக்கல்ஸ் மலைத்தொடருக்கு அண்மித்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலி இனத்திற்கு மோஸ் தும்பரை அல்லது தும்பரை சிறிய முள் எலி என பெயரிடப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் இதுவரை 14 வகையான எலி இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இதனுடன் சேர்த்து இப்பொழுது மொத்தம் 15 இனங்கள் இலங்கையில் காணப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்பு மீகுட பகுதியில் விசாக பூரணை தினத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருந்த தானசாலைக்காக வரிசையில் நின்று கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது வாடகை சிற்றூர்ந்து ஒன்று மோதியதில் 6 பேர் உயிரிழந்தனர். இதன்போது காயமடைந்த சிறு குழந்தை உட்பட 7 பேர் ஹோமாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவிசாவல பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த குறித்த வாடகை சிற்றூர்ந்து ஒன்று மீகொட சந்திப்பில் உள்ள தானசாலையில் வரிசையில் நின்று கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது மோதியதாக தெரிவிக்கப்படுகின்றது. 15, 32 மற்றும் 56 வயதுடைய 3 பெண்களும் 35 மற்றும் 38 வயதுடைய 3 ஆண்களும் உயிரிழந்தனர். சம்பவம் தொடர்பில் 42 வயதான சிற்றூர்ந்தின் சாரதி கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி சந்தியிலிருந்து திருநெல்வேலி சந்தை பக்கமாக உள்ள ஆடியபாதி வீதியின் ஒரு பகுதி செவ்வாய் மற்றும் புதன்கிழமை 2 நாட்களும் ஒரு வழிப்பாதையாக மாற்றியமைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை ஆகிய நாட்களில் திருநெல்வேலி சந்தியில் இருந்து திருநெல்வேலி சந்தை பக்கமாக வாகனங்கள் உட்செல்ல முடியாது என்று நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் ப. மயூரன் தெரிவித்திருக்கின்றார். வீதி புனரமைப்பு பணிகளினால் ஏற்படுகின்ற போக்குவரத்து நெருக்கடியை கருத்தில் கொண்டு குறித்த வீதியில் உள்ள வியாபார நிலையங்களுக்கு பகல் நேரங்களில் வாகனங்களில் இருந்து பொருட்களை இறக்குவதனை தவிர்த்து இரவு நேரங்களில் பொருட்களை இறக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்கள் குறித்த பணிகளுக்கு இடையூறு விளைவிக்காமல் பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு எதிரொலி தற்பொழுது ஜூன் 1ஆம் தேதி பெட்ரோல் விலையை உயர்த்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி தற்பொழுது 11% உயர்ந்து பெட்ரோலின் விலை 107.87 ரூபாய்க்கும் டீசல் லீட்டருக்கு 10% உயர்ந்து 99.96 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக தமிழ்நாடு பெட்ரோலியத்துறை தெரிவித்திருக்கின்றது. இந்தியாவின் பொதுத்துறையைச் சேர்ந்த இந்தியன் எண்ணெய், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய எண்ணெய் நிறுவனங்கள் விநியோகஸ்தர்கள் மூலமாக பெட்ரோல் டீசல் விற்பனையை மேற்கொண்டு வருகின்றன. தெற்காசிய நாடுகளில் கடந்த மார்ச் மாதம் ஏற்பட்ட போரினால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் தட்டுப்பாடு அதிகரித்திருப்பதோடு விலை அதிகரிப்பும் பதிவு செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை மற்றும் டீசல் விலை உயர்ந்திருப்பதாகவும் மேலும் தொடர்ந்தும் நட்டத்தை ஈடுகட்ட விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதேவேளை வணிக எரிவாயு கொள்கலன்களின் விலையும் உயர்வடைந்திருக்கின்றது. 19 கிலோ எடை கொண்ட எரிவாயு கொள்கலன் விலை 46 ரூபாய் உயர்ந்து 3,283 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. வணிக எரிவாயு உருளையின் விலை மேலும் அதிகரித்து வருவதனால் உணவகங்களில் உணவின் விலை மேலும் அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கோயம்பேட்டில் இலங்கையைச் சேர்ந்த இளம்பெண்ணொருவர் கார் ஏற்றி கொல்லப்பட்டமை தொடர்பாக அவருடன் சென்ற இளைஞர் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். தனியார் கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றதாக காவல்துறையினரின் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்திருக்கின்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வந்த 18 வயதான யான்சி என்ற இளம்பெண் இன்ஸ்டாகிராம் மூலம் சென்னையைச் சேர்ந்த பெண்ணொருவருடன் பழகி வந்தார். இந்நிலையில் தோழியை பார்ப்பதற்காக சென்னை சென்ற யான்சி இரவில் கோயம்பேட்டில் உள்ள கேளிக்கை விடுதிக்கு சென்ற நிலையில் அங்கு மற்றொரு தரப்பினருடன் முரண்பாடு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மதுபான விடுதியில் இளம்பெண்ணிடம் சிலர் தவறாக நடந்ததை தட்டி கேட்டபொழுது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த இளைஞர் தெரிவித்தார். இந்த கொலையை காரில் இருந்த 6 பேரில் சுமன் சக்திவேல் என்பவர் செய்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கோபத்துடன் வெளியே சென்ற கும்பல் தங்கள் மீது காரை ஏற்றியதனால் இளம்பெண் உயிரிழந்ததாக அவர் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். மதுபான விடுதிக்குள் தங்களுடன் 17 வயது சிறுமியுடன் வந்ததாகவும் இளைஞர் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். 17 வயது சிறுமியை மதுபான சாலைக்குள் யார் அனுமதித்தது, எப்படி இது இடம்பெற்றது என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். கோயம்பேட்டில் இளம்பெண் கார் ஏற்றி கொல்லப்பட்ட கொடூர சம்பவத்தில் 6 பேரில் 3 பேர் மட்டுமே இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். திராவிடக் கழக ஆட்சியில் தொடங்கப்பட்ட தாய்மானவர் திட்டம் தொடர்வதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று நியாய விலை பொருட்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அண்ணாநகர், ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், அடையாறில் 2 நாள் விநியோகம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
3: நேரம் இப்பொழுது 7:10. நேர்கள் இப்பொழுது முதல் 8 மணி வரை நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். நேர்களை இந்த வேளையிலே ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் நடைபெறுவதையொட்டி பல்வேறு விதமான ஏற்பாடுகள் மிக வேகமாக டொரண்டோ நகரில் இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றன. இந்த வகையிலே இப்போது நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தோம், கனடாவின் ஒன்ராரியோவில் ஃபீஃபா உலக கோப்பை போட்டிகள் நடைபெறும் நாட்களில் அரசு ஊழியர்கள் தற்காலிகமாக வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கான கோரிக்கைகளை அங்கீகரிக்க மேலாளர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. முதல்வர் டக்ஃபோர்ட் தலைமையிலான மாகாண அரசு இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. இந்த சலுகை டொரண்டோவில் பகல் நேரத்தில் போட்டிகள் நடைபெறும் குறிப்பிட்ட நாட்களுக்கு பொருந்தும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஒன்டாரியோ பொதுச் சேவை ஊழியர்கள் வாரம் 5 நாட்களுக்கு அலுவலகத்திற்கு வந்து தங்களின் கடமைகளை ஆற்ற வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. ஆனால் ஜூன் 12 மற்றும் ஜூன் 26 தேதிகளில் டொரண்டோவில் பகல் நேர உலகக்கோப்பை போட்டிகள் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளன. இந்த அசாதாரண சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு குறுகிய கால நெகிழ்வுத்தன்மையை வழங்க மேலாளர்கள் தற்காலிக ரிமோட் வேலை கோரிக்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கலாம். டொரண்டோ நகரம் இந்த உலகக்கோப்பை தொடரில் மொத்தம் 6 போட்டிகளை நடத்த இருக்கின்றது. பெரும்பாலான போட்டிகள் மாலை நேரங்களிலும் வார இறுதிகளில் நடந்தாலும் இக்காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான சர்வதேச பார்வையாளர்கள் டொரண்டோவுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக ஜூன் 8 முதல் ஜூலை 3 வரை டொரண்டோவில் உள்ள அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் தற்காலிகமாக வீட்டிலிருந்து வேலை செய்யும் வசதியை வழங்குமாறு பல்வேறு அரசு ஊழியர் தொழிற்சங்கங்கள் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் கோரிக்கை விடுத்து வருகின்றன. இந்த சாதாரணமாகவே டொரண்டோவில் தினசரி பயணம் செய்வது ஊழியர்களுக்கு பெரும் சவாலாக இருக்கின்ற வேளையில் உலகக்கோப்பை கூட்ட நெரிசல், கட்டுமானப் பணிகள் மற்றும் போக்குவரத்து மையங்களில் ஏற்படும் மாற்றங்கள் ஊழியர்களுக்கு கடுமையான மன அழுத்தத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வகையில் தான் இப்போது டக்ஃபோர்ட் அரசு இவ்வாறான ஒரு சலுகையினை வழங்கியிருக்கின்றது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் ஒரு களை கட்டி இருக்கின்றன, அமர்க்களமாக கனடாவை அதிர வைக்க இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது வெண்பா விரும்பி கேட்ட பாடல்.

0: அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 7:17 நேர்களை இப்பொழுது அமெரிக்காவின் போர் நிறுத்த திட்டத்தை ஓகே சொல்லியிருக்கின்றார்களாம் கிஸ்புல்லா அமைப்பினர். அமெரிக்காவின் போர் நிறுத்த திட்டத்திற்கு தமது பச்சை கொடியை காட்டியிருக்கின்றார்கள் கிஸ்புல்லா. பெய்ரூட்டை காப்பாற்றுவதற்காக இந்த சமரச உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், வாஷிங்டனில் உள்ள லெபனான் தூதரகம் ஒரு மாபெரும் அமைதி செய்தியை இந்த வேளையிலே வெளியிட்டிருப்பதாகவும், இஸ்ரேல் மீதான தங்களின் தாக்குதல்களை நிறுத்திக் கொள்ளுமாறு அமெரிக்கா முன்வைத்த போர் நிறுத்த திட்டத்தை ஹிஸ்புல்லா அமைப்பு அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் இப்போது சொல்லப்படுகின்றது. ஹிஸ்புல்லா ஏற்றுக்கொண்ட இந்த திட்டத்தின்படி ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீதான தனது அனைத்து தாக்குதல்களையும் முழுமையாக நிறுத்திக் கொள்ளும் என்றும், இதற்கு பதிலாக லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர பகுதியான டாகியோ மீது இஸ்ரேல் தனது தாக்குதல்களை முற்றிலுமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இப்பொழுது ஒரு சமரசம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த சமரசங்கள் ஏற்பட்டால் உலகத்தில் எண்ணெய் விலை அதிர்வுகள் கொஞ்சம் குறையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4761.
3: Everything okay? No problem and it's nam.
4: Bar kalam closing da adikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
1: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam
6: கேட்டுக்கொண்டே இருங்க, ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.
7: வணக்கம், நான் உங்கள் மனோ பேசுகிறேன்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.
0: நேர்களின் நேர்விருப்பு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே புற்றுநோய் சிகிச்சையில் புதிய புரட்சி ஒன்றை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் விஞ்ஞானிகள். தோலின் கீழ் போடும் ஒரு எளிய ஊசி மருந்து மூலம் புற்றுநோய் கட்டிகளை பெருமளவில் சுருக்க முடியும் என புதிய மருத்துவ ஆய்வு ஒன்றில் கண்டறியப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. மீண்டும் வரக்கூடிய அல்லது உடலின் மற்ற பாகங்களுக்கு பரவக்கூடிய தலை மற்றும் கழுத்து பகுதி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சிகிச்சை வெற்றியளிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க மருத்துவ புற்றுநோயியல் சங்கத்தின் வருடாந்த கூட்டத்தில் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. பொதுவாக புதிய கண்டுபிடிப்புகள் இவ்வாறான கூட்டங்களில் தான் வெளியிடப்படுவது உண்டு என்பதனால், தோலின் கீழ் போடப்படும் ஒரு எளிய ஊசி மருந்து மூலம் புற்றுநோய் கட்டிகளை பெருமளவில் சுருக்க முடியும் என புதிய மருத்துவ ஆய்வு ஒன்றில் கண்டறியப்பட்டிருக்கின்றது. இது உலகத்தில் மருந்தில்லாத கண்டுபிடிக்காத நோய் புற்றுநோய் என்று சொல்வார்கள். அந்த நோய்க்கு இப்போது அந்த நோயின் தாக்கத்தை குறைப்பதற்கான முயற்சிகளில் உலக விஞ்ஞானிகள் பல பரவலாக ஈடுபட்டு வருகின்றார்கள் என்ற வகையில் இப்போது இந்த புதிய செய்தி அமெரிக்க புற்றுநோயியல் விஞ்ஞான சங்கத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. நேரம் சரியாக 7:21. நிகழ்ச்சியில் அடுத்து நேர்களது விருப்ப பாடல்களுடன் நாங்கள் இணைந்திருக்க போகின்றோம். நேர் விருப்ப பாடலுக்கு முன்னர்
1: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம்.
2: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
0: அடுத்து வென்கூவர் மோகன் விரும்பி, வென்கூவர் பவான் விரும்பி கேட்ட பாடல்.

0: அந்த பாடல் மிகச்சிறந்த அந்த கொங்கோ ட்ரம் நல்ல தாளக்கட்டில் இடம்பெற்றிருந்தது. அந்த தாளக்கட்டு கொங்கோ பொங்கோஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி மிக சிறப்பாக இசைஞானி இளையராஜா ஒரு டேனுகா ராகத்தில் தந்த பாடல் அந்த பாடல். பாடல் ஒலித்த இந்த நேரம் சரியாக 7:27. நேர் விற்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். நேர் விற்ப நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்த பாடலுடன் இப்போது இணைந்திருக்க போகும்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
0: இது செல்வகுமார் விருப்ப பாடல் கருப்பு திரைப்படத்தில்.

நேர்களை அது கருப்பு திரைப்படத்திலிருந்து ஒழித்தோ. இந்த நேரம் சரியாக 7:32. யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி அலெக்ஸ் ராஜா பதுளை சிவில் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றத்துக்கு திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் தனது அதிர்ச்சியையும் கடுமையான கவலையையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். 29/5/2026 அன்று நடைபெற்ற யாழ் சட்டத்தரணிகள் சங்கத்தின் அவசர பொதுக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய சங்கத்தின் செயலாளர் வீணா மணிவண்ணன் மற்றும் உபத்தலைவர் வீணா ஜெயந்தன் ஆகியோரின் கையொப்பங்களுடன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு உத்தியோகபூர்வ கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. நேரம் 7:32. இந்த வேளையில் நாங்கள் பழனி திரைப்படத்திலிருந்து நம்பி ராசையா விரும்பிக்கிட்ட பாடலுடன் இணைந்திருப்போம்.

நேர்களை இப்பொழுது இலங்கையில் பல்வேறு விதமான இந்த பிக்குகள் தேரர்கள் தொடர்பான சம்பவங்கள் தொடர்ச்சியாக அரங்கேறி வருகின்றன. தேரர்களுக்கென்று தனியான விசேடமான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இப்போது ஜனாதிபதி வெசாக் தின உரையிலே தெரிவித்திருந்த இந்த வேளையில் இந்த சட்டம் தேரர்களுக்கு சார்பானதாக அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கக்கூடிய சட்டமாக அமையப்போகின்றது என்ற ஒரு செய்தி பரவலாக வெளிவந்திருக்கின்ற வேளையில் இப்போது தேரர்கள் பிக்குகளுக்கு எதிரான இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் பல்வேறு விதமான போராட்டங்கள் குறிப்பாக வடகிழக்கில் மேலெழுந்திருக்கின்றன. தென்னிலங்கை மக்கள் அமைதி காக்க இப்போது வடகிழக்கு மக்கள் இவ்வாறான பெண் உரிமை தொடர்பான ஆர்வலர்கள் பல்வேறு குரல்களை எழுப்பி வருகின்றார்கள். தேரர்கள் குறிப்பாக அனுராதபுரத்தில் ஒரு சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த தேரர் தொடர்பான பல குழப்பங்கள் எழுந்திருக்கின்ற நிலையில் 23 தேரர்கள் தாய்லாந்திலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தி வந்த நிலையில் தென்னிலங்கையில் மற்றொரு தேரர் போதைப்பொருள் பாவனையுடன் மக்களால் பிடிக்கப்பட்டு நையப்புடைக்கப்பட்டு போலீஸில் ஒப்படைக்கப்பட்ட சம்பவங்கள் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் அரங்கேறியிருந்த வேளையிலே இன்று மேலும் ஒரு புதிய சம்பவம் கண்டியில் இடம்பெற்றிருக்கின்றது. பாருங்கள், தேரர்கள் என்பவர்கள் பொதுவாக ஒரு சமூகத்தின் ஆன்மீக துறவிகள் அல்லது

0: முகம் செய்கின்ற பாலியல் தொடர்பான குற்றங்களில் அகப்பட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். போதைப்பொருள் தொடர்பான சம்பவங்களுடன், கடத்தல் மற்றும் போதைப்பொருள் பாவனைகளுடன் தொடர்புடையவர்களாக இப்போது அவர்கள் சம்பந்தப்படுகின்றார்கள். இந்த வேளையிலே இப்போது கண்டி நகரத்திலே 15 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக ஒரு பிக்கு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் விகாரை ஒன்றில் பணியாற்றும் 25 வயதுடைய பௌத்த தேரர் ஒருவர் 15 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கண்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரது கைதின் பின்னர் பல்வேறு அதிர்ச்சியூட்டும் உண்மை தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தையின் சொந்த சகோதரராம் இந்த தேரர், அதாவது சித்தப்பா அல்லது பெரியப்பா முறைக்குரியவர். இந்த கொடூர குற்றத்துக்கு உடந்தையாக செயற்பட்ட குற்றச்சாட்டில் 29 வயதுடைய ஒரு பெண் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு பல சம்பவங்கள் இப்போது தென்னிலங்கையில் அரங்கேறி வருகின்றன. குறிப்பாக ஒரு இப்போது வட இலங்கையிலே இருக்கின்ற மக்கள் பல்வேறு விடயங்களை பேச தொடங்கி இருக்கின்றார்கள். ஒரு இந்து மத அல்லது சைவ சமய குருக்கள் ஒருவர் இவ்வாறான விடயங்களில் ஈடுபட்டார், அல்லது ஒரு பாதிரியார், ஒரு கிறிஸ்தவ மத பாதிரியார் இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபட்டார், அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குகின்ற அரசாங்கம், இவ்வாறான பிக்குகள் தேரர்கள் இந்த குற்றங்களை இழைக்கின்ற போது அவர்களை பிணையில் செல்ல அனுமதிப்பது எந்த வகையில் நியாயமானது என்ற கேள்விக்கணைகளை எல்லாம் இப்போது பொதுமக்கள் தமது போராட்டங்களில் முன்வைக்க தொடங்கி இருக்கின்றனர்.
1: அவசரமாய் யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 4167000 கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
4: ஏசியா கோல்டிங்
3: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள் பொன்னுருக்கி தாலி கொடி நகை திருத்த வேலைகள்
4: விதவிதமான நகை தெரிவு
3: 916 KDM முறையில் தரமான நகைகள்
4: லேசர் கட்டிங்
3: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம். துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட் யூனிட் 16B.
4: நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம்
3: ஏசியா கோல்டிங் 4167462742.
0: அது மூர்த்தி விரும்பி கேட்ட பாடல் ஒலிக்க இருக்கின்றது. நேர்களே, கனடிய வாழ் தமிழர்களுக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை தகவல் ஒன்று. இது இலங்கை மக்களுக்காக விடுத்த ஒரு தகவல். பொதுவாகவே புலம்பெயர்ந்து வாழுகின்ற பல தமிழர்கள் இப்போது தமது நாட்டில் பல்வேறு முதலீடுகளை மேற்கொள்வதில் ஆர்வமாக இருப்பார்கள். இந்த ஆர்வம் காரணமாக, அதிகமான ஆர்வக் கோளாறினால் முதலீடுகள் செய்ய வேண்டும் என்ற ஆர்வக் கோளாறு காரணமாக பலர் தவறான முதலீடுகளில் தமது பணத்தை செலுத்தி மிகப்பெரிய ஏமாற்றங்களை சந்தித்து வருவதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக பிளான்டேஷன் முதலீடுகள் என்று இப்போது இலங்கையில் பல முதலீடு திட்டங்கள் ஆரம்பமாகி இருக்கின்றன. இது வடகிழக்கு பிரதேசங்களில் மிக அதிகம். இப்போது தனியார் நிறுவனங்கள் பல இவ்வாறான பிளான்டேஷன் முதலீடுகள் தொடர்பாக பல்வேறு தகவல்களை அங்கிருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகளை வேலைக்கமர்த்தி அவர்கள் மூலம் புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய தமது உற்றார் உறவினர் நண்பர்கள் ஊடாக முதலீடுகளை பெற்று இவ்வாறான முதலீடுகளில் பெரிய லாபங்களை சம்பாதிக்க முடியும் என்ற கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் வாக்குறுதிகள் மூலம் பணங்களை இப்போது திரட்டி வருவதாக தெரிய வருகின்றது. இன்றைய காலத்தில் அதிக லாபம், குறுகிய காலத்தில் இரட்டிப்பு வருமானம், மாதாந்திர உயர்ந்த வருவாய் போன்ற கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளுடன் பல்வேறு பிளான்டேஷன் முதலீட்டு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இந்த நிறுவனம் இந்த முதலீடுகளை செய்வதற்கு முன்னர் யாராவது அவ்வாறான முதலீடுகள் பிளான்டேஷன் என்பது பெருந்தோட்ட முதலீடுகள், குறிப்பாக வடகிழக்கு பிரதேசங்களிலெல்லாம் இப்போது பல்வேறு மரமுந்திரிகை திட்டங்கள், இன்னும் அன்னாசி போன்ற பயிர்களில் முதலீடுதல், பல்வேறு விதமான பண வருவாயை ஈட்டக்கூடிய பல தோட்டங்களில் முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய விளம்பரங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த முதலீடுகளை செய்வதற்கு முன், முதலீடு செய்ய வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை, செய்வதற்கு முன் இவற்றை அவதானித்து முதலீடுகளில் ஈடுபடுமாறு சொல்லப்படுகின்றது. ஒன்று, நிறுவனம் சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும்.

இரண்டு, அரசு அங்கீகாரம் மற்றும் தேவையான அனுமதிகள் உள்ளனவா என்பதை சரிபார்க்க வேண்டும். நிலம் அல்லது தோட்டம் உண்மையில் உள்ளதா என்பதை நேரில் சென்று பார்க்க வேண்டும். ஒப்பந்த நிபந்தனைகளை முழுமையாக வாசிக்க வேண்டும். உறுதியான லாபம் என்ற வாக்குறுதிகளை சந்தேகத்துடன் அணுக வேண்டும். முதலீட்டுக்கு முன் நிதி மற்றும் சட்ட ஆலோசனைகளை பெற வேண்டும். இவ்வாறான படிநிலைகளை சரியாக நீங்கள் மேற்கொண்டு அதன் பின்னர் இந்த முதலீடுகளை மேற்கொள்ள விரும்பினால் மேற்கொள்ளலாம். காளான் பயிற்சிகை முதலீடு, தென்னை பயிற்சிகை முதலீடு, மரமுந்திரிகை முதலீடு என்று பல முதலீட்டு திட்டங்கள் இப்போது இலங்கையில் உள்நாட்டில் மட்டுமல்ல, இந்த திட்டங்களை வெளிநாட்டில் புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர் மத்தியிலும் பரப்புகின்ற நிறுவனங்கள், பொய்யான நிறுவனங்கள் முளைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே எம் அவர்கள் இவற்றில் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் அறியத் தருகின்றோம்.

0: ஆமாம் நேர்களே, பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பூக்கள் மட்டும் அதிசயம் இல்லை, இப்போது கனடாவும் ஒரு அதிசயமாக மாற இருக்கின்றது போல் தெரிகிறது. வட அமெரிக்க நாடாக இருக்கக்கூடிய கனடா உலக வரைபடத்தை பார்க்கின்ற போது கனடாவும் அமெரிக்காவும் ஒரு எல்லை கோட்டால் மட்டும் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி இருந்தும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கொடுத்து வரும் தொல்லை கனடாவால் தாங்க முடியவில்லை. போதுமடா சாமி என்று போய்விட்டது. பேசாமல் வட அமெரிக்கா இந்த நெஃப்டா இந்த நிலைகளிலிருந்து கனடாவை விடுவித்து ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து விடலாமா என்ற எண்ணம் கனடாவுக்கு இப்போது உருவாகி இருக்கின்றது. பொதுவாக பக்கத்தில் இருப்பவர் தொடர்ந்து அரிய எண்ணம் கொடுத்தால் என்ன செய்வார், வேறு இடத்துக்கு மாற வேண்டிவர். அப்படி கனடா இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைவது தொடர்பான சாத்தியம் பற்றி ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகின்றது. பெரும்பாலான நிபுணர்கள் இது சாத்தியம் என்று சொல்கின்றார்கள். அதனால் பெரும் அதிசயம் இடம்பெறும். ஐரோப்பிய நாடுகளுக்கு விசா இன்றி இலவசமாக இலகுவாக இலவசம் இல்லை இலகுவாக பயணம் செய்யக்கூடிய நிலை கனேடியர்களுக்கு உருவாகலாம் என்ற ஒரு ஊகம் இப்போது உருவாகி இருக்கின்றது. கடந்த மாதம் பின்லாந்து பிரதமர் அலெக்சாண்டர் ஸ்டாஃப் கனடா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணையுமானால் அதை தாம் வரவேற்பதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் தற்போது ஸ்வீடன் பிரதமரும் கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவது குறித்து தனது கருத்தை இவ்வாறு நகைச்சுவையுடன் வெளிப்படுத்தியிருக்கின்றார். நோர்டிக் பகுதிக்கு வெளியில் இருந்தாலும் கனடா ஒரு நோர்டிக் நாடு என்று அழைக்கப்பட எல்லா தகுதிகளும் உடையது. நாங்கள் ஸ்வீடனில் நகைச்சுவையாக கூறுவதுண்டு என்று கூறியுள்ள ஸ்வீடன் பிரதமரான கிறிஸ்டன், நம் இரு நாடுகளுக்கும் பல ஒற்றுமைகள் உள்ளன. ஐரோப்பிய ஒன்றியம் ஒத்த கருத்துடையவர்களை வரவேற்கும் ஒரு அமைப்பு. டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து, நோர்வே, ஸ்வீடன் முதலான வட ஐரோப்பிய மற்றும் வட அட்லாண்டிக் பகுதி நாடுகள் நோர்டிக் நாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. கனடாவும் ஸ்வீடனும் பாதுகாப்பு தொடர்பிலான அமைப்பு ஒன்று குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நேரத்தில் கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவது குறித்த மற்ற நாடுகள் தெரிவித்து வரும் கருத்து ஸ்வீடன் பிரதமரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போதுதான் அவர் கனடா இணைவதில் தமக்கு எந்தவித ஆட்சேபனைகளும் இல்லை என்று தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இன்றில்லை, நாளை இல்லை, ஆனால் என்றோ ஒரு நாள் கனடா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைவதற்கான ஒரு சின்ன வெளிச்சம் தெரிகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். பூகோள அரசியல்கள் எந்தளவு தூரம் மாற்றம் பெறுகின்றன பாருங்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல. காசு
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குற
6: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்த கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: 9052708800.
0: தொழிலாளர் போராட்டங்கள் தொடங்கி 2 ஆண்டுகளுக்கு மேலாகியுள்ள நிலையில் தொழிற்சங்கம் தனது வாக்குப்பதிவு முடிவுகளை இன்று வெளியிட உள்ளது. இதன் அடிப்படையில் தபால் துறை ஊழியர்களுக்கு ஒரு புதிய தற்காலிக ஒப்பந்தம் கிடைத்துள்ளதா என்பது பற்றிய விவரமும் இதன் மூலம் வெளிவர இருக்கின்றது. கனேடிய தபால் ஊழியர்கள் சங்கத்தைச் சேர்ந்த சுமார் 55,000 உறுப்பினர்கள் 5 ஆண்டுகால ஒப்பந்தம் ஒன்றின் மீது April 20 அன்று வாக்கெடுப்பை தொடங்கினார்கள். இந்த ஒப்பந்தத்தில் முதல் 2 ஆண்டுகளில் முறையே 6.5% மற்றும் 3% சம்பள அதிகரிப்பு சேர்க்கப்பட்டுள்ளது. கனடா போஸ்ட் நிறுவனமும் தொழிற்சங்கமும் சம்பளங்கள் மற்றும் தபால் சேவையில் கொண்டுவரப்படும் கட்டமைப்பு மாற்றங்கள் தொடர்பாக நீண்ட காலமே விவாதித்து வருகின்றன. இந்த விவாதம் தொடர்பான ஒரு வாக்களிப்பு தொடர்பான ஒரு முடிவைத்தான் இன்றைய தினம் கனடா போஸ்ட் வெளியிட இருக்கின்றது. நேரம் 7:55. இப்பொழுது நிகழ்ச்சியில் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
8: வணக்கம் பாசன், ஏதோ மனமா இருக்கிறீங்களோ?
0: ஓ நலம் தேவகுமார், நன்றி. நீங்கள் எப்படி?
8: நலமா இருக்கிறோம். உங்களோட நேர்ச்சிகளோட அறிஞனும் அலசர்கள் தங்குங்கள். சிறப்பான பாடல்கள், சிறப்பான பல தலங்கள் பாடல்கள் கூட ரெடியாக கொண்டு அந்த பாடல்கள் சொல்லி சிறப்பா இருந்துச்சு. நினைச்ச பாடல்கள் சொல்லிட
0: ஆமா சிறப்பா
8: இருந்துச்சு. தினகண்டக்கு புது படத்துல இருந்து
0: நிகழ்ச்சியில்
9: பாட்டு வந்து கல்யாண தேர் நிலா காய்க்காத பால் நிலா, அந்த பாட்டுக்கு அப்போ கடைசியா சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா கனடா ஐரோப்பிய ஒன்றியத்துல சேர்றது
0: யாருக்குத்தான் பலாப்பழம் சாப்பிட விருப்பம் இல்லாம இருக்கும் என்ன? முந்தி நாங்கள் பள்ளிக்கூடத்துல ஒரு பக்கத்து மாணவன்ட்ட இருந்தா அவன் எங்களுக்கு பெரிய அரியன் தந்தா என்ன செய்யறது, பின்னுக்கு போயிருக்கா இல்லாடி வாங்க மாறி இருக்கா அப்படி கனடாவும்
9: இல்ல ஆகையிலாட்டி சிவியத்துல ஒரு அளவுக்கு தான் அடி போட்டேன் தான்
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: மாலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் ரமேஷ், நன்றி. நீங்கள் நலமா?
10: நலந்தான் நன்றி. பாடல் வந்து பட்டாசு படத்துல இருந்து சில்புரங்கிற பாடல். அந்த தேரர்கள் சொன்னீங்க, அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் போர் அடிச்சிருக்கும், இந்த பக்கம் வந்திருக்கலாம் வந்திருப்பாங்க இப்படி ஆசீர்வாதம்ட்டு.
0: இது ஒரு ஆசீர்வாதம்,
10: ஆசீர்வாதம் தான்
0: படத்துல வந்த காட்சி மாதிரி இருக்கு. நன்றி நன்றி
10: நன்றி வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் பாசன், நிர்மலா ஹரிக்கிறன், எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ நலம் நிர்மலா, நன்றி. நீங்க நலமா?
11: அதுதான் அதுதான் பிலாப்பழம் பிடிக்காத, அதான் சுகரை ஏற்றி விட்டுற இப்ப சாப்பிட்டாது,
0: சாப்பிட்டா சுகரை கூட்டிடும்.
11: ஆமாம், எனக்கு வந்து கடல் படத்துல இருந்து மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் உங்களோட நிகழ்ச்சி கேட்கல வாசன், நான் வழியில பைக்காடுல நின்றனா வரங்கள் வச்சுக்கோ.
0: சரி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: கவலைப்பட்டு
0: பன்னெண்டு
12: அமெரிக்கன் விளையாடுனது கடைசி குவார்டர் ஃபைனலுக்கு ஒரு தருமே இல்லை, எல்லாருமே அவுட். மூன்று இட்டாலிக்கு வந்து நிற்கிறாங்கல்ல அவங்க கண்டன ஒரு தன் வர்றாங்க ஃபைனலுக்கு. இல்லை அப்படிதான் இது விளையாட்டு என்னன்னா இது எதிர்பார்க்கிறாங்க யார் பற்றி என்ன வேறு என்ன இதெல்லாம் விளையாட்டுன்னா விளையாட்டுத்தான். நான் வந்து இதோட பாடலோட என்ன சொல்லுங்க,
0: என்ன பாடல் சந்திரன் சொல்லுங்க?
12: நாளைக்கு எம்ஜிஆர் பாடல் நீதிக்கு தலைவங்க அதோட என்ன சொல்லுங்க, நல்ல பாடல்.
0: நன்றி நன்றி நன்றி சந்திரன், நன்றி நன்றி. ஆமாம், நேர்களது விருப்ப பாடல்கள் எங்களது நில் பதில் சொல் நிகழ்ச்சியிடையே ஒளிபரப்பாகும். நேரம் இப்பொழுது 7:59:30.
13: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
14: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
15: அதிகாரம் 61, மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: மலையாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
1: கனடாவில் யூத எதிர்ப்பு மற்றும் வெறுப்பை எதிர்கொள்ள தமது அரசாங்கம் செயற்படுவது குறித்த விவரங்களை பிரதமர் மாகானி இன்று பகிர்ந்து கொள்கின்றார். கனடாவில் யூத எதிர்ப்பு வெறுப்பு இயல்பாக்கப்பட்டு வருவதாகவும் 2025 யூத எதிர்ப்பு சம்பவங்களின் எண்ணிக்கை 6800 தாண்டியது என்றும் யூத ஆதரவு குழுவான பனாய்பிரித் கூறுகின்றது. இது 1982 ஆண்டுக்கு பிறகு அவர்கள் பதிவு செய்த மிக உயர்ந்த எண்ணிக்கையாகும். மத்திய கிழக்கில் இடம்பெற்ற நிகழ்வுகள் கனேடிய யூதர்களுக்கு எதிரான வெறுப்பையும் வன்முறையையும் தூண்டிவிட்டிருப்பதாக, சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தவும் வெறுப்பை எதிர்த்து போராடவும் கனடா மேலும் மேலும் செய்ய வேண்டும் என்றும் இஸ்ரேல் மற்றும் யூத விவகாரங்களுக்கான மையத்தைச் சேர்ந்த நோவா ஷாக் தெரிவித்திருக்கின்றார். இணையத்துடன் இணைக்கப்பட்ட மின்சார வாகனத்திலிருந்து பெறப்படும் தரவுகள் தவறான நபர்களின் கைகளுக்கு சென்றால் மக்களை கண்காணிக்கவோ அல்லது உளவு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவோ பயன்படுத்தப்படலாம் என்று அரசாங்க ஆவணம் ஒன்று தெரிவித்துள்ளது. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் கனேடிய செய்தி சேவையினால் பெறப்பட்ட கனடாவின் பொது பாதுகாப்புக்கான இந்த குறிப்பானை சீன வாகனங்கள் குறித்த கவலைகளை நிவர்த்தி செய்வதற்காக தயாரிக்கப்பட்டுள்ளது. இணைக்கப்பட்ட வாகனங்கள் கனேடியர்கள் குறித்து கணிசமான அளவு தரவுகளை சேகரிக்கின்றன என்றும் அவை உளவுத்துறை மதிப்பை கொண்டிருக்கக்கூடும் என்றும் அதிகாரிகள் கூறுவதாக அது தெரிவித்துள்ளது. மேலும் கனேடியர்கள் தாங்கள் வாங்கும் மற்றும் பயன்படுத்தும் டிஜிட்டல் சாதனங்களின் பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை அபாயங்கள் குறித்து கவனமாக இருக்குமாறு அந்த குறிப்பானை வலியுறுத்தியிருக்கின்றது. தபால் ஊழியர்களுக்கு புதிய தற்காலிக ஒப்பந்தம் உள்ளதா என்பதை காட்டுவதற்கு தொழிற்சங்கம் தனது வாக்கெடுப்பு முடிவுகளை இன்று வெளியிடுகின்றது. கனேடிய தபால் ஊழியர் சங்கத்தின் சுமார் 55,000 உறுப்பினர்கள் முதல் 2 ஆண்டுகளில் முறையே 6.5% மற்றும் 3%